சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசன நீங்க.
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: தம்பி, இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பாத்து வை.
1: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
0: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: போராடக்கூடிய மனிதனே பலம் பெறுவான். இன்னைக்கான நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செமையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன் நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் அதே நேரத்தில் பூஸ்டப்பாகவும் ஆக்கிறதுக்காக உங்களுக்காக நான் பல தகவல்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் எதுவுமே ஒன்று தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே சவால்கள் வருங்க. ஆனால் அந்த சவால்களை பார்த்து ஓடக்கூடியவங்களும் அதை எதிர்த்து போராடங்களுக்கும் இடையிலையும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அந்த வித்தியாசம் தான் அவங்களுடைய பலமே. போராடக்கூடிய மனுஷன் எப்பவுமே பலம் பெறுவான் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமாக வரியே கிடையாதுங்க. அது என்னென்னா, அது வாழ்க்கையோடைய உண்மை. ஒரு விதை மண்ணளவு விழுது அப்படின்னா அது உடனே வந்துட்டு வந்துடாது. பல போராட்டங்கள் பல தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒரு மரமாகவே வளரும். அதே மாதிரி தான் பல போராட்டங்களையும் பல தடைகளையும் தாண்டும் போது தான் நமக்கு வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகள் நம்ம எப்படியெல்லாம் வந்துட்டு சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் தெரியும். அந்த அனுபவங்கள் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாகவே அடைய முடியும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்னைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. காலையிலேயே பார்க்குறோம், சூரியன் பிரைட்டான ஒரு என்ட்ரி தான் கொடுத்துருக்காரு. பார்க்கலாம் இன்றைக்கி மழை வரப்போகுதா என்ன அப்படிங்கிறத. இப்போது அடுத்ததாக உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, மனித உடலில் வியர்வை சுரக்காத உறுப்பு எது? மனித உடலில் வியர்வை சுரக்காத உறுப்பு எது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலாக 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமையும் சொல்லப்படும். ஸோ மறக்காமல் போனிடுங்க, டயல் பண்ணுங்க 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலை 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக

நிறைய அப்டேட்ஸ்மே வெயிட்டிங்கில் இருக்குது, அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிற எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக சூப்பரான முதல் பாடலாகவே மார்ட்டின் கார்டிஜருடைய சைனா மேடு காதல் பாட்டு வந்துகிட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஆரோக்கியத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1 முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 முதல் 1 வரை, மாலை 5 முதல் 9 வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
3: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு

0: உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதினதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்களை ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா. அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடித்த ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துக்கிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துக்கிட்டு விளையாடலாம்.
4: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துக்கிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் இப்போ ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்மளோட சேலத்தில் மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிமா தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் சென்னை மற்றும் வேலூர் பகுதிகளெலாம் 104 டிகிரி அளவுக்கு வந்துட்டு இப்போ வெயில் அடிச்சுட்டு இருக்குது அப்படிமா தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ வந்து அந்த அக்னி வெயில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அக்னி வெயில் கத்திரி வெயில் வந்துட்டு இப்போ முடிஞ்சிருக்குது. ஆனால் இருந்தாலுமே அந்த 104 டிகிரி அப்படிங்கிற அந்த அளவை தாண்டாமே தான் வந்துட்டு இது வரைக்குமே இந்த வெயில் வந்துட்டு அடிச்சுட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ குறைஞ்ச பாடாகவே இல்லை, அதே மாதிரி தான் இருக்குது. அந்த வகையில் இப்போ சென்னை மீனம்பாக்கம் மற்றும் வேலூரில் நேற்று சாயங்காலம் நிலவரப்படி 104 டிகிரி பாரன்ஹீட், அதாவது 40.5 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வெப்பம் பதிவாகி இருக்குது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நேற்று 11 இடங்களில் வெயில் சதம் அடிச்சிருக்குது. அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கம் வேலூர் பகுதிகளில் 104 டிகிரி பாரன்ஹீட், அதாவது 40.5 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வெப்பம் பதிவாகி இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக திருத்தணியில் 103 டிகிரி பாரன்ஹீட், அதாவது 39.5 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வெப்பம் பதிவாகி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சென்னை நுங்கம்பாக்கம், கரூர், மதுரை, நாமக்கல், பாளையங்கோட்டை, புதுச்சேரி, தஞ்சாவூர், திருச்சி ஆகிய இடங்களில் வெயில் இப்போ 38 டிகிரி செல்சியஸுக்கு மேலே பதிவாகிட்டு இருக்குது அப்படி மாதிரியும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க.

இப்போ நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்னவா இருக்குது அப்படின்னா, தக்காளி 34 ரூபாய், உருளைக்கிழங்கு 50 ரூபாய், திம்பம் உருளைக்கிழங்கு 34 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 28 ரூபாய், சின்ன வெங்காயம் 46 ரூபாய், பெரிய வெங்காயம் 30 ரூபாய், பச்சை மிளகாய் 48 ரூபாய், கத்திரிக்காய் 55 ரூபாய், ப்ளூ கத்திரிக்காய் 50 ரூபாய், பச்சை கத்திரிக்காய் 46 ரூபாய், வெண்டைக்காய் 16 ரூபாய், முருங்கைக்காய் 40 ரூபாய், பீர்க்காங்காய் 45 ரூபாய், சுரக்காய் 28 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 38 ரூபாய், பாகற்காய் 45 ரூபாய், நாட்டு பாகற்காய் 50 ரூபாய், தேங்காய் 55 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், பீன்ஸ் 84 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 84 ரூபாய், பட்டை அவரை 70 ரூபாய், புஷ் அவரை 70 ரூபாய், கேரட் 90 ரூபாய், பழங்களில் வாழைப்பழம் 40 ரூபாய், புவன் வாழை 40 ரூபாய், தேன் வாழை 40 ரூபாய், ரஸ்தாலி 60 ரூபாய், செவ்வாழை 65 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 20 ரூபாய் வரைக்குமே விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு தகவலை வந்துட்டு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சூரமங்கலம் உழவசந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த தகவலை சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம் மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: அப்புறம் ரமேஷே, கல்யாணத்துக்கு கூப்பிடல, குழந்தை பிறந்ததுக்கும் கூப்பிடல, என்னடா?
3: யாருக்குடா கல்யாணம், யாருக்கு குழந்தை பிறந்துச்சு?
2: நடிக்காதடா, கையில கை குழந்தையோட நின்றுட்டு இருந்ததை நான் பார்த்தேன். கல்யாணத்துக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லல பாத்தியா?
3: டே டே, அது பக்கத்து வீட்டு குழந்தைடா, இவங்க அம்மா கடைக்கு போயிருந்தாங்க, அதனால அந்த குழந்தைக்கு நான் சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தேன்.
2: டேய், அதுக்கு ஏன்டா சாப்பாட்டுல ஷாம்புவை போட்டு ஊட்டிட்டு இருக்க?
3: மச்சான், குழந்தைக்கு புரோட்டீன் சத்து கம்மியா இருக்குன்னு சொன்னாங்கடா, அதான் இந்த ஷாம்புல புரோட்டீன் அதிகமா இருக்கா, அதான் மச்சான் ஷாம்பு கலந்து ஊட்டிட்டு
4: இருக்கேன். உங்களுக்கு அறிவோ அறிவு.
5: யாரா அங்க?
6: ஏய்,
5: வந்தா பாரு லோக்கல் பாய்.

0: Bar Rockstar Bait.
1: அப்பா, ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
2: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
1: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
2: என்னது, கேன்சரா?
3: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
1: இப்பயாவது புரியுதாப்பா, இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
4: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சொன்ன FM 107.8 நாமக்கலின் குரல் சமுதாய வானொலி.

0: அடிக்கடி பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணிப்பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: இப்போ நம்மளுடைய சேலத்தில் இன்றைக்கி வந்துட்டு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி மட்டும் இல்லை, கடந்த ஒரு 2-3 வாரங்களாகவே ஒரு நாளைக்கு வந்துட்டு மழை பெய்திருக்குது, ஒரு நாளுக்கு வந்துட்டு மழை பெய்யலை அப்படி மாதிரி தான் வந்துட்டு இருந்துட்டு வந்துட்டுருக்குது. ஆக மொத்தத்தில் வந்துட்டு மேட்டூர் பகுதியிலாம் ரொம்ப அதிகமாகவே வந்து மழை பெய்ஞ்சிருக்குது. அந்த வகையில் இப்போ மேட்டூர் பகுதியில் 9 நாட்களில் 192.4 மில்லிமீட்டர் அளவுக்கு வந்துட்டு மழை பெய்திருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றிய நிகழ்ச்சியிலேருந்து பேசிட்டு இருக்கேன். என்ன உங்க சத்யா, மேட்டூர்ல கடந்த மே மாசம் 9 நாட்கள் பெய்த மழையில மொத்தமா 192.4 மில்லிமீட்டர் வந்துட்டு மழை பெய்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இது வந்துட்டு விவசாயிகளுக்கு ஒரு புறம் மகிழ்ச்சியா இருந்தாலுமே இன்னொரு புறம் வேதனையும் வந்திருக்குது ஏற்படுத்திருக்குது அப்படின்னும். கோடை காலம் ஸ்டார்ட் ஆகிருக்கிற நிலையில் கடந்த மே மாதம் 4ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்குமே அக்னி நட்சத்திரம் நீடிச்சுட்டு வந்துட்டுருக்குது. அதுக்கேற்ப வெயிலுடைய தாக்கமே அதிகமாக இருந்தாலுமே மேட்டூர் பகுதிகளில் அவ்வப்போது சூறை காற்று இடி மின்னலுடன் கூடிய கோடை மழை வந்துட்டு பெஞ்சிட்ருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடந்த மே மாதம் 4ஆம் தேதி 2.2 மில்லிமீட்டர், 6ஆம் தேதி 18.6 மில்லிமீட்டர், 17ஆம் தேதி 10.8 மில்லிமீட்டர், 19ஆம் தேதி 10.6 மில்லிமீட்டர், 21ஆம் தேதி 3.2 மில்லிமீட்டர், 24ஆம் தேதி அதிகபட்சமாக 56.8 மில்லிமீட்டர், 26ஆம் தேதி 9.2 மில்லிமீட்டர், 29ஆம் தேதி 41 மில்லிமீட்டர், 31ஆம் தேதி 40 மில்லிமீட்டர் அப்படின்னு மொத்தமாக 9 நாட்கள் சேர்த்து 192.4 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பெய்திருக்குது. இதனால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதே நேரம் கொளத்தூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் ஏராளமான விவசாயிகள் வாழை சாகுபடி செஞ்சுருக்காங்க. அறுவடை சமயத்தில் பலத்த காற்று மற்றும் மழையால் பெரும்பாலான இடங்களில் வாழைகள் சாகுபடி வந்துட்டு செய்ய முடியாமல் சாய்ந்து விழுந்திருக்குது, இதனால் சேதம் அடைஞ்சிருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் விவசாயிகளுமே வந்து வேதனையை ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேவூர் பகுதிகளில் நேற்று முன்தினம் நைட்டு பெய்த மழையால் பல மின்கம்பங்கள் வந்துட்டு சாஞ்சிருக்குது, அது மட்டும் இல்லாமல் மரங்கள் வந்துட்டு உடைந்து விழுந்திருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இப்போது அடுத்தது உங்களுக்காக அடி மதுரை பக்கம் போகிறப்பில் அந்த சாங் வந்துக்கிட்டே இருக்குது, அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன்னா உங்க சத்யா. நம்மளுடைய சேலத்தில் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழகம் முழுக்குமே இப்போ தங்கத்தோடைய விலை லைட்டாக வந்துட்டு குறைஞ்சிருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நாளுமே தங்கத்தோடைய விலை மற்றும் வெள்ளியோட விலை இதுக்கு முன்னாடி அதிகமாகிட்டே இருக்கிறதா வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த வகையில் இப்போது தங்கத்தோடைய விலை பவுனுக்கு 1040 ரூபாய் வரைக்குமே குறைஞ்சிருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் கடந்த சனிக்கிழமை 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 14630 ரூபாய்க்கும் பவுனுக்கு 117040

விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் வெள்ளியோட விலை கிராமுக்கு 290 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை தங்கச்சந்தைக்கு விடுமுறை அப்படிங்கிறதுனால அன்னைக்கு முந்தைய நாள் விலையிலேயே ஆபரணங்கள் விற்பனையாகிட்டு இருக்குது. நேற்று தங்கத்தோடைய விலை கிராமுக்கு 130 ரூபாய் குறைஞ்சி 14,500 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. பவுனுக்கு 1,040 ரூபாய் சரிவடைஞ்சி 116,000 ரூபாய்க்கு இப்போ விற்பனையாகிட்டு இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் வெள்ளியோடைய விலை

தொடர்ந்து அடுத்ததான் இன்னைக்கு நம்ம சேலத்தில் தங்கத்தோடைய விலை மற்றும் வெள்ளியோடைய விலை என்ன அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,320 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 114,560 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராமுக்கு 280 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 2,80,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் முட்டையோடைய விலை 5.70 காசுகளாக தான் இப்போதைக்கு விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேல வரக்கூடிய நாட்களில் முட்டையோட விலை மற்றும் தங்கம் வெள்ளியோட விலை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத. இப்போ அடுத்ததா உங்களுக்காக இன்னொரு சூப்பரான ஒரு அப்டேட்மே இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னாலுமே நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளோட தமிழகம் முழுக்கவுமே ஒரு நாள் மழை அதிகமாக இருக்குது, ஒரு நாள் வெயில் அதிகமாக இருக்குது, இப்படி தாங்க மாறி மாறி போயிட்டுருக்குது. அந்த வகையில் இன்றைக்குமே 22 மாவட்டங்களில் கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மறந்தவர் அப்படின்னு தெரிவிச்சுக்காங்க. கோவை, நீலகிரி உட்பட 22 மாவட்டங்களில் இன்றைக்கி பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பத்தி அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, தமிழகத்தில் நேற்று அதிகபட்சமாக தருமபுரி மாவட்டம் திருமல்வாடி வெள்ளக்கவுண்டன் பாளையம் பகுதிகளில் தலா 9 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் ஒலக்கூர், ஈரோடு மாவட்டம் இளந்தகுட்டை மேடு பகுதிகளில் தலா 8 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் எடப்பாடியில் 7 சென்டிமீட்டர் மழை அளவு பெஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்னைக்கும் நாளைக்கும் மிதமான மழை தொடர வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், ஜூன் மாதம் 7ஆம் தேதி வரைக்குமே மிதமான மழை தொடர வாய்ப்பு நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்னைக்கு இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அதே நேரத்தில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யறதுக்கான மாவட்ட பட்டியலில் நம்மளுடைய சேலமே இருக்குது. அதனால் இன்றைக்கெல்லாம் வெளியே போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேவாக போயிட்டு வாங்க. எதுக்கும் வந்துட்டு சேஃப்டிக்கு கொடையோ இல்லை ரெயின் கோட்டோ எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம சேலத்தில் மேட்டூர் அணையோட நீர்மட்டம் நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 79.26 அடியாகவும் நீர் இருப்பு 41.22 TMC இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 2369 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கனஅடியாகவுமே இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. கடந்த நாட்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நீர் திறப்பு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி 1000 கனஅடியாக தான் இருக்குது. நீர் திறப்பு கம்மியாகவும் நீர் வரத்து அதிகமாகவும் இருக்கிறதுனால நீர்மட்டம் மற்றும் நீர் இருப்புமே வேகமாக நிரம்பிக்கிட்டே வந்துட்டு இருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததாக மதன் தங்கத்துறையுடைய யாரு அவ எங்கே இருக்க அந்த சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே வந்துட்டு வெயிட்டிங்ல இருக்குது. அதுல இப்போ முதலாவது என்ன அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா, நீங்க வந்து ஹைதராபாத் டு மங்களூர் சிறப்பு ரயில் வந்துட்டு பயணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான தகவல் தான் இது. என்ன அப்படின்னா, ஹைதராபாத் டு மங்களூர் சிறப்பு வார ரயில் இப்போ சேலம் வழியா இயக்கப்பட இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலம் வழியாக ஹைதராபாத் டு மங்களூர் சிறப்பு வார ரயில் அறிவிக்கப்பட்டிருக்குது. ஹைதராபாத் டு மங்களூர் சிறப்பு வார ரயில் ஜூன் மாதம் 3, 10, 17, 24 ஆகிய புதன்கிழமை நாட்களில் அதிகாலை 4:20 புறப்பட்டு லிங்கம்பள்ளி, ரெய்ச்சூர், மந்திராலயம் ரோடு, அதுக்கப்புறமா குண்டுக்கல், ஆனந்தபுரம், தர்மாவரம், எலஹங்கா, கிருஷ்ணராஜபுரம், பங்காறுபேட்டை, குப்பம், சேலம், ஈரோடு, திருப்பூர், போத்தனூர் வழியாக அடுத்த நாள் காலையில் 9:30 மங்களூருவை சென்றடையும் அப்படின்னும், சேலம் ஜங்ஷனுக்கு புதன்கிழமை நைட்டு 10:30 ஈரோடுக்கு 11:35 வந்து போகும் அப்படின்னும், மறுமார்க்கத்தில் மங்களூர் டு ஹைதராபாத் சிறப்பு வரையில் ஜூன் மாதம் 4 11, 18, 25 ஆகிய வியாழக்கிழமை நாட்களில் நைட்டு 10:00 வந்து புறப்பட்டு சேலம் வழியாக சனிக்கிழமை காலையில் 4:00 ஹைதராபாத் சென்றடையும், ஈரோட்டுக்கு வெள்ளிக்கிழமை காலையில் 6:10 சேலத்துக்கு 7:20 வந்து போகும் அப்படி மாதிரி சேலம் ரயில்வே கோட்டை நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்கோடி, முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, பொன்னம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம், குகை, இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா, இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க. இப்போ அடுத்தது இன்றைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, மனித உடலில் வியர்வை சுரக்காத உறுப்பு எது? மனித உடலில் வியர்வை சுரக்காத உறுப்பு எது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உடைய பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். இப்போது அடுத்தது உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு அசோக் சரணுடைய அடி ராட்டினா போல் சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

ராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: யாரா?
1: கருப்பூர்ல ஜூன் 1ஆம் தேதியில இருந்து புதுசா பி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
2: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்ரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
1: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனை கூட இருக்காம். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
3: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளம் இடுவோம் பி பிளஸ் கிளினிக்.
4: இப்போ நம்ம விளாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
5: எப்படா, நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
6: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
5: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
2: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
7: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
8: இப்போது ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு கேஸ்

சிலிண்டருடைய தட்டுப்பாடு எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருமே தெரியும். கேஸ் சிலிண்டர் இப்போ புக் பண்ண வந்துட்டு வரதுக்கு 10 நாள் ஆகுது, அந்த மாதிரிலாம் வந்துட்டு இப்போ நிறைய விஷயங்கள் வந்துட்டு இப்போ கேஸ் பற்றி நிறைய பற்றாக்குறைகள் இருக்குது. அதனால மட்டும் கேஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணிக்கணும். இது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. எனஜிருக்கீங்க கேஸ் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ வணிக கேஸ் சிலிண்டருடைய விலை ₹46 வரைக்குமே அதிகமாக இருக்குது அப்படின்னு தாங்க தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் இந்த மாதம் வீட்டு சமையல் கேஸ் சிலிண்டர் விலை மாற்றம் செய்யப்படாம ₹928.50 நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. வணிக கேஸ் சிலிண்டருடைய விலை ₹46 வந்துட்டு அதிகமாக இருக்குது. இது பற்றி வந்துட்டு இந்தியன் ஆயில், பாரத், இந்துஸ்தான் பெட்ரோலியம், அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாமே எண்ணெய் நிறுவனங்கள் வந்துட்டு வீடுகளுக்கு 14.20 கிலோ எடையிலையும் ஹோட்டல்களுக்கு மற்றும் வணிக பயன்பாட்டிற்காக 19 கிலோ எடையிலையும் வந்துட்டு சமையல் கேஸ் சிலிண்டர்களை விநியோகம் செய்யப்பட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் இந்த நிறுவனங்கள் வந்துட்டு சர்வதேச சந்தையில் நிலவக்கூடிய கச்சா எண்ணெய் விலைக்கு ஏற்ப உள்நாட்டில் ஒவ்வொரு மாதமுமே முதல் நாள் அன்னைக்கு சமையல் கேஸ் சிலிண்டருடைய விலையில் மாற்றங்கள் செய்யப்பட்டு வந்துட்டுருக்காங்க. தமிழகத்தில் இந்த மாதம் வீட்டு கேஸ் சிலிண்டருடைய விலை மாற்றம் செய்யப்படாமல் அதே ₹928.50 நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் வணிக கேஸ் சிலிண்டருடைய விலை ₹46 அதிகமாகி ₹3237 இருந்து ₹3283 இப்போது அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போது வணிக கேஸ் சிலிண்டருடைய விலை அதிகமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போது அடுத்ததாக நம்மளுடைய சேலத்தில் இன்றைக்கி வந்து ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா ஆர்கே ஷாலினி அக்கா. அவங்க வந்துட்டு ஜோடுகுழி பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சொன்ன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஆர்கே ஷாலினி அக்கா. உங்களுக்கு நாளைக்கான நாள் இன்னைக்கான நாள் செம்ம சூப்பராக ஜாலியாக செம்ம வைபாக இருக்குன்னு அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுறேன். உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இன்றைக்கி நாள் மாதிரியே செம்ம ஜாலியாக பூஸ்ட் அப்பாக நீங்கள் வந்துட்டு என்ஜாய் பண்ண உங்கள் லைஃப்பில் என்னென்ன விஷயங்களாக நீங்கள் அச்சீவ் பண்ண நினச்சிங்களோ அந்த விஷயங்களாம கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக ப்ளேஸோடைய தனானே நானே சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலையை எனக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: உங்க பையன் வீட்டுல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயக கமிஷன்ஸ் லா ஸ்கூல், ஓஎம்ஆர் ரோட், சென்னை. கால் 7358201234.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியாரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: மண் வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் இப்போது அடுத்ததாக உங்களுக்கான ஒரு தகவலை என்ன வரப்போகுது அப்படின்னா, சென்னை பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு இந்திய இசைத்துறை சார்பில் எம்ஏ பரதநாட்டியம் மற்றும் எம்ஏ ரித்மாலாஜி இந்த முதுநிலை படிப்புகளை வந்துட்டு மாணவர் சேர்க்கை வந்துட்டு ஸ்டார்ட் ஆகியிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஏ பிஎஸ்சி பிகாம் படிப்புகளை நிறைவு செய்திருக்கக்கூடிய மாணவர்கள் www.unom.ac.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் விண்ணப்பத்தை வந்துட்டு பதிவிறக்கம் செஞ்சு indianmusic@unom.ac.in அப்படிங்கிற இந்த முகவரிக்கு இமெயில் முகவரிக்கு நீங்கள் வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது பரதநாட்டியம் மற்றும் ரிதமாலஜிக்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போது அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் இருக்குங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போது யூபிஐ பண மோசடிகள் இருக்கு இல்லையா, அந்த மோசடிகளை தடுக்கிறதுக்காக இன்னையிலேருந்து ஒரு புது அப்டேட்டை வந்துட்டு நடைமுறை அமலாக்க போகிறாங்க. என்ன அப்படின்னா, யூபிஐயில் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறமா பணம் வந்து பணம் செலுத்தும் போது அவங்களுடைய, அதாவது பணம் பெறக்கூடியவங்களுடைய தகவல்கள் எல்லாமே வந்துட்டு தெரியும் இல்லையா, அது வந்துட்டு முழுசாக, அதாவது அவங்களோட முழு தகவல்களும் வந்துட்டு தெரியும் அப்படி மட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க. பணம் பெறக்கூடியவங்க வந்துட்டு வங்கியுடைய முழு தகவலுமே பணத்தை அனுப்புகிறவங்களுக்கு வந்துட்டு காண்பிக்கப்படும் அப்படின்னும், பணத்தை பெறுபவருடைய பெயர் வங்கி கணக்கு உள்ளிட்ட தகவல்கள் எல்லாமே திரையில் காண்பிக்கப்படும் அப்படி மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரியான டெக்னாலஜி ரிலேட்டட் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சொன்ன எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலேருந்து 5 மணி ஒளிபரப்பாகக்கூடிய டெக் குரு நிகழ்ச்சி கேளுங்க திவாகரன்னா அவங்க கூட உங்களுக்காக டெக்னாலஜி ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் கொண்டு சேர்த்துட்ருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க டெக் குரு நிகழ்ச்சி திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலேருந்து 5 மணி ஒளிபரப்பாகக்கூடிய அந்த நிகழ்ச்சி கேட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக்கை நம்ம நிலையை இன்றைக்கி கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுங்க. இப்போ அடுத்ததாக இன்னைக்கான 8 திக்கும் நம்குற நிகழ்ச்சி தலைப்பு என்னென்னா, குழந்தைகள் வாழ்வில் பெற்றோர் ஆசை முக்கியமா, குழந்தையின் கனவு முக்கியமா, குழந்தைகளுடைய வாழ்க்கையில் பெற்றோருடைய ஆசை முக்கியமா இல்லை குழந்தைகளுடைய கனவு முக்கியமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம்குற நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக மார்டின் காட்டிஜருடைய சைனா குண்டு குழி சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான அப்படி தான் வந்திருக்குது. என்ன அப்படி அப்படின்னா, சமூக சேவகர் விருது மற்றும் பெண்களுக்கான சேவை நிறுவன விருது பெறுவதற்காக இப்போது விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கான காலக்கெடு வந்துட்டு இப்போ வந்திருக்குது. இதுக்கான வந்துட்டு இது பற்றி வந்து சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு சிறந்த சேவை புரிந்த சமூக சேவகர் மற்றும் தொண்டு நிறுவனத்திற்கான விருதுகள் சுதந்திர தின விழா அப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் ஒவ்வொரு வருஷத்துக்குமே வந்துட்டு வழங்கப்பட்டு வந்துட்டுருக்குது. சிறந்த சமூக சேவகர் விருதுக்கு 5000 ரூபாய் ரொக்கப்பரிசு மற்றும் சான்றிதழும், சிறந்த நிறுவனத்திற்கு 1,00,000 ரூபாய் ரொக்கப்பரிசு மற்றும் சான்றிதழுமே வந்துட்டு வழங்கப்பட்டு வந்துட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த விருதுகளை பெறுவதற்கான தமிழ்நாட்டை பிறப்பிடமாக கொண்ட 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷத்துக்கு இந்த விருதுக்கு வந்து

குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் சமூக நலன் சார்ந்த நடவடிக்கைகள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலான நடவடிக்கைகள், மொழி, இனம், பண்பாடு, கலை, அறிவியல், நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா துறைகளையுமே தொண்டாற்றி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இத்தகைய சமூக சேவகர்கள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற சமூக சேவை நிறுவனங்கள் கிட்டேருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. தொண்டு நிறுவனங்கள் அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனமாகவும் இருக்கணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விருது பெறுவதற்காக பதிவு செய்தவர்கள் அறையின் 126 மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை அணுகி வர 19/6/2026 அன்னைக்கு வர தங்களுடைய கருத்துக்களை ஒப்படைக்குமாறு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு அரசுடைய விருதுகள் இணையதள பக்கத்தில், அதாவது https://awards.tngov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல வந்து விண்ணப்பிக்காத விண்ணப்பங்கள் ரிஜெக்ட் செய்யப்படும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது தேர்வுக்குழுவுடைய பரிந்துரைக்கு எடுத்துக்கொள்ளப்படாது அப்படி மாதிரி என்று சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இப்போ அடுத்ததாக ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா நாளைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. தாமரை மங்கை அவங்கன்ட்டு சுப்பிரமணிய நகர் பகுதியிலேருந்து நாளைக்கு அவங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனேஃபம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தாமரை மங்கை அக்கா. உங்களுக்கு நாளைக்கான நாள் செம்ம சூப்பராக ஜாலியாக செம்ம வைப்பாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கோம். லைஃப்பில் என்னென்ன விஷயங்களும் நினைக்கணும் அடையணும் அப்படின்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அடையணும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததாக ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனேஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்ம சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். என்ன உங்கள் சத்தியா, நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே உங்களுக்காக சொல்கிறதுக்காக இன்னைக்கான எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படிங்கிறத ரெடியாக வீட்டிங்கில் இருக்குது. இன்னைக்கான எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி என்னென்னா, தலைப்பு என்னென்னா, குழந்தைகள் வாழ்வில் பெற்றோர்கள் ஆசை முக்கியமா, இல்லை குழந்தைகளுடைய கனவு முக்கியமா, குழந்தைகளுடைய வாழ்க்கையில் பெற்றோரின் ஆசை முக்கியமா, குழந்தைகளின் கனவு முக்கியமா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதேமாரி நம்மளோட நிலை என்னான 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
5: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
4: எஸ், இன்னைக்கான கேள்வியை சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, மனித உடலில் வியர்வை சுரக்காத உறுப்பு எது, மனித உடலில் வியர்வை சுரக்காத உறுப்பு எது அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் இதழ்கள், அதாவது உதடுகள். இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராஜேஷ் கண்ணா அண்ணா நாட்டாமங்கலத்தில் இருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், ரங்கசாமி அண்ணா வெள்ளாறில் இருந்தும், கஸ்தூரி அண்ணா திருப்பூரில் இருந்தும், ருக்மணி பாட்டி தாதக்கா பட்டியிலிருந்தும், சதீஷ் அண்ணா மாசிநாயக்கன்பட்டி பகுதியிலிருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியிலிருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியிலிருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலேருந்துமே இந்த கேள்விக்கான பதிலாக சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காவியா, தினேஷ் தர்னிஷா இவங்களுமே இந்த கேள்விக்கான பதிலாக சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சொன்ன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சிட்டு வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய பதில பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு நிறைய அப்டேட்ஸ் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பாப்பாயினர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி கேட்டுட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அருமையான காலை வணக்கம் மைடியர் மக்களே. இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களோட ஜாலியாக பேசிட்டு விளையாட வந்துட்டேன் திவாகர். எல்லாருக்குமே ஹாப்பி மார்னிங். திவாகர் மிஸ் பண்ணிங்களா? ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து வரவே இல்லை. இவர் எங்கே போனார், என்ன பண்ணுறாரு ஒன்றுமே தெரியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்றைக்கி கரெக்டாக டைமுக்கு 9 மணிக்கு வந்துட்டு உங்கள்கிட்ட பேசியே ஆகணுன்ட்டு. அது என்னமோ தெரில, 2-3 நாளைக்கு மேலே உங்ககிட்ட பேசாமல் இருந்தால் எனக்கு கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. இன்றைக்கி உங்களோட விளையாடுறதுக்காக ஒரு சூப்பரான செமையான ஒரு விளையாட்டு தான் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து ஒரு அற்புதமான வார்த்தை விளையாட்டு. இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு நம்ம எழுத்து ஒன்று வார்த்தை ஒன்று சொல்லுவேன், எழுத்து சொல்லுவேன். அந்த எழுத்தில் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை ஒன்று கேட்பேன், அதை நீங்கள் என்கிட்ட கரெக்டாக சொல்லணும். உதாரணத்துக்கு ஆ அப்படின்னு சொன்னேன்னா, ஆள் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பழம் பெயர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் அண்ணாச்சி பழம்னு சொல்லணும். ஆள் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு படம் பெயர் சொல்லுங்கள். படம் அப்படின்னா ஆள் ஆரம்பிக்கிற மாதிரி ஆயத்தில் வருவேன் அப்படிங்கிற மாதிரி பேர் சொல்லணும். இந்த விளையாட்டு தான் நீங்கள் நம்ம விளையாட போகிறோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு வச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787-7107-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது வாக்கிறேன் கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபத்தில் இருந்து பேசுகிறேங்க.
1: மாணிக்கவேல் அண்ணா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேங்க.
1: சூப்பர் மாணிக்கம் அண்ணா, எப்படி போயிட்டு இருக்கு? மழையா அங்கே வெயிலா? வருண் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? சரி சரிங்க அண்ணா. அண்ணா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு
2: விளையாடுறோம் தெரியுமா? வார்த்தை விளையாட்டு. நீ சொல்ற முதல் இடத்துல இருந்து நீங்க கேக்குற படமா இல்ல பழமா இது சொன்னாலும் அது கரெக்டா சொல்லணும்.
1: ஆமா ஆமா அண்ணா, விளையாடுவோமா?
2: சரிங்க.
1: சால ஆரம்பிக்கிற மாதிரி, ஓகேவா, சால ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு நிறம் பெயர் சொல்லுங்க. ஆனால் நிறைய பேருக்கு இந்த இது தெரியாது, ரொம்ப தெரியும் ஆனால் வந்து நம்ம அதை எப்படி சொல்லுவோம் தெரியாது. சால ஆரம்பிக்கிற மாதிரி
2: தாள வந்து என்ன நிறம் இருக்கு? ஒரே குழப்பமா தான் இருக்கு.
1: சரம் சரம் தா இல்ல சா.
2: இதை குழு கொடுங்க, தெரியல.
1: சரி, சால ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பழம் பெயர் சொல்லுங்க. இது வந்து ஆமா, இது வந்து எந்த பழ வகையை சார்ந்தது அப்படின்னா, நீங்க ஆரஞ்சு பழ வகை இருக்குல்ல அதை சார்ந்தது. சால ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பழம் பெயர். ஆமா, அண்ணனுக்கு டக்கு ஞாபகம் இல்லை. இது வந்து ஆரஞ்சு மாதிரியே இருக்கும்ண்ணா, ஆனா இதுக்கு மேல நான் பழத்தையே சொன்னதான உண்டு.
2: தர்பூசணி
1: தா இல்லனா சா. சக்கரம். ஆமா சக்கரம்.
2: சால வர மாதிரி
1: வராது வராது. சரி, அண்ணனுக்காக நானே சொல்லிடுறேன், சாத்துக்குடி. சூப்பர் இல்ல? ஆமா சாத்துக்குடி, சப்போட்டா, எவ்வளோ இருக்கு. அண்ணனுக்கு சாப்பிட்டது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு, பழம் பேர் ஞாபகம் வரல. சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையால எனக்கு ரொம்ப நன்றி மாணிக்கம்ண்ணா.
2: நன்றி
1: நன்றி. மங்களபுரத்துல இருந்து நம்ம மாணிக்கம்ண்ணா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா அன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கரேனுடன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு ஒன்று வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: ஆரோக்கியத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1ஆம் தேதி முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 9 மணி வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ₹1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.

0: விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கறவங்ககிட்ட பேசிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது. அந்த ஸ்கூல் ரீஓப்பன்னால் நிறையா வீட்டில் என்ன பண்ணிகிட்ருப்பீங்க, எங்கே விட்ட ஐடி கார்டு, எங்கே பேக், எங்கே நோட்புக்கில் எங்கே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தேடிட்டுருப்பீங்க. அந்த மாதிரி தேடியெல்லாம் எடுத்து வச்சு குழந்தைங்களை சேஃபாக ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுருங்க. இத்தனை நாளாக வந்து எப்படா இவங்களை வச்சு சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு வீட்டு தாய்மார்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க. இன்னையிலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹாபாடா அப்படின்ட்டு இருக்கும்ல, அதே மாதிரி அதே சந்தோஷத்தோடு நீங்கள் வந்து வாகை சுடுவா கால் பண்ணி இது வாக்குறேன் கூட ஜாலியாக விளையாடலாம். 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இது வாக்குறேன் கூட இன்றைக்கி வார்த்தை விளையாட்டை விளையாடலாம். இன்றைக்கி வார்த்தை விளையாட்டோட விதிமுறைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு எழுத்து சொல்லுவேன், அந்த எழுத்துலேருந்து நான் கேட்குறத நீங்கள் கரெக்டாக சொல்லணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு எழுத்து சொல்லிவிடுவேன், எழுத்து சொன்னதுக்கப்புறம் அதுலேருந்து நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் என்கிட்ட கரெக்டாக பதில் சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாடுவோம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். என்ன சனி, இன்னைக்கு ஏப்ரல் மாசமா? ஏப்ரல் ஒன்னா.
1: இன்னைக்கு வந்து ஜூன் 2 பாட்டி.
2: இல்லையோ, போன் வந்துட்டு போகுது, அதுக்கு கேட்டையா பண்றீங்களா
1: என்ன? போன் வந்துட்டு போகுதுங்களா? போன்னா வரதான் பாட்டி செய்யும். சரிங்க பாட்டி. பாட்டி, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டு இருக்கோம் தெரியுமா? பாட்டி, உங்ககிட்ட ஒரு எழுத்து சொல்லுவேன், அந்த எழுத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா? அதுக்கப்புறம் நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். ஆமா ஆமா பாட்டி, விளையாடுவோமா? ஓகே, உங்களுக்கான எழுத்து கா சரிங்களா? கால ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு நிறம் பெயர் சொல்லுங்க. காய்கறி பெயர் சொல்லுங்க.
2: கத்திரிக்காய்.
1: சூப்பர். கால ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு இடம், ஊர் பெயர் சொல்லுங்க.
2: ஒரு கிராமத்தூர் மாதிரி நிறைய இருக்கு, கச்சிப்பள்ளி, கண்ணந்தேரி, எடப்பாடி பக்கம் இருக்குது.
1: சூப்பர் சூப்பர் பாட்டி, அருமையா இருக்கு, ரொம்ப நன்றி பாட்டி. நன்றி. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. அது வாக்கறேன்னு உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில். பாட்டை கேட்டுவாங்க, இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்றைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: அப்புறம் தமிழ்

0: கல்யாணத்துக்கு கூப்பிடல, குழந்தை பிறந்ததுக்கும் கூப்பிடல, என்னடா?
1: யாருக்குடா கல்யாணம், யாருக்கு குழந்தை பிறந்துச்சு?
0: நடிக்காதடா, கையில கை குழந்தையோட நின்னுட்டு இருந்ததை நான் பார்த்தேன். கல்யாணத்துக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லல பாத்தியா?
1: டே டே, அது பக்கத்து வீட்டு குழந்தைடா, இவங்க அம்மா கடைக்கு போயிருந்தாங்க, அதனால அந்த குழந்தைக்கு நான் சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தேன்.
0: டேய், அதுக்கு ஏன்டா சாப்பாட்டுல ஷாம்புவை போட்டு ஊட்டிட்டு இருக்க?
1: மச்சான், குழந்தைக்கு புரோட்டீன் சத்து கம்மியா இருக்குன்னு சொன்னாங்கடா, அதான் இந்த ஷாம்புல புரோட்டீன் அதிகமா இருக்கான், அதான் மச்சான் ஷாம்பு கலந்து ஊட்டிட்டு
2: இருக்கேன். உங்களுக்கு அறிவோ அறிவு.
3: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhaningaloda future beautifully design panna Sonavaliyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 94425 92160.

0: 니다니
1: அப்பா ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
2: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
1: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
2: என்னது, கேன்சரா?
3: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
1: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
4: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சொன்ன FM 107.8 நவ மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. அது வாக்கரனுடன் இன்றைக்கி ஒரு சூப்பரான விளையாட்டு, அற்புதமான வார்த்தை விளையாட்டு தான் விளையாண்டுட்டுருக்கோம். உங்கள்கிட்ட நான் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவேன், சாரி ஒரு எழுத்து சொல்லுவேன், அந்த எழுத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த எழுத்துக்கு சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்பேன், அது கரெக்டாக பதில் சொல்லணும். இதான் இன்றைக்கி நம்ம விளையாட்டாக விளையாண்டுட்டுருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787770107 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது வாக்கறேன் கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
4: நான்
3: சூப்பராக இருக்கேன் சந்திரசேகர், நீங்கள் எப்படி இருக்கீங்க? அருமையாக போயிட்டு இருக்கு, அற்புதமாக போயிட்டு இருக்கேண்ணா.
4: என்ன
3: விளையாட்டு விளையாடுறேன்? உங்களுக்கான எழுத்து
4: என்னன்னா,
3: வேல் ஆரம்பிக்கிற மாதிரி ஏதோ ஒரு நிறம் பெயர் சொல்லுங்க.
4: வெண்ணிறம்.
3: வெண்ணிறம், சூப்பர் சூப்பர் அண்ணா. ஓகே, வேல் ஆரம்பிக்கிற மாதிரி ஏதோ ஒரு காய்கறி பெயர் சொல்லுங்க. அது அப்பவே கரெக்டா சொல்லிவிட்டீங்க, நான் வேணும் சொன்னே. வேல் ஆரம்பிக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஊர் பெயர் சொல்லுங்க.
4: வெள்ளியங்கிரி.
3: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையால நீங்க, நன்றிங்க அண்ணா.
4: தேங்க்யூ சோ மச் சிவா, உங்களுக்கும் சூப்பர் ஃபேன்டாஸ்டிக் மீட்டம், பை
3: பை அண்ணா, பை. காட்பாடியில இருந்து சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா, அன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைனியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் உங்களுக்காக சமையான பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க திவாகர் என்னுடன். இந்த வாகை சுடவா நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து நம்ம வார்த்தையை விளையாடுறத விளையாண்டுட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வார்த்தையை நான் ஒன்று சொல்லிடுவேன், அந்த வார்த்தையை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். வார்த்தையில் எழுத்து ஞாபகம் வச்சுட்டு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். இப்போ இந்த விளையாட்டை

0: நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
1: 107.8 நம் சோனா வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைப்பவர் எட்டூர் வட்டம் மயிமுதூர்லேருந்து கலைச்செல்விங்க அன்பு திவாகர் அவர்களே.
0: கலைச்செல்வி அக்கா, எப்படி இருக்கீங்க?
1: அருமையா, சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் சூப்பரா அருமையா இருக்கேன்
1: கலைச்செல்வி அக்கா. அங்குள்ள அனைவரையும் ரொம்ப ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க.
0: ரொம்ப ரொம்ப கேட்டேன்னு சொல்லிட்டாங்கக்கா.

0: அந்த கேள்விக்கு சரியான விடை சொல்லணும்.
1: அப்படியா, ஒரு எழுத்திலிருந்து எப்படி விடை சொல்ல முடியும்?
0: அது நான் கேட்கறேன்.
1: ஆ, கேளுங்க பார்க்கலாம்.
0: ஓகே, உங்களுக்கான எழுத்து மா.
1: மா. ம்.
0: மால ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு நிறம் பெயர் சொல்லுங்க.
1: மாங்காய்.
0: நிறம் அக்கா, நிறம், நிறம்.
1: நிறமா? மஞ்சள்.
0: ஓகே, இப்ப பழம் சொல்லுங்க. மால ஆரம்பிக்கிற மாதிரி பழம்.
1: மாம்பழம்.
0: ஓகே, மால ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஊர், ஊர் பெயர். மகாபலிபுரம். சூப்பர் சூப்பர் கலை செல்வீங்க, அருமையால நீங்க. நன்றி அக்கா,
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. நிகழ்ச்சி அருமையா போயிட்டு, உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.
0: நன்றி, நன்றி அக்கா, நன்றி.
1: நன்றிங்க தீபாகர்.
0: மேட்டூர் வட்டமயமுத்தூர்ல இருந்து கலை செல்வி அக்கா கால் பண்ணி சிறப்பா விளாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு ஒன்று வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டு வாங்க. பாடலுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைஞ்சு நிறைய நேர்கள் கூட இன்றைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம்.

0: சமுதாய எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவாவில் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான சமையான வார்த்தை விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த வார்த்தை விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட ஒரு எழுத்து சொல்லுவேன், அந்த எழுத்துலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்பேன், அந்த எழுத்துலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி நீங்கள் பதில் சொல்லணும் நான் கேட்குற கேள்விக்கு. இப்போ ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, அந்த பாட்டு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரடைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் பாஸ்கரண்ணா, நான் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: சாப்பிட்டாச்சாண்ணா,
1: நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஓகேண்ணா, இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா? அண்ணா, உங்ககிட்ட நான் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவேன், அந்த ஒரு எழுத்து ஒன்று சொல்லுவேன், அந்த எழுத்துலேருந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்பேன், நீங்கள் அதுக்கான சரியான பதில் சொல்லணும். விளாடுவோமா? ஓகே, உங்களுக்கான எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீ. ஆமாம், நீ. சரிங்களா, நீ அப்படிங்கிற வார்த்தையில் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு நிறம் பெயர் சொல்லுங்கள். நீலம். சூப்பர் அண்ணா. நீல ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஊர் பெயர் சொல்லுங்க.
2: தஞ்சாவூர் சைடு.
1: சூப்பர் அண்ணா, சரிங்க அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா.
2: நன்றி
1: நன்றி அண்ணா, நன்றி. டால்மிய காலனிலேருந்து பாஸ்கரனை கால் பண்ணி சூப்பராக விளாண்டாரு. அந்த ஊர் கொஞ்சம் தூரமாக இருக்கும் போல், நான் வந்து வேறு ஊர் நீலகிரின்னு சொன்னால் சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தேன். இருந்தாலும் பரவாயில்ல, அருமையாக விளாண்டிங்க பாஸ்கரனா, அற்புதமாக விளாண்டிங்க, ரொம்ப நன்றி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8. இப்போ உங்களுக்கு சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: கோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாங்கை சூடமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அது வாக்கறவங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான அற்புதமான வேற லெவலில் ஒரு சமையான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். வார்த்தை விளையாட்டு, உங்கள்கிட்ட ஒரு எழுத்து சொல்லுவேன், அந்த எழுத்துல ஆரம்பிக்கிற மாதிரி நீங்கள் ஒரு பதில் சொல்லணும், அதுக்கான கேள்வியை நான் கேட்பேன். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக நம்மளோட அன்பான நேயர், ஒரு அற்புதமான நேயர் காத்துட்டு இருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் காலை வணக்கம் திவாகர்.
1: வணக்கம் வணக்கம் காலை வணக்கம் சதீசனா, எப்படி இருக்கீங்க?
2: அது வந்து திருவாரூர் மாவட்டத்துல ஒரு ஏரியா பேரு நீடாமங்கல் சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்ப நம்ம ஊர்ல எப்படி மேட்டூர் ஓமலூர் இருக்கு இல்லையா?
1: ஆமா, அந்த மாதிரி ஒரு பெரிய தாலுக்கு.
2: திருவாரூர் மாவட்டத்துல நீடாமங்கல் ஒரு பெரிய ஊர்.
1: ஓகே, சூப்பர் சூப்பர் அண்ணா.
2: நம்ம ஓட்டர்னால அந்த போகாத பகுதி கிடையாது, அதனால சொல்ற தெரியும். நீடாமங்கல் ஒரு ஏரியா பேரு.
1: சரிங்க அண்ணா.
2: ஒரு ஊர் பேர் ஓமலூர் ஸ்டீல் பிளான்ட் அந்த மாதிரி.
1: சரிங்க அண்ணா, இன்னைக்கு நம்ம
2: வார்த்தையில அப்படி பேர் வந்தோம்.
1: போயிரலாம். உங்களுக்கான எழுத்து பா.
2: பா.
1: சரிங்களா? பால் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு காய்கறி பெயர்.
2: பால் ஆரம்பிக்கிற மாதிரி பச்சை மிளகாய்.
1: பச்சை மிளகாய், அற்புதம்.
2: பாவக்காய்
1: பாவக்காய் தான் நான் எதிர்பார்த்தேன், கரெக்டா சொல்லிட்டீங்க. சரி, பால் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு நிறம் பெயர். பச்சை, அற்புதம். பால் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஊர் பெயர். இது உங்களுக்கு
2: ரொம்ப சொல்லிட்டு பாச்சல் சொல்லிட்டு ராசிபுரம் பக்கத்துல பாச்சல் ஒரு ஏரியா இருக்கு.
1: பாச்சல் பாச்சல்
2: காலேஜ், பாவை காலேஜ் பக்கத்துல பாவை காலேஜ், அந்த ஏரியா பேரு பாச்சல்.
1: சூப்பர் சூப்பர் அண்ணா. ஊர் பேரை பத்தி கேட்டா டக்கு டக்குன்னு சொல்லிவிடுங்க, நமக்கு தான் அது
2: அப்படி சொல்லிருந்த பாக்கற.
1: சூப்பர் சூப்பர் அண்ணா. சரிங்க அண்ணா, இன்னைக்கு சூப்பரா இல்ல? நீங்க நன்றி அண்ணா.
2: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி அண்ணா, நன்றி. நம்ம சதீசன் அண்ணா மாஸ் 90 இருந்து கால் பண்ணி அற்புதமா விளையாண்டுருக்காரு. சூப்பர் அண்ணா, ரொம்ப அருமையா விளையாண்டுங்க, நன்றி. மைனியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. அது வாக்கரனுடன் உங்களுக்காக சமையான சூப்பரான வேற லெவல் பாட்டு ஒன்று வந்துகிட்டே இருக்கு மக்களே. பாட்டை கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதுனதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரம்.

0: அப்புறமா ஆயிருங்க. இந்த புத்தகத்தை படித்ததுக்கு அப்புறமா அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை. தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமா இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடித்த ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: ஏ சாரா, கருப்பூர்ல ஜூன் 1st இருந்து புதுசா B+ கிளினிக் திறக்க போறாங்க தெரியுமா?
3: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்ரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
2: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் 1 முறை இலவச ஆலோசனை கூட இருக்கும். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
4: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளம் இடுவோம் B+ கிளினிக்.
5: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
6: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
5: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா FM 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
7: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
5: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவாலாம் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பரான ஒரு வார்த்தை விளையாட்டு. உங்ககிட்ட நான் வந்து ஒரு எழுத்தை சொல்லுவேன், அந்த எழுத்தை வச்சு நான் உங்ககிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு நீங்கள் அந்த எழுத்தில் ஆரம்பிக்கிற மாதிரியே ஒரு அருமையான பதில் சொல்லணும். இதான் அன்னைக்கான விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787 7107 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது பார்க்குறேன் கூட விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
8: வணக்கம் தம்பி. தம்பி நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேன் கஸ்தூரி அண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
8: நான் சூப்பரா இருக்கேன்.
5: அற்புதம் அற்புதம் அண்ணா, எப்படி இருக்கு அங்க வானிலை எல்லாம்?
8: வானிலை வந்து நல்ல வெயில் அடிக்குதுங்க, மழை இல்ல. முந்தா நாள் நல்லா மழை பெய்ஞ்சதுங்க, நேற்று மழை இல்லைங்க, இன்னைக்கு வந்து நல்ல வெயில் அடிக்குதுங்க.
5: சூப்பர் சூப்பர் அண்ணா. சரி கஸ்தூரி அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு
8: இருக்கோம் தெரியுமா? ஆ, நீ சொன்னீங்க.
5: ஆமா, விளையாடுவோமா?
8: ஆ, விளையாடுவோம்ல
5: அண்ணா. உங்களுக்கான எழுத்து சரிங்களா? மா
8: மா
5: மா மால ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பழம் பெயர் சொல்லுங்க.
8: மாம்பழம்.
5: மாம்பழம், சூப்பர். மால ஆரம்பிக்கிற மாதிரி மா, இது குரில் மா. மாலை ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு நிறம் பெயர் சொல்லுங்க.
8: மஞ்சள்.
5: மஞ்சள், அற்புதம். மாலை ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஊர் பெயர் சொல்லுங்க.
8: ஊர் பெயருங்களா? மஞ்சனூர்.
5: மஞ்சனூர், சூப்பர் சூப்பர் கஸ்தூரி அண்ணா, அருமையாளா நீங்க. நன்றி அண்ணா.
8: நன்றி.
5: திருப்பூர்ல இருந்து நம்ம கஸ்தூரி அண்ணா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை.

0: உங்க பையன் வீட்ல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்ட்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல், OMR ரோட், சென்னை. கால் 7358201234.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030 3666 3333.

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியாரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: மக்காத நெகிழி மண்வளத்தை அளிக்கும், மக்கும் துணிப்பை மண்வளத்தை காக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடுவாவில் ஒரு சூப்பரான செமையான ஒரு விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா வார்த்தை விளையாட்டு. உங்கள்கிட்ட ஒரு எழுத்து சொல்லி அந்த எழுத்துலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு சில வார்த்தைகள் கேட்பேன், அது நீங்கள் என்கிட்ட கரெக்டாக சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம் ராமண்ணா, நான் சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம் ராமண்ணா. அண்ணா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
4: நீங்க எழுத்து சொல்றீங்க, அதுல கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்.
3: ஆமாங்கண்ணா, விளையாடுவோமா? ஓகேங்கண்ணா. உங்களுக்கான எழுத்து தா. தால ஆரம்பிக்கிற மாதிரி ஏதோ ஒரு காய்கறி பெயர் சொல்லுங்கண்ணா.
4: கத்திரிக்காய்.
3: கத்திரிக்காய் இல்ல, தா தா தாத்தா சொல்றோம்ல.
4: தக்காளி.
3: தக்காளி, சூப்பர் அண்ணா. தால ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பழம் பெயர் சொல்லுங்கண்ணா. ஆமா,
4: பலாப்பழம்.
3: பலாப்பழம் இல்ல, பா இல்ல, தா தான், அதே தா. ஆமா,
4: என்ன சொல்லுங்க?
3: பழம். பழம்.
4: பழங்களா?
3: ஆ,
4: தக்காளி.
3: அது காய்கறி. தர்பூசணி, சூப்பர் சூப்பர் ராமோனா, அருமையாளா, நீங்க நன்றி அண்ணா, நன்றி. நம்ம ஆர்டிஎம்ல இருந்து ராமோனா கால் பண்ணி சிறப்பா விளையாண்டார், ரொம்ப நன்றி அண்ணா நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கரேனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு நம்ம நிகழ்ச்சியில. பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: சமுதாய வானொலியில்
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பார்க்குற உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடவாவில் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வார்த்தை விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த வார்த்தை விளையாட்டில் எப்படி நான் உங்க கூட விளையாடுவோம் அப்படின்னா, உங்கள்கிட்ட ஒரு எழுத்து சொல்லி அந்த எழுத்துலேருந்து கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் அந்த எழுத்துலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி பதில் சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட நம்ம இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் பொம்பரசிமட்டி சுப்பிரமணி சார்.
2: சுப்பிரமணியா, நான் எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கேன், நான் அருமையா இருக்கேன் சுப்பிரமணியண்ணா.
3: அருமை சார், கொடுங்க சார் இது கேள்வி.
2: அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம்னு
3: தெரியும்ல? சொல்லுங்க சார். இவன் கலசியில் ஏமா சொன்னாங்க.
2: சரி சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. நான் உங்களுக்கான எழுத்து கா.
3: கா?
2: ஆமா, கா. சரிங்களா,
3: சரி சார். அதெல்லாம் நம்ம சொல்லணும்.
2: கா, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க.
3: சரி சார்.
2: காலை ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு நிறம் பெயர் சொல்லுங்க.
3: கான்றது நிறம்.
2: ஆமா,
3: கருப்பு.
2: கருப்பு. காலை ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பறவை பெயர் சொல்லுங்க.
3: படம் பேருங்களா?
2: பறவை. பறவை.
3: பறவையா? காகம்.
2: காகம். காலை ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு காய்கறி பெயர் சொல்லுங்க. காய்கறி. காய்கறி. கத்திரிக்காய். சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா விளையாண்டு ரொம்ப நன்றி அண்ணா. சுப்பிரமணிய
3: நன்றி.
2: தருமபுரி மாவட்டத்தில் இருந்து சுப்பிரமணிய அண்ணா கால் பண்ணி அற்புதமா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. அது வாக்கர் என்னுடன். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க. நம்ம மீண்டும் பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில் இணைஞ்சு விளையாடுவோம்.

எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதல் அம்பு வீசுற பார்வையில அடிராஜா நானா எனக்கு எத்த குயின் நீதா காதல் பொருள் என்னை வெளுத்தி புட்டா என் மனசை தொழுத்தேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடுவாவில் ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த விளையாட்டோட பேர் தான் வார்த்தை விளையாட்டு. நிறைய நேர்கள் இன்னைக்கு கால் பண்ணி ரொம்பவே உற்சாகமாக சூப்பராக அற்புதமாக விளையாண்டுங்க. கால் பண்ணி விளையாண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். இதே மாதிரி எப்பயும் போல் உங்களோட ஒத்துழைப்பு கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வாகை சுடுவா நிகழ்ச்சியை பற்றினா கருத்துக்கள் எதாக இருந்ததுனால நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் மக்களே. அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். கருத்துக்கள் எதாக இருந்தால் மறக்காமல் அனுப்புங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் வாகை சுடுவா. நன்றி மக்களே, டாடா மக்களே, பை பை. உங்களுக்காக அற்புதமான பாடல் நிகழ்ச்சிகள்லாம் நம்ம சோனா எஃப்எம்ல வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: குலசாமியை கும்பிட்டுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு நல்லா கிறுக்கு சுத்தி

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். ஆரோக்கியமான பிளம்ஸ் பழத்தை அடையாளம் காண்றது எந்த மாதிரி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இயற்கையோட கொடையான பல வகைகள்ல பிளம்ஸ் தனித்துவமான சுவை கொண்டதா இருக்கு. விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைஞ்ச இந்த பழங்கள் குளிர்ச்சியான மலை பிரதேசங்கள்ல நல்லா வளரக்கூடியது. ஒரு பிளம்ஸ் செடியை வளர்க்கறதை விட அதனுடைய பழங்கள் சரியான பக்குவத்துல

இருக்கிறப்ப அறுவடை செய்யறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சரியான நேரத்துல பறிக்கக்கூடிய பழங்களே முழுமையான சுவையையும் சத்துக்களையும் கொண்டதா இருக்கு. மகரந்த சேர்க்கை நடைபெற பெரும்பாலான பிளம் மரங்களுக்கு இன்னொரு பிளம் மரம் பக்கத்துல இருக்கிறது அவசியம். பிளம்ஸ் பழங்கள் எப்பவுமே பறிக்க தயாரா இருக்கும் அப்படின்றதுனால சில முக்கிய குறிப்புகள் என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அறுவடை காலம்னு சொல்லும் போது இந்தியாவில மே மாதத்திலிருந்து ஜூலை அல்லது ஆகஸ்ட் வரைக்கும் பிளம்ஸ் பழங்களோட சீசன் இருக்கும். தமிழ்நாட்டுல மலை பகுதிகளில் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்கள் இதனுடைய உச்சகட்ட சீசன் இருக்கும். பழம் பழுத்திருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? பழம் பறிக்க தயாரா இருக்கிறத அதனுடைய நிறம், தொடுதல் மற்றும் வாசனை மூலமா நல்லா தெரிஞ்சுக்கலாம். நிறம் அப்படின்னு சொல்லும் போது பழத்தின் வகைக்கேற்ப அடர் சிவப்பு, ஊதா மற்றும் மஞ்சள் நிறத்துக்கு இது மாறுது. அதனுடைய மேல் இருக்கக்கூடிய பச்சை நிறம் முழுமையா மறைஞ்சிருக்கணும். மென்மை அப்படின்னு பார்க்கும் போது பழத்தை மெதுவா அழுத்தணும் அப்படின்னா அது கல்லு போல இல்லாம கொஞ்சமா மென்மையா இருக்கும். குறிப்பா நுனி பகுதி மென்மையா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பழுத்திருச்சு அப்படின்றது அர்த்தம். வாசனை அப்படின்னு சொல்லும் போது நல்லா பழுத்த பிளம்ஸ் பழங்கள் இனிய நறுமணத்தை வீசும். மனம் இல்ல அப்படின்னா அது வந்து இன்னுமே முழுமையா பழுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். பழுத்த பழம் இனிப்பாவும் லேசான புளிப்போடையும் சாறு நிறைஞ்சதாகவும் இருக்கும். இதெல்லாம் பண்ணிட்டோம். எந்த மாதிரி பறிக்கிறது? பழத்தை மெதுவா பிடிச்சு நம்ம சுழற்றணும் அப்படின்னா அது காம்புல இருந்து சீக்கிரமாவே பிரிஞ்சு வந்துடும். பழத்தோட மேல ஒரு மெல்லிய வெள்ளை நிற பொடி போன்ற படலம் இருக்கும். இது பழம் இயற்கையாவே தன்னை பாதுகாத்து கொள்ள உருவாக்குறது. இது இருந்துச்சு அப்படின்னா பழம் ரொம்பவே புதுசா இருக்கு அப்படின்றது அர்த்தம். நீங்க கடையில வாங்கக்கூடிய பிளம்ஸ் கொஞ்சமா கடினமா இருந்துச்சு அப்படின்னா அதை அறையோட வெப்பநிலையில 1-2 நாட்கள் வச்சிங்க அப்படின்னா அது தானாவே பழுத்து போயிடும். பழுத்ததுக்கு அப்புறமா குளிர்சாதன பெட்டியில வச்சோம் அப்படின்னா 1 வாரம் வரைக்கும் கெடாம இருக்கும். பயன்கள் அப்படின்னு பார்க்கும் போது பிளம்ஸ் பழங்கள் புதுசாவும் ஜாம் மற்றும் சாறு தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுது. இது செரிமானத்துக்கு நல்லது, அதோட உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்ற உதவியா இருக்கு. இதனுடைய ஆரோக்கிய நன்மைகளை பெற இது அப்படியே பச்சையாகவோ இல்லனா உலர்ந்த பழமாகவோ அல்லது சாறு வடிவிலையோ சாப்பிடலாம். ஆளு புகாரா அப்படின்றது வண்ணமயமான மற்றும் சுவையான ஒரு கொட்டை பழம்னு சொல்லலாம். அறிவியல் ரீதியா பிளம் பழம் ப்ரூனஸ் டொமஸ்டிகா அப்படின்னு சொல்லப்படுது. இதுல பல வைட்டமின்கள், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் நார் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால இது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு பங்களிக்குது. வகைகள் அப்படின்னு சொல்லும் போது ஜப்பானிய மற்றும் ஐரோப்பிய பிளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுல 2 முக்கிய வகைகள் இருக்கு. பிளம்ஸ் பழங்கள் செடியிலேயே முழுமையா பழுக்கக்கூடியது. இருந்தாலுமே விற்பனைக்காகவோ இல்லனா நீண்ட தூர பயணத்துக்காகவோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இத கொஞ்சமா முன்னாடியே மென்மை அடையறதுக்கு சற்று முன்னாடியே பறிக்கணும். வீட்டுல வளர்க்கறவங்க பழம் வந்து செடியிலேயே மென்மையாகும் வரைக்கும் காத்திருந்து பறிக்கிறது சிறந்த சுவையை தரும். சரியான பருவத்துல அறுவடை செய்யக்கூடிய பிளம்ஸ் பழங்கள் ஆரோக்கியத்துக்கும் நாவிற்கும் இனிய விருந்தா அமையும். என்னங்க, பிளம்ஸ் பழம் ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனிமேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமா பழத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாய்மீது
1: குறைபாடா, கவலை வேண்டாம்.
2: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
1: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
2: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
1: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
2: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
1: மேலும் தொடர்புக்கு 7036663333.

0: சேலத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1 முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 முதல் 1 வரை, மாலை 5 முதல் 9 வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.
2: நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
3: இல்லையே, என்ன விஷயம்?
2: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
3: என்ன சொல்ற, அப்படியா?
2: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
3: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
2: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
3: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
2: அது எப்படி உனக்கு தெரியும்?
3: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
2: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
0: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 முதல் 1 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாகப்பட்டினம் மாவட்டம் பாப்பா கோவில் கிராமத்துல இருந்து செந்தில்குமார் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப மழை காலத்துல மீன் வளர்ப்புல ஏற்படக்கூடிய சிரமங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
5: ரெண்டாவது, மழை காலங்கள்ல பாத்தீங்கன்னா, நம்ம இன்லெட் தண்ணிய வந்து இப்ப குளத்துல தண்ணி அதிகமா ஃபுல்லா இருக்கு, தண்ணி ஓவர்லோடு, மழை வெள்ளம் பேஞ்சிட்டு இருக்கு, மழை அதிகமா ரெயின் பேஞ்சிட்டு இருக்கு. இப்ப பெய்யும் போது தண்ணி வடியும். அப்ப தண்ணி வடிக்கும் போது நம்ம இன்லெட் அவுட்லெட் ரெண்டு இருக்கு, அதான் கொள்ளுமடை வடிமடைன்னு இருக்கு. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா வடிமடையில போகும்போது மீனே போவாது, கொள்ளுமடையில இருந்து தண்ணி வரும்போதுதான் மீன் இங்க இருந்து குளத்துல இருந்து எயித்து போகும். அதுல இருந்து இது நம்ம வடிமடையில வடியும் போது மீன் நம்ம திறந்தே இருந்தா கூட அவ்வளவு சீக்கிரம் மீன் போவாது, சுத்தமா ஒரு 1% மீன் கூட போவாது. அதே வந்து நம்ம கொள்ளுமடையில வடிம கொள்ளுமடையில பாத்தீங்கன்னா அங்கேருந்து வந்து குளத்துக்குள்ள போகுது பாருங்க, அது குளத்துல உள்ள தண்ணி மீன் ஃபுல்லா அந்த வலை கண்டிப்பா கட்டிருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த குளத்துல உள்ள மீன் எல்லாம் வெளியே வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த விரால் மீன் எல்லாம் சொன்னீங்கன்னா நீங்க நம்ப தண்ணி வந்தோடனே குளத்துல உள்ளது எல்லாமே வெளியில போகும், வெளியில உள்ளது உள்ள வரும். அதே போல தன்மை இதே போல கெண்டையை பொறுத்தளவு அதிகம் பாத்தீங்கன்னா தண்ணி இன்லெட் அதான் அவுட்லெட் இல்லாம இன்லெட்ல தான் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா குளத்துல இருந்து வெளியாகும். அதான் நம்ம வலை சுத்தமா பேக் நட் போட்டு நல்லா வலைய சுத்தமா சைஸுக்கு தகுந்தாப்புல கரெக்டா அடைச்சிருந்தா தான் அந்த மீனோட நம்ம என்ன நம்ம போட்டு மீன் இருக்கு மீன் விட்டுருக்கோம் நினைச்சிட்டு அந்த டைத்துல எல்லாம் மீன் போன பிறகு வெறும் குளத்துக்கு நம்ம தீவிரம் போட கூடாது. அதனால வீசு வலாயில போட்டு சாம்பிளிங் பார்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னா குஞ்சு விட்டீங்கன்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு 30 டேஸ் 40 டேஸ் சொன்னோன்னா வீசு வலை போட்டு சாம்பிளிங் பார்க்கணும். சைஸ் 3 கட்டலா ரோகம் மிருகால் இருக்கா, வளர்ச்சி எப்படி இருக்கு, தீனியோட எப்படி இருக்கு தாங்க அப்படின்னு பாக்கணும். ஒண்ணு, நம்ம மீன் வந்து இப்போ ஒரு டன்னு மீன் இருந்தா 20 கிலோ தான் தீவனம் நம்ம அப்ளை பண்றோம். இப்ப நாங்க ஒரு டன் இப்ப மீன் குளத்து மீன் குளத்துல இருக்குன்னா 20 கிலோ பேக், அவ்வளவுதான், 20 கிலோ தான் அதுக்கு கணக்கு. ஒரு 1/2 டன் இருந்தா 10 கிலோ அந்த ரேஞ்சில தான் நம்ம மீன் கொடுக்குறோம். அதே போல நம்ம மீன் என்னைக்கு அதே போல விடுறோம், எவ்வளவு ஃபீட் எடுக்குது பேக் நட் பையில இப்ப 100 கிராம் சைஸ் வரைக்கும் நாங்க வந்து சும்மாவே தெளிச்சே விட்டுறோம், சும்மா கொட்டி விட்டுறோம், தவிடு கல்ல புண்ணாக்கு இதெல்லாம் கொட்டி விட்டுறோம், கரைச்சி சும்மா பவுடரா தான். நீங்க மதுரையில இருந்தா வருது சோளத்தட்டை தவிடு வருது, கிலோ பாத்தீங்கன்னா 9 ரூபா 10 ரூபா அந்த ரேஞ்சில தான் இங்க வருது. இங்க நாங்க அப்படி நாகப்பட்டினத்துக்கு வர்றதுக்குள்ளே அதுலயே நான் கல்ல புண்ணா கிலோ 40 ரூபாயிலிருந்து 50 ரூபாய்க்கு இது மிக்ஸ் பண்ணி அரைச்சி சும்மா கம்மி தான், தவிடு வந்து 50 கிலோனா இதுல வந்து

0: பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ 4 கிலோ தான் உள்ள புண்ணாக்கு. அதை மிக்ஸ் பண்ணி போடுறதுனால வளர்ச்சி விகிதம் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஃப்ளோட்டிங் பீடு நாங்கள் போடலை. ஃப்ளோட்டிங் பீடு என்னன்னா எங்களுக்கு கடை மீன்கள் ஓவராக இருக்கு. ரேட்டு வந்து இங்கே நம்ம கடல் மீன்றதுனால பண்ண முடியாமல் கம்மியாக போகிறோம். சில குளங்களில் மட்டும் ஃப்ளோட்டிங் பீடு போகிறோம். தவிர அது எல்லாமே ஃப்ளோட்டிங் பீடு போடுறதுனால எல்லா மீனும் வந்து டப்பு டப்பு டப்புன்னு எல்லா மீனும் மேலே வந்து டோட்டலாக பிடிக்கும். அதை வச்சுட்டு இங்கே லோக்கலில் உள்ள அந்த குளத்தில் பார்க்குறவங்கலாம் பார்த்து என்னென்னா இவ்வளோ மீன் இருக்குன்னா அதை நிறைய அது நம்ம சொந்த குளமாக இருந்தால் பண்ணலாம். ஒரு இடத்துல ஒரு எல்லையில் அடைச்சி காம்பவுண்ட் வேலியில் இருந்தால் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. வெளிக்குளங்களில் பண்ணும்போது அந்த பிரச்சனை அதிகரிக்கும்.
1: உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: அப்புறம் ரமேஷ், கல்யாணத்துக்கு கூப்பிடல, குழந்தை பிறந்ததுக்கும் கூப்பிடல, என்னடா?
4: யாருக்குடா கல்யாணம், யாருக்கு குழந்தை பிறந்துச்சு?
3: நடிக்காதடா, கையில கை குழந்தையோட நின்றுட்டு இருந்ததை நான் பார்த்தேன். கல்யாணத்துக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லல பாத்தியா?
4: டே டே, அது பக்கத்து வீட்டு குழந்தைடா, இவங்க அம்மா கடைக்கு போயிருந்தாங்க, அதனால அந்த குழந்தைக்கு நான் சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தேன்.
3: டேய், அதுக்கு ஏன்டா சாப்பாட்டுல ஷாம்புவை போட்டு ஊட்டிட்டு இருக்க?
4: மச்சான், குழந்தைக்கு புரோட்டீன் சத்து கம்மியா இருக்குன்னு சொன்னாங்கடா, அதான் இந்த ஷாம்புல புரோட்டீன் அதிகமா இருக்கான், அதான் மச்சான் ஷாம்பு கலந்து ஊட்டிட்டு இருக்கேன்.

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நாமக்கலின் குரல் சமுதாய வானொலி.

0: நீர் வளம் நில வளம் காக்க நெகிழியை தவிர்ப்போம். மகிழ்வாய் வாழ இயற்கையாலான பொருட்களையே பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். கண்டிப்பா
3: வணக்கம் மேடம். நாங்கள் வந்து சேலம் மாவட்டத்தில் கருப்பூர் ஊரில் செங்கரடு கிராமம்

0: கிராமத்தில் இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரும்பு விவசாயி, நம்ம முக்கிய தொழிலே கரும்பு விவசாயம் தான். நம்ம பார்த்தீங்கன்னா இது வந்து கரும்பு விவசாயம் வந்து அப்பையிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஆலையாக, கரும்பு ஆலையாக வச்சு நம்ம அது மதிப்பு கூட்டாக மாற்றி சந்தையில் கொடுத்துட்ருக்கோம். ஒரு ரெகுலரான வேலை இது தான். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கள் ஏரியாலெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்மரோட பசங்க எல்லாம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அடுத்த எல்லாம் படித்து வேலைக்கு தான் போயிட்டுருக்காங்க. இங்கே இன்னும் கொஞ்சம் நாளில் இங்கே எந்த ஃபார்மிங்க்குமே ஆள் ரொம்ப குறைவாக இருக்குது. அதில் இருக்கிற வெறும் தோப்பாக வைக்கணும் அந்த மாதிரி ஆசை போது எங்கள் அப்பா தாத்தாலேருந்து நாங்கள் கரும்பு விவசாயம் தான் முக்கியமாக பண்ணோம். அதனால் இதுக்கப்புறம் இந்த இதை வந்து இன்னும் சுத்தமாக கொடுக்கணும் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இதில் நிறைய கலப்படம் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் எனக்கு ரொம்ப அப்பையிலேருந்தே மக்களுக்கு வந்து நம்ம செய்கிறத வந்து எந்த அளவுக்கு நம்ம பியூராக கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருந்தது. அதனால் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் மேடம். மேடம் இது வந்து பார்த்தீங்கன்னா தித்திப்புன்ற பேர் வந்து ஒரு பொருளோட தரத்துக்கான ஒரு அங்கீகாரம். தமிழில் இன்னும் இனிப்பு அழகாக சொல்லலாம்னா தித்திப்புன்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம தரமும் நம்ம கொடுக்கறதுனால பாரம்பரியமாக அந்த தரத்தை எப்படி சொல்கிறது பியூராக ஒரிஜினலாக கொடுக்கும்போது அந்த தித்திப்பை சுவையை நம்ம உணரலாம். ரொம்ப தித்திப்பாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம இனிப்பாக இருக்குதுன்னு தாண்டி அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அந்த வேர்டை நம்ம வச்சுருக்கோம் மேடம். மேடம் அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே அப்போல்லாம் வெள்ளச்சக்கரை இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. அந்த காலத்தில் வந்து செக்கில் இழுத்து கரும்பு பாலை வச்சு காய்ச்சி நாட்டு சக்கரை நாட்டு வெள்ளம் தான் உருவாக்குனாங்க. இன்றைக்கி நிறைய தேவைகள் அதிகமாக இருக்கிறனால ஈஸியாக ப்ளீச் பண்ணி வெள்ளச்சக்கரை தயாரித்து எல்லாத்துக்கு கொடுக்குறாங்க. இன்னமும் நிறைய தேடல்கள் இருக்கும்போது இருக்குது. பியூராக வேணும், ஆர்கானிக்காக வேணும் அப்படின்ற மக்களோட தேடலும் நமக்கு பியூராக கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து இருக்குது.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல். சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட்டு சர்க்கரை எந்த மாதிரி தயாரிக்கிறோம், அந்த காலத்திலாம் பாத்தீங்க அப்படின்னா கரும்பு பால்ல இருந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து நாட்டு சர்க்கரை தயாரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி சொன்னாங்க. நம்மளுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் கண்ணன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப இதுல வந்து முட்டை வைக்கிற பூச்சி இருக்கு இல்லைங்களா, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில வரும் அப்படின்ற எண்ணத்துல முட்டை வைக்கிறத மறந்து போயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: உதாரணத்துக்கு சொல்ல போனா, நாமலாம் வந்து முடி வெட்டுற கடைக்கு முடி வெட்ட போறோம். பார்பர் நம்மளுக்கு முடி வெட்டிடுறாரு, முடி திருத்தம் செய்யறவர் முடியை வெட்டிடுறாரு. வெட்டி முடிச்சோடனே அந்த முடி துகள்கள் இருக்கு இல்லைங்களா, அதை சொல்ல பார்பர் ஹேர்ஸ் சொல்லுவோம். அந்த முடி துகள்கள் நம்ம உடம்புல கழுத்துல மென்மையான இடங்கள்ல விழுந்து கிடக்கும். நாம என்ன செய்வோம், ஒரு நண்பர் இடையில நின்று பேசிட்டு இருப்போம் வீட்டுல போய் குளிக்காம. உடனே என்னன்னு பாத்தீங்கன்னா, பேசிட்டே இருப்போம், கை கால வச்சு அங்கங்க அங்கங்க சுரிஞ்சுக்கிட்டே இருப்போம். இது என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த முடிகள் வந்து குத்த ஆரம்பிக்கும். அப்ப நம்மளுடைய கவனம் செதறும், உடனே நம்ம குளிக்க போயிடுவோம். இதே மாதிரிதான் பூச்சிகளுக்கும். இந்த பூச்சிகள் மேல இந்த துகள்கள் இருக்கும் பொழுது அந்த பூச்சி அது ரொம்ப நிகழ்வுகள் விதையை சேமிக்கலாம். விதையை யாரும் சாப்பிட மாட்டாங்க, எந்த ஒரு விவசாயமே விதநெல்லை என்னைக்குமே சாப்பிட மாட்டாங்க. ஆக விதநெல்லை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கட்டாயம். இது இதன் மூலமா பூச்சிகளை நம்ம கட்டுப்படுத்தணும். அதோடு மட்டும் இல்லாம இந்த நானோ துகள்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, சேமிச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த விதையுடைய சுவாசத்தை சீராக்குது. சீராக்குதுன்னா என்ன அர்த்தம், சுவாசிக்க விடாம செய்யல, சுவாசிக்க வைக்குது, அதை சுலபமா செய்ய வைக்குது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம விதை வந்து வயது முதிர்வு அடைவதை தடுக்குது. இப்ப வயது முதிர்வை தடுத்தாலே உங்க விலைக்கு உங்களுக்கு வந்து விதையினுடைய முளைப்பு திறமை கூடிடும். ஆக இந்த முறையில போறப்ப நான் சொன்ன ஒரு கல்லுல ரெண்டு மாங்க அப்படின்ட்டு, ஆக நீங்க இந்த சிலிக்கா துகள்களை நானோ துகள்களை விதையில் நேர்த்தி பண்ணும் பொழுது விதையில வரக்கூடிய பூச்சி

சேமிச்சு வச்ச விதை சுவாசத்தை சீராக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல விதை வயது முதிர்வை தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
2: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா பட்டாம்பூச்சிகள் தாங்கள் உண்ணக்கூடிய உணவை எந்த மாதிரி சுவைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மனிதர்களுக்கு வாய் மெல்லுவதற்கான பற்கள் மற்றும் நாம் உண்ணக்கூடிய உணவை சுவைச்சு பாக்கிறதுக்கான நாக்கு, இது எல்லாமே இருக்கு. ஆனா வண்ணத்து பூச்சிகள் தாங்கள் உண்றத எந்த மாதிரி சுவைக்குது? பூக்கள் மற்றும் இலைகளின் மீது வண்ணத்து பூச்சிகளை நீங்க பாத்துருக்கலாங்க. ஆனா அது என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு எப்பயாவது நம்ம யோசிச்சிருப்போமா? இல்லனா இன்னுமே குறிப்பா சொல்லணும்னா அது எந்த மாதிரி சாப்பிடுது, அதனுடைய சுவை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கீங்களா? இது உங்களுக்கு வேணா அருவறுப்பை ஏற்படுத்தலாம், இல்லனா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வத்தை தூண்டலாம். இதுக்கான பதில் பாதங்கள் தாங்க. ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். பட்டாம்பூச்சிகள் தங்களோட பாதங்கள் வழியா தான் பல்வேறு சுவைகளை உணருது. குழப்பமா இருக்கா? உண்மையில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு பட்டாம்பூச்சியோட பாகங்கள் உள்ளமைக்கப்பட்ட உறிஞ்சி குழல் போன்றது. தேனை உறிஞ்சறதுக்கு ஏற்ற அதன் நீண்ட சுருண்ட உறிஞ்சி குழல் சுவைய உடனடியா மதிப்பிடுறதுக்கு அவ்வளவு சிறந்ததல்லன்னு சொல்றாங்க. அதனால பரிணாமம் பட்டாம்பூச்சிகளுக்கு ஒரு மாற்று வழிய வழங்கியிருக்கு. அதோட கால்கள்ல இருக்கக்கூடிய சென்சில்லா அப்படின்ற சிறப்பு வேதி உணர்விகள் சின்ன சுவை உணரிகளா செயல்படுது. ஒரு வண்ணத்து பூச்சி ஒரு மேற்பரப்புல அமர்றப்ப தாவர சாறுகள் இல்லனா தேன் அடங்கிய மிகச்சிறிய ஈரத்துளிகள் அதனுடைய உணர் நீச்சிகளோட துளைகளுக்குள்ளார நுழையுது. இந்த அமைப்புகள்ல இனிப்பு, கசப்பு, உப்பு மற்றும் பிற வேதியியல் மாற்றங்களையும் கண்டறியக்கூடிய ஏற்பிகள் இருக்கு. இது வந்து அந்த மேற்பரப்பு தேனை குடிக்கிறதுக்கு உகந்ததா அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்க வண்ணத்து பூச்சிக்கு உதவியா இருக்கு. அது தேநீர் நிறைஞ்ச உணவை உணர்ந்துச்சு அப்படின்னா வண்ணத்து பூச்சியோட உறிஞ்சு குழல் நீரை உறிஞ்சறதுக்காக விரியுது. இதை தொடர்ந்து அது தவறான தாவரம் அப்படின்ற சமிக்ஞைகளை பெற்றதுனால அது மேல பறந்து இன்னொரு ஆதாரத்தை தேடுது. இதனால ஒரு பட்டாம்பூச்சிக்கு தரை இறங்குறதும் சுவைக்கிறதும் ஒரே செயலா இருக்கிறதுனால நேரமும் ஆற்றலும் மிச்சமாகுது. ஒரு இலை உண்ண தகுந்ததா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை நீங்க கடிச்சு மெல்ல வேண்டி இருக்கிறத கற்பனை செஞ்சு பாருங்களேன். மாறா பட்டாம்பூச்சிகளால தங்களோட பாதங்கள் மூலமாவே அது தங்களோட வருங்கால புழுக்களுக்கான சரியான விருந்தோம்பி தாவரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இந்த அமைப்பு குறிப்பா பெண் பட்டாம்பூச்சிகளுக்கு ரொம்பவே இன்றியமையாதது. ஏன்னா அது தங்களோட முட்டைகளுக்கான சரியான வளர்ப்பிடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும், இல்லனா குஞ்சுகள் பொறிச்ச உடனேயே பட்டினியால வாடி அபாயம் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. பட்டாம்பூச்சிகள் தங்களோட பாதங்களை பயன்படுத்தி மட்டும் சுவைக்கிறது இல்ல, அதோட உணர்கொம்புகள், வாயு உறுப்புகள் மற்றும் இறக்கைகள்லயும் கூட வேதி உணவாங்கிகள் உணர்வாங்கிகள் இருக்கு. இது ஒரு பரவலான சுவை வலையமைப்ப உருவாக்குது. என்னங்க, பட்டாம்பூச்சிகள் தாங்கள் உண்ணக்கூடிய உணவை எந்த மாதிரி சுவைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவரோட பேர் வந்து சரவண செல்வன். அவர் வந்து சேலம் மாவட்டத்துல குகை பகுதியில வசிச்சுட்டு வராரு. அவர் வந்து இப்போ சினிமா துறையில என்னென்ன விஷயங்கள் பண்றாரு, அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம் மேம்.
1: சார், உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க சார்.
2: எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் சரவண செல்வன். நான் சேலத்தில் குகை பகுதியிலேருந்து வரேன். ஸோ நான் இதுக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா, நான் மிலிட்ரியில் இருந்தேன்.

0: ஸோ கரெக்டாக சொல்லணும்னா இந்திய கடலோர காவல் படையில் இருந்தேன். இந்தியன் கோஸ்ட் கார்டில் ஒரு கிளாஸ் ஏ கெஸ்ட் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணியிருந்தேன் ஒரு 4.5 இயர்ஸ். எனக்கு மிலிட்ரிக்கு ஜாயின் பண்ணுன்ற ஒரு இன்டென்ஷன் எப்படி வந்துச்சுன்னா, நான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே ஒரு மிலிட்ரி ஸ்கூல், ஸோ சைனிக் ஸ்கூல் அமராவதி நகர், ஸோ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் அப்போ இருந்தது. அங்கே படித்ததால் தான் எனக்கு மிலிட்ரியில் ஜாயின் பண்ணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட். பட் மெடிக்கல் ரீசன்ஸ்னால் நான் வந்து ஒரு 4 வருஷம் தான் என்னால் சர்வீஸ் பண்ண முடிஞ்சு. அதுக்கப்புறம் நான் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியே வந்து என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் எனக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சைட் ட்ரை பண்ணலான்றது. ஸ்கூல் படிக்கிறப்பையும் காலேஜ் படிக்கிறப்பையும் வந்து எனக்கு ஆர்ட் ஒர்க்கு நிறையா ப்ரைஸஸ்லாம் வின் பண்ணியிருக்கேன். காம்படிஷனில் சேலம் டிஸ்ட்ரிக் லெவலில் கூட ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன். காலேஜ் டைமில் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அதுலேயும் பண்ணப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சது ஓகேன்ட்டு. பட் மிலிட்ரி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான ஸ்கோப் இல்லை. ஸோ அந்த கரியரை விட்டுட்டு நான் வெளியே வந்துட்டு வேறு கரியர் தேடுறப்போ தான் இதுக்கு எனக்கு வந்து ஒரு ஃபீஸபிலிட்டி, ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்றது அப்போ ஆரம்பித்த அந்த ஜேர்னி. கிட்டத்தட்ட ஜேர்னி வந்து ஒரு 5 வருஷமாக இருக்குன்னு. அந்த 5 இயர்ஸில் வந்து ஸ்டார்டிங் போனப்போ ஸ்ட்ரகிள் தான். ஏன்னா இண்டஸ்ட்ரியில் போய் நிறைய பேர் மீட் பண்ணப்போ ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ நமக்கு வந்து அதுக்கான ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது. 2021 நான் மிலிட்ரி விட்டு வெளியே வந்தப்போ எங்களுக்குன்னு ஒரு டீம் கிடச்சது, எனக்கும் ஒரு டீம் செட் ஆச்சு, எல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். பட் அது ஒரு 1.5 இயர்ஸ் பண்ணப்போ ஸோ நாங்கள் நினச்சது வந்து நடக்கலை. ஒரு ஷார்ட்லும் கூட எங்களால் எடுக்க முடியலை. ஸோ அப்போ அந்த மாதிரி டைமில் சரி நானே பண்ணிடலாம் அப்படின்னு ஒர்க் பண்ண ஆரம்பித்தப்போ நிறைய கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ ஜஸ்ட் என்கிட்ட இருக்கிற கையில் இருக்கிற இந்த ஃபோன், ஸோ அந்த மொபைல் வச்சு தான் வந்து எப்படி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஒர்க் ஆகுதுன்னெலாம் தேட ஆரம்பித்தப்போ தான் எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஐடியா கிடச்சது. அதில் வச்சு என்னோடய ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் வந்து 2024 ஷூட் பண்ணி 25 ரிலீஸ் பண்ணோம். ஸோ இப்போ அதை வச்சு தான் வந்து ஒரு ஆஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கராக வந்து இப்போ என்னோடய பெரிய கதையை எழுதி ப்ரொடியூசர்ஸ் கிட்ட கிட்டத்தட்ட இப்போ ஒரு 56 ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பிச் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல வாய்ப்பு கிடச்சா மேபி நெக்ஸ்ட் இயர் ஆர் இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் என்னோடய முதல் படம் வந்து ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது.
1: சூப்பர் சூப்பர் சார். அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உங்களோட லைஃப் ஜேர்னி. ஏன்னா மிலிட்ரியில் இருந்துட்டு வந்துட்டு இப்போ வந்து இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. எப்படி சார் அந்த மிலிட்ரி லைஃப்க்கும் இப்போ இருக்க லைஃப்க்கும் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க?
0: இந்த கொஸ்டின் கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னோடய தேங்க்ஸ். ஏன்னா அங்கே மிலிட்ரியில் இருந்துட்டு ஓவரால் டிசிப்ளின் பேஸ்டு தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் படித்ததும் ஒரு மிலிட்ரி ஸ்கூல் தான். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே ஒரு சைனிக் ஸ்கூல். இப்போ ப்ரைவேட் சைனிக் ஸ்கூல்ஸ் ஏன் நம்ம சேலத்தில் கூட இருக்குது, அப்புறம் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் கூட இருக்குது. ஸோ அங்கே வந்து நான் 2004 to 2011 தான் படித்தேன். ஸோ அதுக்கான அந்த பேசிக் மிலிட்ரி அந்த டிசிப்ளின், ஸோ லைஃப்பில் வந்து எப்படி அந்த டிசிப்ளின் ஆஸ்பெக்ட் இருக்குன்றது எனக்கு அங்கே தான் தெரிஞ்சது. எல்லார் லைஃப்லும் இருக்கும் பட் அங்கே வந்து அது ரொம்ப சீரியஸான ஒரு கன்சர்னாக இருக்கும். ஸோ இப்போ மிலிட்ரிக்கு போனப்போ எவ்ரி திங் வில் பி ஆர்கனைஸ்ட். அங்கே நீங்கள் டிஃபென்ஸ் லைஃப் அதாவது மிலிட்ரி லைஃப் போயிட்டாலே அங்கே எல்லாமே ஆர்கனைஸ்டாக தான் இருக்கும். ஒரு விஷயம் கூட வந்து ஒரு பிளானிங் எல்லாம் நடக்கவே நடக்காது. ஏன்னா எவ்ரி திங் புரியுற மாதிரி சொல்லணும்னா வி வில் பி ப்ரிப்பேரிங் ஃபார் வார். ஸோ அப்போ பீஸ் டைமில் வந்து நம்ம எப்படி இருக்கணுன்றதுக்கான ட்ரைனிங்கு அதுக்கான டிஸ்பிளின் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே அதில் கொண்டு வந்துருவாங்க. ஸோ இப்போ அதை விட்டுட்டு நான் இப்போ ஒரு சிவில் லைஃபுக்கு வந்து இப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நான் சூஸ் பண்ணுறேன்னா அந்த லைஃப் வந்து இங்கே கண்டிப்பாக வந்து நம்மளால் விட முடியாது. ஏன்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு வி வில் ஃபீல் இட். ஏன்னா அந்த டிசிப்ளின் இருந்தால் தான். ஸோ அங்கே நான் டிசிப்ளின் சொல்கிறது நமக்கான ஒரு ஃபிசிக்கல் அட்டென்ஷன் ஆகட்டும், இல்லை நம்ம ஃபேமிலி பார்த்துக்கிறது, இல்லை நம்ம ப்ரொஃபஷனல் லைஃப், ஸோ எல்லாத்துலேயுமே வந்து அந்த டிசிப்ளின் இருந்தால் தான் இட் வில் பி நம்மளை வந்து நம்ம ஒழுங்காக பார்த்துக்க முடியும். ஸோ அதில் எங்கேயாவது ஒரு லேசினஸ் தட்டுப்பட்டுச்சுன்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து அடி வாங்க வாய்ப்பு இருக்கும். ஸோ சிவில் லைஃப்பில் வரப்போ அந்த நமக்கான ஒரு ஈஸினஸ் இருக்கும். பட் அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து மிலிட்ரி லைஃப்லேருந்து வந்தவங்களால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அந்த டிசிப்ளின் ஆஸ்பெக்ட் இருந்தால் தான் வந்து லைஃப் போகிறது நமக்கு நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
1: ஓகே ஓகே சார். அதாவது அந்த மிலிட்ரி லைஃப்பில் இருந்த நிறைய விஷயங்கள் வந்து இப்போவும் உங்ககிட்ட இருக்குது?
0: டெஃபினெட்லி மேம். நான் ரொம்ப நிறையான்னு சொல்ல மாட்டேன், இப்போ ஒரு 5 வருஷம் கேப் இருக்குன்றதுனால. பட் அது இல்லாமல் வந்து என்னால் இருக்க முடியாது. ஏன்னா இப்போ ஒரு ஒர்க் எடுத்துட்டேன்னா அதுக்கு நான் ஒரு டைம் லைன் செட் ஒர்க் பண்ணாமல் இருக்க முடியாது. அது இழுத்துக்கிட்டே ஒரு வேலையை வந்து நம்ம இழுத்தடிச்சிட்டே போகிற மாதிரியும் இருக்கும்னா அப்போ அது எல்லா ஆஸ்பெக்ட்லையும் வந்து அந்த டிசிப்ளின் வந்து டெஃபினெட்லி இட் இஸ் தேர்.
1: ஓகே ஓகே சார். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான சரவண செல்வன் அவர்கள், அவங்களோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, மிலிட்ரி லைஃப்க்கும் இப்போ இருக்க அவரோட ஃபீல்டுக்கும் என்ன மாதிரி வித்தியாசங்கள்லாம் இருக்கு அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னாங்க. இதே போல இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் உங்களுக்காக இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: ஏய் சாரா, கருப்பூர்ல ஜூன் 1ஆம் தேதியில இருந்து புதுசா B+ கிளினிக் திறக்க போறாங்க தெரியுமா?
1: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்டரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
0: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனை கூட இருக்கும். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளம் இடுவோம் B+ கிளினிக்.
3: வணக்கம், நான் ராஜீவ், டால்மியா போர்டில் இருந்து. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
4: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
5: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதினதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா. அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான

0: ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவாயிருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கூடவே சரவண செல்வன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க, இப்போ ரீசெண்டா அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இப்ப நீங்க வந்து ஷார்ட் பிலிம் வந்து நிக்கோட்டின் அப்படின்ற ஒரு தலைப்புல வந்து எடுத்திருக்கீங்க, அந்த தலைப்பு வைக்கிறதுக்கு என்ன ரீசன் சார்?
3: அதுக்கு பெரிய ரீசன் ஒன்றும் இல்லை. நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்றப்ப ஃபர்ஸ்ட் எதை எந்த கான்செப்ட் வச்சு பண்ணலாம்னு யோசிச்சப்ப எனக்கு ரேண்டமாக ஒரு நாள் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். ஏன்னா நான் 2021லேருந்து வெளியே வந்து 1 வருஷம் ட்ரை பண்ணுறப்ப எதுவும் நடக்கலை. அப்போ ரேண்டமாக யோசிச்சப்ப எனக்கு ஒரு சீன் தான் தாட் வந்துச்சு. ஒரே மனுஷன் உட்காந்துட்டு ஒரே நேரத்தில் அவனுக்கு ஒரு ஹேபிட் வச்சுக்கோங்க, ஒரு சிகரெட்டும் ஸ்மோக் பண்ணுறான், ஒரு சுருட்டும் ஸ்மோக் பண்ணுறான்னா அது ஹேபிட்டு. ஏன்னா நிறைய பேருக்கு என்ன இருக்குன்னா சிகரெட் மட்டும்தான் பண்ணுவாங்க, பட் இவனுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக ஒரே இது பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு வந்தப்ப தான் வந்து ஓகே, அப்போ இதுக்கு டைட்டில் வந்து சரி என்னன்னு தேடுறப்ப ஸோ சிகரெட்டுன்னு இருக்குது, அதுக்கடுத்து டொபாக்கோ இருக்குது, டொபாக்கோக்குள்ளே என்ன இருக்குன்னா அந்த நிக்கோட்டின் ஒரு பொருள் தான் வந்து இந்த ஸ்மோக்கிங் அடிக்ஷனே கொடுக்குது. ஸோ அந்த நிக்கோட்டின் வந்து ஸ்மோக்கிங் அடிக்ஷனே யாருக்கும் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அதுக்கான டைட்டில் வந்து நிக்கோட்டின்னு சூஸ் பண்ணியிருந்தேன் நான்.
1: ஓகே ஓகே சார், இப்போ இருக்க இளைஞர்களுக்கு இந்த படம் வந்து எந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நீங்கள் நினைக்கிறீங்க?
3: ஓகே, ஸோ இது விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற படமான்னு கேட்டால் நான் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா இது வந்து இந்த ஷார்ட்லேயும் முழுக்க முழுக்க வந்து ஒரு கிரைம் பேஸ்டு. இது வந்து ஒரு பார்ட் 1 தான் இப்போ பண்ணியிருக்கோம். ஸோ பார்ட் 2 வந்து ஐ ஹோப் இட் வில் ஹேப்பன் சூன்.
1: ஓகே ஓகே சார், நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய ஃபீல்டு இருக்குது. இப்போ வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு கேமராமேனாக இருக்கட்டும், இல்லை வேறு ப்ரொடியூசர் இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இருக்கும் போது டேரக்ஷனை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு என்ன ரீசன்?
3: ஸோ சினிமாவில் கிட்டத்தட்ட 24 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. எனக்கு டேரக்ஷன் மட்டும் நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா என்னோடய அந்த தாட் ப்ராசஸ் வந்து என்னால் எழுத முடிஞ்சு. ஸோ அதை எழுத முடிஞ்சால் அதை வந்து ஒரு சின்னதாக ஒரு சீனாக என்னால் கன்வெர்ட் பண்ண முடிஞ்சு. அப்போ அதை படித்து பார்க்குறப்ப அதை நானே நடித்து பார்க்குறப்போ ஏன் நம்ம ஒரு டேரக்ஷன் நம்ம அந்த ஃபீல்டு ஏன் எடுக்கக்கூடாது? ஏன்னா ரைட்டிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டேரக்ஷன், பட் அதை ரைட் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறப்ப வந்து எனக்கு பெட்டராக வந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஓகே நம்மளால் டேரக்ஷன் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சது, அந்த சின்ன ஸ்பார்க். அதனால தான் வந்து எனக்கு டேரக்ஷன்.
1: ஓகே ஓகே சூப்பர் சார். அடுத்து வந்து இந்த கதையை உருவாக்குறதுக்கு யாராச்சும் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்களா சார்?
3: ஓகே, இந்த கதை எனக்கு யாராச்சும் இன்ஸ்பிரேஷனாக இருக்குன்ற கேள்விக்கு இதை நானே தான் சொல்லிப்பேன். ஏன்னா இது எனக்கு வந்து தாட் ப்ராசஸ் தான். ஸோ அதுக்கான சப்போர்ட் பண்ணால் நிறைய பேர் எனக்கு இருக்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு 2 பேர் நான் கோட் பண்ணிடுறேன். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜெய்சங்கர். ஸோ அவரை நான் மிலிட்ரி இன்டர்வியூவில் 2016 பார்த்தப்ப அவரை நான் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 8 வருஷமாக பார்க்கல. பட் அதை ரைட் பண்ணி அவர் தான் நான் ஹீரோவாக காஸ்ட் பண்ணி நினச்சப்ப கிட்டத்தட்ட 1 வருஷம் ஃபோனில் தான் எங்களோட கான்வர்சேஷன் போச்சு. ஸோ அவர் தான் வந்து கதையை எப்படி கிரைமாக மாற்றுறதுக்கு எல்லா ஸ்டேஜ்லையும் அவர் ஹெல்ப் பண்ணார். அப்புறம் இன்னொருத்தர் டாக்டர் விநாயகம் கண்ணன், ஹோமியோபதி டாக்டர். ஸோ அவர் வந்து அம்மாப்பேட்டையில் ஒரு கிளினிக் நடத்திட்டு வராரு. ஸோ அவர்கிட்ட தான் வந்து அதோட சைட் எஃபெக்ட்ஸ்லாம் என்ன இருக்கும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சப்ப ஹி ஆல்சோ சப்போர்ட்டட் மீ.
1: ஓகே ஓகே சார். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான சரவண செல்வன் அவர்கள், அவங்களோட பயணம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, ஏன் வந்து அவர் டைரக்ஷனை மட்டும் சூஸ் பண்ணாங்க அப்படின்ற சில விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: அப்பா ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியாரு, நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சொன்ன FM 107.8 நவ மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பிளாஸ்டிக்கை தவிர்த்து துணிப்பையை கைகளில் ஏந்துவோம். எதிர்காலத்தை வளமானதாய் மாற்றுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூடவே சரவண செல்வன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர் வந்து எப்படி வந்து டைரக்ஷன் ஆகி ஷார்ட் பிலிம் வந்து பண்ணாங்க, மற்ற விஷயங்கள்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், நீங்க இப்ப வந்து ஆரம்பத்துல சொன்ன மாதிரி மிலிட்ரியில இருந்துட்டு இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது உங்க வீட்டுல என்னென்ன மாதிரியான சப்போர்ட் கிடைச்சிச்சுங்க சார்?
4: ஓகே சார், ஃபேமிலி சப்போர்ட் வந்து எனக்கு வந்து எந்த அப்ஜெக்ஷனும் சொல்லலை. ஏன்னா நான் மிலிட்ரியில் போனப்பையும் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் அட்மிட்டே கிளியர் பண்ணி போகல. நான் அதுக்கான 12th ஸ்டாண்டர்ட் நான் படிக்கிறப்ப 2017 நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமிக்கு ட்ரை பண்ணேன், ஐ ஃபெயில்டு. அந்த மாதிரி நிறைய

0: அட்டம்ஸ் வந்து மிலிட்டரி ஆஃபீஸராக அதுக்கான அட்டம்ஸ் ட்ரை பண்ணி கிடைச்சது. 15 அட்டம்ஸில் 16 அட்டம் தான் நான் கிளியர் பண்ணேன். ஸோ நான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு கரியரே எனக்கு சேஞ்ச் ஆகிறேன்றப்ப எனக்கு ஃபேமிலியில் வந்து அவங்களோட ஃபுல் சப்போர்ட்டுமே கொடுத்தாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் மற்ற ரிலேஷன்ஸ் ஆகட்டும் எல்லாருமே அவங்களால என்ன முடிஞ்சதோ அதுக்கான சப்போர்ட் எல்லாமே அவங்க கொடுத்ததால தான் வந்து என்னால் இதை கண்டிப்பாக பண்ண முடிஞ்சு நான் சொல்லுவேன்.
1: சூப்பர் சூப்பர் சார். அடுத்தது வந்து எல்லாருக்குமே வந்து அந்த அவங்களோட ஒர்க்கில் ஃபஸ்ட்டு டே வந்து அவங்களுக்கு மறக்கவே மறக்காது. முதல் நாள் நீங்கள் டைரக்ஷன் பண்ணும் போது என்ன மாதிரியான ஃபீல் உங்களுக்கு இருந்துச்சு?
0: எனக்கு வந்து ஆக்சுவலாக பதட்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு நானே தான் டேரக்டர், ஆர்ட் டைரக்டர் ஆச்சு. அப்புறம் அந்த ப்ரொடக்ஷன் சைடும் நானே தான் பார்க்க வேண்டியது இருந்துச்சு, ஆர்டிஸ்ட் எல்லாமே அசம்பிள் பண்ணுறதுக்கு. ஏன்னா பெரிய காஸ்ட்டு சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மாதிரி கிடையாது, இது நம்ம காசே நம்ம போட்டு பண்ணணுன்றதுனால. ஸோ எனக்கு பதட்டமாக தான் இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட் ஷார்ட் வைக்கிறப்ப கூட எனக்கு ஞாபகம் இருக்குது, கிட்டத்தட்ட சாயந்தரம் ஒரு 4 மணி பூஜை போட்டுட்டு எடுக்கிறப்ப எங்களுக்கு ஃபஸ்ட்டு டேக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிம்பிள் ஷாட்டு தான், ஆனால் 21 டேக் பக்கம் போச்சு. ஸோ அந்த டைமில் என்ன கொலை ஆகிடும் அப்படின்ற ஒரு பதட்டம் தான் எனக்கு இருந்துச்சு.
1: ஓகே ஓகேங்க சார். அந்த முதல் அனுபவம் வந்து இப்போவும் ஞாபகம் வச்சு கரெக்டாக சொல்கிறீங்க. அடுத்தது வந்து உங்களோட இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்த ஜேர்னியிலேயே மறக்க முடியாத மெமரிஸ் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க?
0: மறக்க முடியாத மெமரிஸ்னா வந்து எனக்கு இப்போ நான் மேபி நாளைக்கு ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் நான் பண்ணுறேன்னா கூட எனக்கு இந்த ஷார்ட் ஃபிலிமில் கிட்டத்தட்ட அது 14 டேஸ் ஷூட்டு ப்ளஸ் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு திருப்பி எக்ஸ்ட்ரா 2 டேஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஷூட் பண்ணோம். கிட்டத்தட்ட அந்த 16 டேஸுமே பார்த்தீங்கன்னா எனக்கு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன் அது மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக மாறிச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-45 பேர் நடிக்க வேண்டியது இருந்தாங்க. நான் எல்லாருமே வந்து என்னால் அவ்வளோ பெரிய க்ரௌடை புல் பண்ண முடிஞ்சான்னு கேட்டால் எனக்கு எல்லா ஏன்னா எல்லாருமே அந்த சப்போர்ட் பண்ணது காரணம். ரெண்டாவது எனக்கு இருந்தது அந்த கேமராமேன் ஒருத்தன் தான் இருந்தான். ஸோ அவங்களும் வந்தது இந்த டீம் பார்த்தீங்கன்னா ஹரிஷ் அந்த பையன் பேர். ஸோ பிஎஸ்ஜி காலேஜில் விஸ்காம் வந்து செகண்ட் இயர் அப்போ படிச்சுட்டு இருந்தான். ஸோ அப்போ அவனோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கூட்டிகிட்டு வந்தான். ஸோ இன்னைக்கு ஷூட்னா அதாவது நேற்று தான் வந்தாங்க. ஸோ ஷூட்ஸ் ஆரம்பிக்கிறப்ப எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டு கேமரா கோயம்புத்தூர் தான் ரெண்ட்டுக்கு எடுத்து வரப்போ எங்கள் கார் டயர் பஞ்சர் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வேஸ்ட்டாகி திருப்பி வந்தோம் வீட்டுக்கு வந்து நைட் அவங்களுக்குலாம் கதை சொல்லி அடுத்த நாள் காலைல பூஜை போட்டு திருப்பி ஷூட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த டைம் லைன் வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் முடிக்கணும் அப்படின்றப்ப எல்லாத்துக்குமே ஒரு பதட்டம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது. எனக்கு அந்த மறக்க முடியாத ஒன்றுனா அந்த ஷூட்டுக்கு முந்தின நாள் டயர் பஞ்சரப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியாதப்ப பசங்க எல்லாத்துலையும் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஹரிஷை தவிர. ஸோ இப்போ அவங்க 4 பேத்துக்குள்ளே அந்த முதல் நாளே வந்து வி காட் கனெக்டட், அந்த பாண்ட் வந்து நல்லா க்ரியேட் ஆயிடுச்சு. ஏன்னா டயர் பஞ்சர் ஆனப்போ ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அப்போ எல்லாமே அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நாங்கள் வரத்துக்குள்ளேயே வந்து அந்த பாண்ட் அது வந்து ரொம்ப மறக்க முடியாத நிகழ்வாக நான் கண்டிப்பாக சொல்லுவேன்.
1: சூப்பர் சூப்பர் சார். அதாவது ஒரு நெகட்டிவான விஷயத்திலும் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கனெக்டிவ் ஆகிருக்கிறீங்க அப்படின்றது ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான சரவண செல்வன் சார் அவர்கள் அவங்களோட முதல் நாள் அனுபவத்தையும் மறக்க முடியாத அனுபவத்தையும் இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சு ரொம்பவே தெளிவாக சொன்னாரு. இன்னும் சில விஷயங்களை பேச போறாரு. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூட சரவணன் செல்வன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவங்க எப்படி வந்து மிலிட்டரியில இருந்து அதுக்கப்புறம் வந்து இந்த சினிமா துறையில சேர்ந்து அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இந்த நீங்க சினிமா ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரியான சவால்கள்லாம் சந்திச்சீங்க, எப்படி அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்தீங்க சார்?
2: இப்போ நான் சினிமா ஃபீல்னு சொல்கிறப்ப என்னோட ஷார்ட் ஃபிலிமே நான் சொல்கிறேன். எனக்கு இதில் முக்கியமாக சவாலாக இருந்தது எல்லா ஆஸ்பெக்ட்லையும் இருந்தது, பட் ஒரு திங் எனக்கு ரொம்ப முக்கியமானதுதான், இது ஒரு க்ரைம் பேஸ்டு ஸ்டோரி ப்ளஸ் போலீஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்றப்ப எனக்கு இந்த லொக்கேஷன் பெர்மிஷன் வாங்குறது வந்து ரொம்ப சவாலாக இருந்துச்சு. ஸோ அப்போ நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும், அப்போ இருந்த டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் சேலம் சவுத் சிட்டி கேடா, ஹீ ஹெல்ப்டு மீ. ஏன்னா அதுக்கான அந்த பெர்மிஷன் ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக தமிழ்நாடு செக்ரட்டரியட் சென்னைக்கு தான் போகணும். ஸோ அது பெருசாக இருக்கிறப்ப அவங்க வந்து என்னோட ரிக்குயர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தே ஹெல்ப் மீ அ லாட். ஸோ அவுடோர் லொக்கேஷன்ஸ்க்கான ஷூட் வந்து படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், பட் அதுக்கான மற்ற விஷயம் வந்து நம்ம கையில் இருக்குது. இது வந்து நம்ம கையில் இல்லை, நம்மளை தாண்டி ஒருத்தவங்கள்ட்ட இருக்கிறப்ப அது வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 3 months ஆச்சு அந்த ப்ராசஸ் எனக்கு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு, அந்த பெர்மிஷன் ப்ராசஸ்ஸு. ஸோ அப்போ அந்த டெப்டி கமிஷனர் ஆகட்டும், அவங்க கீழேருந்து அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர், அவங்களும் வந்து சேலம் சவுத்துக்கு வந்து ஷி இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள். அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் இருக்காரு. ஸோ அவரும் வந்து இந்த கதையில் வந்து எனக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் மீ அலாட். ஏன்னா எனக்கு என்னென்னா அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் போட்டு ஒரு போலீஸ் கிரைம்னா எப்படி நடக்கும், அந்த இன்வெஸ்டிகேஷன் பேட்டர்ன் எப்படி இருக்கும், ஒரு டெத் நடந்தால் எப்படி இருக்கும், ஒரு எஃப்ஐஆர் எப்படி எழுதி கொடுப்பாங்க, ஒரு ரிப்போர்ட் எப்படி எழுதுவாங்கன்றது எல்லாத்தையுமே வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு சவாலான விஷயமா இருந்துச்சு, பட் அதை எனக்கு பிரேக் த்ரூ பண்ணதுக்கு ஐ வில் டெஃபினெட்லி தேங்க் டெப்டி கமிஷனர் மதிவானந்த் சார். 2024 அவர் தான் டிசியாக இருந்தார் சேலம் சவுத் சிட்டிக்கு.
1: சூப்பர் சூப்பர் சார். அதாவது நிறைய சவால் இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க சார். அடுத்தது வந்து உங்களோட ஷார்ட் ஃபிலிம்கான நடிகர்கள் அப்புறம் தொழில்நுட்ப குழுவை வந்து நீங்கள் எப்படிலாம் தேர்ந்தெடுப்பீங்க?
2: ஓகே, ஸோ என்னோட ஷார்ட் ஃபிலிமுக்கு இந்த நடித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எங்கள் ஏரியாவில் குகை ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபேமஸாக இருக்கிறாங்கள, ஸோ அவங்கள தான் சூஸ் பண்ணோம். ஸோ அவங்களுக்கான கதையை எழுதிட்டு வந்து ஒருத்தர் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜெய்சங்கர்ன்ற ஃப்ரெண்டு தான் ஹீரோவாக இருந்தார், பட் அவர் லாஸ்ட் மினிட்ல வந்து ஹி காட் ஷிஃப்டட் ஃப்ரம் சென்னை டு பெங்களூர்ன்றதுனால அவரை ஹீரோவை நடிக்க வைக்க முடியல. ஸோ அப்போ எங்கள் ஏரியாலே வந்து யார் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பண்ணுறாங்களோ ஸோ அவங்கள தான் பார்த்து பிக்கப் பண்ணேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட் அந்த லீட் ஆர்டிஸ்ட் கிடச்சோன்னே அவர் மூலியமாக அடுத்தடுத்த ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து மேக்ஸிமம் எல்லாம் அந்த லோக்கல் அவங்க சின்ன சின்ன வேலை தான், ஒருத்தவங்க ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறவங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கடை வச்சிருக்கவங்க இப்படி தான். பட் அவங்களுக்குலாம் வந்து நானாக இந்த கதையை இப்படி சொல்லி சொல்லி அவங்கள ப்ராக்டிஸ் பண்ண வச்சு எங்கள் வீட்டில் கூப்பிட்டு வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சில நேரம் கடையில் எங்கேயா முடிஞ்சால் அங்கே ப்ராக்டிஸ் பண்ண வச்சு வச்சு தான் வந்து அவங்கள ஷூட்டுக்கு எல்லாமே எழுத்தோம். ஸோ யாருமே ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் கிடையவே கிடையாது. ஸோ அந்த படத்தில் நானுமே ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன், ஆள் இல்லை அப்படின்றதப்ப. இன்னொரு விஷயம், ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னாச்சுன்னா, ஒரு சீனுக்கு நடிக்க ஆளே இல்லை. நாங்கள் ஊத்துமலையில் காலையில் அந்த 6 to 7 தான் ஷூட் பண்ணுறப்ப அங்கே ஒருத்தர் பைய பிடிச்சிட்டு வந்தாருன்ட்டு அப்போ ஸ்பாட்டில் அவர் தூக்கி போட்டு சும்மா நடிக்க வச்சோம். ஸோ இப்படி தான் நடந்துச்சு. ஸோ டெக்னீஷியனாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கேமரா க்ரூ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோட தங்கச்சியும் வந்து பிஎஸ்சி காலேஜ் தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் படித்தாங்க. ஸோ அவங்களோட ஜூனியர்ஸ் தான் வந்து எனக்கு வந்து அந்த கேமரா ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ண ஹெல்ப் பண்ணாங்க, தே சப்போர்ட்டட். அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு மியூசிக்கும் பண்ணி கொடுத்தது சரி, விஎஃப்எக்ஸ் பண்ணது எல்லாமே. ஸோ நான் ஆக்சுவலாக ப்ரொஃபஷனலிசம் ஹெல்ப் எங்கே எடுத்தேன்னா அந்த கலர் கிரேடிங்னு சொல்லுவாங்க சினிமாக்கு, அது வந்து நான் சென்னைக்கு போயிருந்தேன். அப்புறம் அந்த சவுண்ட் மிக்சிங் அண்ட் டப்பிங் அது மட்டும் தான் அந்த ப்ரொஃபஷனலாக வந்து எனக்கு மிக்சிங்கு வந்து சென்னையில் நடந்துச்சு. ஸோ டப்பிங் வந்து சேலத்திலே வந்து சாய்மேரா ஸ்டுடியோஸ்னு அம்மா பேட்டெல்லாம் பண்ணியிருந்தோம்.
1: சூப்பர் சூப்பர்.

அதாவது நீங்க யாரையுமே பிளான் பண்ணி பண்ண கிடையாது, நேச்சுரலா அந்த டைமுக்கு யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள வச்சு எடுத்திருக்கிறீங்க அப்படின்றது நல்லாவே புரியுது. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான சரவண செல்வன் சார் அவர்கள் அவங்களோட நடிகராக இருக்கட்டும், அந்த குழுவாக இருக்கட்டும், அவங்கள எப்படிலாம் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள்
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிகழ்ச்சியில நம்ம கூடவே சரவண செல்வன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவரு எப்படி இந்த சினிமா துறைக்கு வந்தாரு, அதுல என்னென்ன விஷயங்கள் அவர் பண்ணிருக்காரு

0: அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், அடுத்தது வந்து இந்த நிக்கோட்டின் பார்ட் டூ வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா?
1: கண்டிப்பா இருக்கு மேம். ஏன்னா இப்ப நான் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் கூட பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு இன்டர்வல் வரைக்கும் தான் வச்சுக்கோங்களேன், மொத்தம் அது ஃபிலிம் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா 50 நிமிஷம். ஸோ இன்டர்வல் வரைக்கும் தான் வந்து நான் அதை ஸ்டாப் பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு செகண்ட் பார்ட் எடுக்கிறதுக்கு வீடியோ எங்ககிட்ட வந்து அந்த டைம் டைம் இல்லை. ஏன்னா பசங்களும் வந்து அந்த கேமரா டிபார்ட்மெண்ட் பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஒரு 2 வாரம் தொடர்ந்து லீவ் போட்டு வந்தாங்க. ரெண்டாவது அதுக்கான பட்ஜெட் இல்லை. ஸோ இப்போ நிக்கோட்டின் பார்ட்டுகளுக்கு கதை இருக்குது, பட் நாங்கள் என்ன அந்த அதுக்கான இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மேபி அது அமைஞ்சால் கண்டிப்பாக அது வந்து பண்ணணும், அதுவும் பண்ணணுன்றதும் எங்களோட ஆசை தான்.
0: ஓகே ஓகே சார். அடுத்தது வந்து இந்த நிக்கோட்டின் குறும் படத்துக்கு மக்கள் கிட்ட என்ன மாதிரியான வரவேற்புலாம் இருக்குது சார்?
1: ஸோ இதுக்கு வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, நாங்கள் படம் முடிஞ்ச அப்புறம் மே 10 பத்தோ இல்லை 11-2025 சேலம் பிரகாஷ் தியேட்டரில் வந்து ஒரு நாள் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணோம் படத்தை. ஸோ நடித்தவங்க அவங்க ஃபேமிலியோட. ஸோ அப்போ வந்து அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து நாடக நடிகர் சங்கம் செக்ரட்டரி மிஸ்டர் சவுண்டப்பன், அவர் தான் எக்ஸ் மேயர், சேலம் சிட்டியோட எக்ஸ் மேயர் கூட. ஸோ அவருமே வந்து தலைமை தாங்கினார். ஸோ அப்போ பார்த்தவங்க எல்லாருமே வந்து நல்லா இருந்துச்சுன்னு தான் சொன்னாங்க. நான் வந்து சூப்பராக இருக்குன்னு ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணலை. அதில் சில குறைகள் இருந்தாலுமே வந்து ஓகே, ஒரு ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னாங்க. அதில் எல்லாருமே முக்கியமான விஷயம் எனக்கு சொன்ன அந்த ஃபீட்பேக், அந்த ஓவரால் ஃபீட்பேக்கில் என்னென்னா, நீங்கள் பண்ணது ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இல்லை சார், ஸோ பெரிய படம் பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு ஃபீட்பேக் வந்து எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு எனர்ஜி மாதிரி. ஓகே, அப்போ ஏன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம்ன்றது அந்த கண்டென்ட் பார்க்குறப்ப ஓகே சின்ன படமாக இருக்கும், பட் அது வந்து நீங்கள் எடுத்தது ஃபீச்சர் ஃபிலிம் மாதிரி இருக்குது அந்த எக்ஸிக்யூஷனில் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு ஒரு பெரிய ஃபீட்பேக்காக இருந்தது. ஸோ ஐ டேக் தட் ஆஸ் தி பாசிட்டிவ், மோஸ்ட் பாசிட்டிவ் ஃபீட்பேக் நான் சொல்லுவேன்.
0: சூப்பர் சூப்பர் சார், அதாவது நல்ல ஃபீட்பேக் தான் உங்களுக்கு வந்திருக்கு. அடுத்தது வந்து உங்களோட ஃபியூச்சர், இப்போ வந்து ஃபியூச்சரில் நீங்கள் என்னென்ன மாதிரியான படங்களோ இல்லை வந்து ஷார்ட் ஃபிலிமோ பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்?
1: நான் ஷார்ட் ஃபிலிம் வந்து அடுத்து பண்ணனா வந்து அந்த நிக்கோட்டின் பார்ட் 2 தான் நான் சொல்லுவேன். ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் அது இருக்காது. மேபி அதுக்கு அடுத்து நான் பண்ணுறதா இருந்தால் இப்பயும் வந்து நான் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் பெரிய படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் நானும் தேடிட்டு இருக்கேன். ஸோ சில ப்ரொடியூசர்ஸை மீட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ கதை சொல்லியிருக்கேன், அவங்க சில சேஞ்சஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க, அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்குது. இஃப் அட் ஆல் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சுனா டெஃபினெட்லி வந்து அந்த ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணுவேன். அந்த ஃபஸ்ட் படமும் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி, அதுக்கான இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்ஸ் எல்லாமே சரவுண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி வந்து அதுக்கான ஸ்டோரி தான் வந்து அதுக்கு ப்ளாட்டும் அமைஞ்சிருக்குது. ஸோ எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா டெஃபினெட்லி வந்து என்னோட முதல் படத்தை நீங்கள் தியேட்டரில் பார்க்கலாம்னு நான் நம்புகிறேன்.
0: சூப்பர் சூப்பர் சார், கண்டிப்பாக வந்து உங்களோட முதல் படத்தை நாங்களுமே தியேட்டரில் பார்ப்போம் அப்படின்ட்டு நாங்கள் சோனா எஃப்எம் சார்பாக உங்களை வாழ்த்துறோம். அடுத்தது கடைசியாக, இப்போ வந்து இந்த சினிமா ஃபீல்டுக்குள்ளே வரணும், நிறைய விஷயங்கள் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு உங்களோட அனுபவத்துலேருந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
1: ஸோ இந்த கேள்விக்கு இப்போ சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெருசாக எனக்கும் அனுபவம் இல்லை, பட் என்னோட அந்த ஜேர்னி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்கிறது என்னென்னா, ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ அது கிடைக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியலை, இப்போ எனக்குமே அதே தான், கிடைக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியலை. பட் உங்களோட அந்த க்ரியேட்டிவிட்டி ப்ராசஸ் வந்து விட்டுறாதீங்க, ஏன்னா அந்த க்ரியேட்டிவிட்டியை வச்சு தான் வந்து இங்கே நிறைய பேர் முதலீடு போட இருக்கிறாங்க. இப்போ ஒரு ப்ரொடியூசர் கதை கேட்குறாங்க கூட, அந்த க்ரியேட்டிவிட்டிக்கு அந்த உங்களோட சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை, அதாவது ஒரு ப்ரொடியூசர் போய் மீட் பண்ணிங்க, உங்கள் ஐடியா நல்லா இருக்குது, க்ரியேட்டிவிட்டி நல்லா இருக்குன்னா அவங்க வந்து ஜஸ்ட் அசஸ் பண்ணுவாங்க, இந்த பர்சன் வந்து முன்னாடி உட்கார்றாரு, இவருக்கு வந்து அட்லீஸ்ட் படம் பண்ணுறதுக்கான அந்த திறமை ஸ்கில் இருக்கான்னு தெரிஞ்சாலே வந்து கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சிரும். பட் அந்த அசஸ்மெண்ட் வந்து அந்த ப்ரொடியூசருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கான வாய்ப்பும் வந்து யாராலையும் தடுக்கவும் முடியாது. ஸோ சினிமாவே உங்களை வந்து தானாக உள்ளே இழுத்துரும். பட் அதுக்காக வந்து யூ ஹவ் டு ஒர்க். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அதுக்காக உங்கள் ஸ்கில்லை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அது எப்போ நடக்கும்னு நமக்கு தெரியாது, பட் அப்டேட் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி வந்து அதுக்கான சான்ஸ் கிடைக்கும்.
0: சூப்பர் சார், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, இது எல்லாமே எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நானுமே நம்புகிறேன். இந்த 1 மணி நேரமாக நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே சூப்பராக தெளிவாக பதில் சொன்னீங்க, நன்றி சார்.
1: தேங்க்யூ மேம்.
0: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தரான சரவணன் செல்வன் சார், அவங்களோட திரையுலக பயணம் எப்படி இருந்துச்சு, அதுல என்னென்ன விஷயங்கள் பண்ணாரு, இதுக்கு மேல என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா பேசினாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெற நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேச வந்துட்டேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இன்னைக்கான தலைப்புல நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, கண்டிப்பா ஒவ்வொருத்தர் வாழ்க்கையுமே இப்படி ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பா நம்ம எல்லாமே ஃபேஸ் பண்ணிருப்போம். அதே மாதிரி இந்த சுச்சுவேஷன் வராம யாருடைய வாழ்க்கையும் இருந்திருக்காது மேக்சிமம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே சின்ன வயசுல பிறந்ததுலேருந்து நமக்கு எதுவுமே தெரியாது. அடுத்து கொஞ்சம் நாள் ஆகும், நம்ம ஸ்கூல் போவோம். ஸ்கூல் போகும்போது நம்மளோட அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க, கண்ணு நீ படிச்சு ஒரு பெரிய டாக்டர் ஆகணும், நீ படிச்சு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படிலாம் வந்துட்டு சொல்லுவாங்க. நானும் வந்துட்டு எங்கள் அப்பா சொன்ன மாதிரி நான் போலீஸ் ஆஃபீஸர்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து படிச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம படித்து முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வேறு ஒரு ஃபீல்டில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஆனால் அப்பா அம்மாவுடைய இன்ட்ரெஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும், நம்ம வேறு ஒரு ஃபீல்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் வரும். ஆனால் அந்த சமயத்தில் வந்துட்டு நம்மளுடைய இஷ்டத்துக்கேற்ற மாதிரி நம்ம நடக்க முடியாது, அப்பா அம்மாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடக்க முடியாது. அந்த நேரத்தில் வந்துட்டு ஒரு குழப்பங்கள் வரும், நம்ம எதை வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு. அந்த நேரத்தில் இன்னொன்று வரும், அது வந்துட்டு எது முக்கியம், நம்மளுடைய கரியருக்கு நம்ம எது முக்கியம்னு சொல்லி நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டும் வரும். அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு நம்ம காலேஜ் போகிறோம், காலேஜ்லேயும் வந்துட்டு என்ன கோர்ஸ் எடுக்கணும், என்ன படிக்கணும், என்ன படித்தா என்ன வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம நல்லா யோசிப்போம். காலேஜ் முடித்து வெளியே வரும்போது நம்ம என்ன வேலைக்கு போகணும், என்ன வேலைக்கு போனால் நம்மளுடைய கெரியர் வந்துட்டு க்ரோத் ஆகும், என்ன கம்பெனிக்கு போனால் நம்மளுடைய கெரியர் வந்துட்டு க்ரோத் ஆகும் அப்படிங்கிறதெல்லாமே யோசிக்க ஆரம்பிப்போம். இந்த ஒட்டு மொத்த ப்ராசஸில் பெற்றோருடைய விருப்பமும் இருக்கும்,

நம்மளுடைய விருப்பமும் இருக்கும். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கைக்கு, அதாவது தனியாக குழந்தையுடைய அந்த வாழ்க்கைக்கு யாருடைய விருப்பம் சரியாக இருக்கும்? பெற்றோருடைய ஆசையா இல்லை குழந்தைகளுடைய கனவு முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? இது பற்றின ஒரு டாப்பிக்கில் தாங்க நம்ம பேச போகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில், அதாவது ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலையும் பெற்றோருடைய ஆசை முக்கியமா இல்லை குழந்தைகளுடைய கனவு முக்கியமா அப்படிங்கிறதா இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இன்னொரு தடவை சொல்கிறேன், பெற்றோருடைய ஆசை முக்கியமா இல்லை குழந்தைகளுடைய கனவு முக்கியமா அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு அப்படிங்கிறதா இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா ஏன் கூட உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே கேட்கறதுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம ஃபோன் இடுங்க, டயல் பண்ணுங்க 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக முதல் பாடலாகவே அசோக் சரணுடைய அடி ராஜின போல் சாங் வந்துகிட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சன் எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சேலத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1 முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 முதல் 1 வரை, மாலை 5 முதல் 9 வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.
2: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுலி. நன்றி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: அப்புறம் ரமேஷ், கல்யாணத்துக்கு கூப்பிடல, குழந்தை பிறந்ததுக்கும் கூப்பிடல, என்னடா?
3: யாருக்குடா கல்யாணம், யாருக்கு குழந்தை பிறந்துச்சு?
2: நடிக்காதடா, கையில கை குழந்தையோட நின்றுட்டு இருந்ததை நான் பார்த்தேன். கல்யாணத்துக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லல பாத்தியா?
3: டே டே, அது பக்கத்து வீட்டு குழந்தைடா, இவங்க அம்மா கடைக்கு போயிருந்தாங்க, அதனால அந்த குழந்தைக்கு நான் சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தேன்.
2: டேய், அதுக்கு ஏன்டா சாப்பாட்டுல ஷாம்புவை போட்டு ஊட்டிட்டு இருக்க?
3: மச்சான், குழந்தைக்கு புரோட்டீன் சத்து கம்மியா இருக்குன்னு சொன்னாங்கடா, அதான் இந்த ஷாம்புல புரோட்டீன் அதிகமா இருக்கான், அதான் மச்சான் ஷாம்பு கலந்து ஊட்டிட்டு இருக்கேன்.
4: உங்களுக்கு அறிவோ அறிவுன்னு

0: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
1: என்ன பாட்டி ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
0: வாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
1: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
0: என்னடி அம்மா இது அதிசயம்! அந்த காலத்து பெரிய மனுஷி, எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
1: மருத்துவர்களின்
2: ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா. நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில ஒரு முக்கியமான தலைப்பின் கீழே தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, குழந்தைங்களுடைய வாழ்க்கையில பெற்றோர்களுடைய ஆசை முக்கியமா இல்ல குழந்தைகளுடைய கனவு முக்கியமா அப்படிங்கறத இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக முதல் நேயரவே ஒரு நேயர் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
4: வணக்கம் அண்ணா, வணக்கம், சொல்லுங்க அண்ணா உங்களுடைய கருத்துக்கள்.
5: நிச்சயமா குழந்தைகளுடைய கனவு அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படின்ட்டு நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். ஏன்னா பேரண்ட்ஸுடைய கனவு அப்படிங்கறத விட, அவங்களுடைய ஆசை அப்படிங்கறத விட, குழந்தைகளுடைய லட்சிய கனவு அப்படிங்கறத நிறைவேற்றி வைக்கிறது தான் ஒவ்வொரு பேரண்ட்ஸுடைய ஒரு கடமையும் கூட. இப்ப குழந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு பிடித்த விஷயம் என்ன, அந்த குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய அந்த கனவுகளை எப்படி நினைவாக்குறது அப்படிங்கறதுல பேரண்ட்ஸ் தங்களுடைய அந்த ஆக்கப்பூர்வமான நேரம் அப்படிங்கறத செலவிட்டாங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். குழந்தைகளுக்கு குட்டி குட்டி ஆசைகள்லாம் இருக்கும். நானும் என்னுடைய அப்பா மாதிரி பெரிய கலெக்டர் ஆகணும், எங்க அப்பா மாதிரி போலீஸ் ஆபீசர் ஆகணும் அப்படின்ட்டு. ஆனா அம்மாவுடைய ஆசையோ அல்லது அப்பாவுடைய ஆசையோ வேறையா இருந்ததுன்னா அது குழந்தைகள் கிட்ட திணிக்கிறது அப்படிங்கறது கூடாது. குழந்தைகளுடைய கனவு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு குழந்தைக்கு ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த குழந்தைய ஸ்போர்ட்ஸ்ல சேர்க்கறது அப்படிங்கறதுதான் பெஸ்டா இருக்குமே தவிர்த்து குழந்தைக்கு வராத ஒரு விஷயம், ஆனா அப்பாக்கும் ஆசை அம்மாவுக்கும் ஆசை அப்படின்னா அதை கொடுக்கறதுனால குழந்தைக்கு எந்த விதமான பிரயோஜனமும் வரப்போறது கிடையாது. இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது குழந்தைகள் அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றுவது தான் பெற்றோர்களுடைய ஒரு கடமை. அதுவே குழந்தைகளுடைய கனவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மாற்றமும் ஏற்படுத்தும் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்றேன்.
4: ரொம்ப சூப்பராக உங்களோட கருத்துல பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப
5: நன்றிண்ணா. தேங்க்யூப்பா.
4: சந்திரசேகரனா ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது குழந்தைகளுடைய கனவு தான் கண்டிப்பாக முக்கியம், ஏன்னா வந்துட்டு அவங்களுடைய கனவுகளை நோக்கி தான் அவங்க போகணும் அப்படி மாதிரி சூப்பரான ஒரு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே மாதிரி உங்களோட கருத்துக்களுமே பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக மார்ட்டின் காட்டிஞ்சருடைய குண்டு குள்ளி சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: உங்க பையன் வீட்டுல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயக கமிஷன்ஸ் லா ஸ்கூல், OMR ரோட், சென்னை. கால் 7358201234.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: அப்பா, ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியாரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணிப்பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: சோனாயஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு சூப்பரான டாப்பிக்கில் தான் பேசிகிட்ருக்கோம். என்ன டாபிக் அப்படின்னா, ஒரு குழந்தையுடைய வாழ்க்கையில் அந்த குழந்தை வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு உயரத்தை அடையணும் அப்படிங்கிறதுல பெற்றோருடைய ஆசை முக்கியமாக இல்லை அந்த குழந்தையுடைய கனவு முக்கியமாக அப்படிங்கிறத இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசிடலாமா? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா, சொல்லுங்க. நான் கூட கருத்துக்கள்
4: குழந்தைகளின் வாழ்வில் வந்து பெற்றோர் ஆசையா குழந்தைகளுடைய கனவு முக்கியமானு சொல்லி கேட்டுக்கீங்க. குழந்தைகளுடைய கனவுதான் அது வந்து அவங்களுடைய உண்மையான வெற்றியா இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய சுய ஒரு அடையாளம் இருக்கும். அவங்க வந்து எப்படி ஒரு தனித்துவத்தை வளர்த்திக்கிறதுக்கு அவங்களுடைய

0: இந்த ஆர்வம் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்ல விடும்போது ஆர்வமா இருக்கும். நாம வந்து ஒண்ணு பினிஷிங் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வந்தோமா, அது வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம அவங்க வர மாதிரி இருக்கும். அதுல அவங்களுக்கு தேர்ச்சி அடைவாங்களா அப்படின்றது அது கொஞ்சம் கஷ்டம். ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம படிக்கும் போது அது வந்து அவங்களுக்கு சரியா ஏறாது, வளர்ச்சி வந்து கம்மியா தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அந்த என்ன சொல்றதுன்னா போதுமான அளவுக்கு அந்த டென்ஷன் இல்லாம ஃப்ரீயா அவங்க படிக்கணும் மன அழுத்தம் இருக்கக்கூடாது அப்படின்னாக்க, பெற்றோனுடைய ஆசை ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம சொல்லலாம், நம்ம இன்ட்ரெஸ்ட் சொல்லலாம், ஆனா அது அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. அப்படி அவங்க நிராகரிக்கிற பட்சத்துல நாமளும் விட்டு கொடுத்து குழந்தைகளுடைய கனவு நம்ம வந்து நிறைவேற்றணுமா, அதுக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாலும் அவங்க நல்லா வளர்ச்சி அடைவாங்க.
1: சூப்பர்ண்ணா, ரொம்ப சூப்பராக உங்களோட கருத்துல பரிங்கிட்டீங்கன்னா ரொம்ப நன்றி.
0: நன்றி.
1: மாணிக்கவேலண்ணா ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் பெற்றோர்களுக்கும் ஒரு கனவு இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசையை வந்துட்டு நம்முடைய குழந்தைங்கிட்ட சொல்லலாம், ஆனால் அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காமல் போகிறதும் அவங்களோட கையில் தான் இருக்குது. ஒருவேளை அவங்களுக்கு வேறு ஏதாவது ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்களுக்கு வேறு ஏதாவது கரியரில் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஆசைக்காகவும் நம்ம அதை விட்டு கொடுக்குறது தப்பில்லை. அப்படி மாதிரி தான் வந்துட்டு அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. இதே மாதிரி உங்களோட கருத்துக்களுமே பகிர்ந்துக்கோங்க. 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. சத்யா என் கூட இப்போ அடுத்ததான் உங்களுக்காக நரேஷ் குமாரோடைய இது எங்க சேலம் ஜில்லா பாட்டு வந்துகிட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குடான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான் படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பாக என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு குழந்தையுடைய வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா அதுக்கு பெற்றோருடைய ஆசை முக்கியமா இல்லை குழந்தைகளுடைய கனவு முக்கியமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம கூட ஒருத்தர் நின்றுட்டு அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் தம்பி, நான் கஸ்தூரி பேசுறேங்க.
1: வணக்கம் அண்ணா, வணக்கம். சொல்லுங்க அண்ணா, உங்களோட கருத்துக்கள்.
2: அதாவதுங்க, எந்த தாய் தந்தைகளும் வந்து தன்னுடைய குழந்தை நல்லா வாழணும், பின்னால நல்லா வரணும் தான் ஆசைப்படுவாங்க. அதுல ஒண்ணு எந்த தவறும் கிடையாதுங்க. அதை பற்றி வளர்த்து பின்னால தன்னுடைய தங்களுடைய பேர்களை சொல்லணும், நல்ல முறையில இருக்கணும். இந்த பையனுடைய தாய்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத எல்லாம் பின்னால அவங்க வந்து அடுத்தவங்க சொல்லணும் அப்படிங்கிறது ஆசைப்படுறதுல தவறில்லை. ஆனாலும் வந்து குழந்தைகளுடைய கனவுகளுக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுக்கணுங்க. ஏன் அப்படின்னா, பின்னால வந்து அவர்களுடைய பின்னா பிற்கால வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா அவர்களுடைய கனவுகள் நிறைவேறணும். அதுக்கு வந்து தாய் தந்தையர் ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணுங்க. தங்களுடைய ஆசையை வந்து நிர்பந்தப்படுத்தக்கூடாது. நிர்பந்தம் பண்ணாம தங்களுடைய ஆசையை சொல்லி இப்படித்தான் பண்ணணும், படிக்கணும், இதுதான் படிக்கணும் அப்படின்னு ஒரு குழந்தை வந்து விளையாட்டு மேல ரொம்ப பிரியமா இருக்கும். அந்த குழந்தை அந்த நிலையை விட்டாத்தே அது பிற்காலத்துல வந்து பெரிய ஒரு நல்ல விளையாட்டு வீரர்தான் வர முடியும். ஆனா அந்த குழந்தைக்கு வந்து நீ டாக்டர் பள்ளி, இன்ஜினியரிங் பள்ளி அப்படின்னு சொல்லி வற்புறுத்தணும் அப்படின்னா அது தன்னுடைய வாழ்க்கை இழந்த மாதிரி ஆகி போயிருந்தோம். அதனால தாய் என்னுடைய ஆசை விட குழந்தைகளுடைய கனவுகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். இல்லையா, இதான் என்னுடைய ஆளுமையான கருத்து.
1: ரொம்ப சூப்பராக உங்களோட கருத்துல பகிர்ந்துகிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப
2: நன்றிண்ணா. நன்றி.
1: கஸ்தூரி அண்ணா ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது வந்து பெற்றோருடைய ஆசையை விட குழந்தைங்களுடைய கனவுக்கு வந்துட்டு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. இதே மாதிரி உங்களோட கருத்துக்களுமே பகிர்ந்துக்குவாங்க. 9788770178 அப்படின்னு நம்பருக்கு. இப்போ அடுத்ததாக ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டேன் ஜெய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பை நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, குழந்தைகளுடைய வாழ்க்கையில் முன்னேறதுக்கு பெற்றோருடைய ஆசை முக்கியமா இல்லை குழந்தைகளுடைய கனவு முக்கியமா அப்படிங்கிறதா இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட ஒரு கருத்துக்களை வந்துட்டு பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேர இணைப்பில் வந்தாச்சும் கூட பேசலாமா? அந்த நபர் வந்துட்டு இப்போ கொஞ்சம் பிஸியாக இருப்பார் போல். இப்போ வந்துட்டு நம்ம உலகத்தில் நம்ம பெற்றோர் உலக அனுபவம், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட பெற்றோர் இருக்குங்களா, அவங்க வந்துட்டு உலக அனுபவத்தை கொண்டவங்க, வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகளை பார்த்தவங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு அந்தளவுக்கு ஏற்றத்தாழ்வுகள் எதுவுமே தெரியாது, அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு உலகம் தெரியாது. குழந்தைகள் தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா இருக்க வந்துட்டு செய்யாமல் இருக்கிறதுக்கு வழிகாட்டுறது அப்படின்னா கண்டிப்பாக பெற்றோர்கள்.

தான் அவங்க தான் வந்துட்டு ரோல் மாடலாகவே எங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி நல்ல கல்வி, நல்ல வேலை, பாதுகாப்பான எதிர்காலம் அப்படிங்கிறது அவங்களுடைய முக்கியமான ஆசையாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட நலனுக்காக பல தியாகங்களையுமே வந்துட்டு செய்வாங்க. அனுபவம் இல்லாத வயசில் குழந்தைகள் எடுக்கக்கூடிய முடிவுகள் கூட சில நேரங்களில் தப்பாக இருக்கலாம். ஆனால் இந்த பெற்றோர்கள் இருக்கக்கூடிய முடிவுகள் மேக்ஸிமம் வந்துட்டு நீ இப்படி போ அப்படி போன்னு சொல்லிட்டு வழிகாட்டக்கூடிய ஒரு முடிவுகளாக தான் இருக்கும். உதாரணமாக

பேர் நினைப்பாங்க. அதே ஒரு மனுஷன் வந்து மகிழ்ச்சியாக வாழ்றது அவனுடைய விருப்பம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் எடுக்கலாம். கண்டிப்பாக ஒரு மனுஷன் வந்து மகிழ்ச்சியாக வாழ்கிறான் அப்படின்னா அது அவனுடைய விரும்பக்கூடிய வாழ்க்கை வாழும்போது தான். ஒவ்வொரு குழந்தைக்குமே சரி தனித்திறமை அப்படிங்கிறது இருக்குது. அனைவருக்குமே மருத்துவர் பொறியாளர் ஆக வேண்டிய அவசியமும் வந்து கிடையாது. இசை விளையாட்டு கலை அறிவியல் தொழில் முனைவும் சொல்லிட்டு பல துறைகள் இருக்குது. எல்லா துறைகளையும் வந்து கண்டிப்பாக எங்களால் ஜெயிக்க முடியும். குழந்தைகளுடைய ஆர்வத்தை மட்டும் அடக்கிட்டாங்க அப்படின்னா அதனுடைய திறமையும் அடக்கப்படும். அதனால குழந்தைகளுடைய கனவுகளை வந்துட்டு அடக்காம அவங்கள வந்துட்டு சுதந்திர பறவையா நம்ம இருக்க விட்டோம்னா கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுமே வந்துட்டு ஒரு சந்தோஷமான அது மட்டும் இல்லாம ஒரு முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கூடிய ஒரு இடங்களுக்கு போய் சேருவாங்க அப்படிங்கறதான் நான் இங்க சொல்ல வரேன். அதனால பெற்றோர்கள் என்னதான் வந்துட்டு ஆசைப்பட்டாலுமே மாணவ ஒரு குழந்தைகளுடைய கனவுகளுக்கு வந்துட்டு நீங்க வழி கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்றேன். அதே மாதிரி குழந்தைகளுக்கான கனவுகளுக்கு நீங்க வழி கொடுக்கும் போது அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் செயல்பட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த ஒரு தகவலோட நான் இங்கிருந்து கிளம்புறேன். நாளைக்கு இன்னொரு புது தலைப்பில் உங்களுக்கு மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பாபாய் நேர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

வணக்கம், நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்றும் நலமுட நிகழ்ச்சியில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் கூட பேசுகிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பி அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கோம். தினமுமே அதை கேட்டு எல்லாருமே வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த விஷயங்களை கடைபிடிக்கும் போது ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படின்றதையும் வந்து சொல்லலாங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயத்தோடு தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். என்ன அப்படின்னா, அதாவது நம்ம வந்து ஒரு வேலைக்கு போகிறவங்களாக இருக்கலாம், இல்லை ஸ்கூல் படிக்கிறவங்களாக இருக்கலாம், காலேஜ் படிக்கிறவங்களாக இருக்கலாம், இல்லை வீட்டில் வந்து வீட்டு வேலை பார்க்குறவங்களாக இருக்கலாம். எல்லாருமே நினைக்கிறது என்ன அப்படின்னா, நைட்டு நல்லா நிம்மதியாக தூக்கம் வரணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. ஸோ இந்த தூக்கம் அப்படின்றது நம்மளுடைய ஹெல்த்தில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னும் சொல்லலாம். இப்போ இந்த தூக்கம் நல்லா வரணும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றதான் இன்னைக்கு முதல் விஷயமாகவே நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு டிப்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், நோ ஸ்க்ரீன் டைம் அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது நம்ம பெட்டுக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி, தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி மொபைல் ஃபோன் பயன்படுத்தலாம். ஆனால் அந்த தூங்க போனதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த கடைசி வினாடி வரைக்கும், தூங்கிறதுக்கு ஒரு நிமிஷம் வரைக்கும் முன்னாடி வரைக்கும் நம்ம ஃபோன் பார்க்குறத தவிர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து நம்ம பிரெயினில் மூளையை தூங்க விடாமல் பண்ணிவிடுமோ, அதாவது அந்த டிஸ்பிளே வெளிச்சம் இருக்குது இல்லைங்களா, ஃபோன் பார்த்துட்ருக்க அந்த வெளிச்சம், அது நம்ம மூளையை தூங்க விடாமல் பண்ணிவிடும். அப்போ நம்ம தூங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து இல்லை ஒரு மணி நேரம் வரைக்குமே நம்ம வந்து மொபைல் ஃபோன் பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். இதை எல்லா மருத்துவர்களுமே வந்து சொல்லிகிட்டு இருக்க ஒரு விஷயம்தான். அதே மாதிரி இந்த ஒரு டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நைட் டைமில் ரொம்ப ஹெவியாக வந்து சாப்பிடக்கூடாது. அதுவும் வந்து இப்போ மழைக்காலம்லாம் வந்து ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப கம்மியாக வந்து சாப்பிடணும். பரோட்டா, அதுக்கப்புறம் இன்னும் மாவு ஐட்டம்ஸ், பஜ்ஜி, போண்டா, இந்த மாதிரி ரொம்ப ஹெவியான ஃபுட்டுலாம் தவிர்க்கணும். குறிப்பாக நான்வெஜ் இரவு நேரங்களில் நம்ம வந்து சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப லைட்டான ஒரு ஃபுட்டு, பழங்கள், காய்கறிகள் இதோடு சேர்த்து நம்ம லைட்டாக சாப்பிட்டோம்னாலே போதும், நல்ல ஸ்லீப் வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி பாலில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கலந்து நம்ம வந்து குடிக்கலாம், லைட்டாக அது மஞ்சள் பால் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு டெக்னிக், ப்ரீத்திங் டெக்னிக் அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம வந்து பெட்டில் படுத்ததுக்கப்புறமா நமக்கு வந்து நல்லா சீக்கிரமாக தூக்கம் வரணும் இல்லைங்களா, அப்போ ஒரு 4 செகண்ட் அப்படியே மூச்சை வந்து இழுக்கணும், அப்படியே மூச்சை பொறுமையாக வந்து விடணும், அப்புறம் மூச்சை வந்து பொறுமையாக இழுக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 4 டைம் செஞ்சோம்னாலே போதும், அப்படியே நம்ம வந்து இப்படி கண்ணெல்லாம் சொக்க ஆரம்பிச்சிடும். சரி, ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சோனா எஃப்எம் கால் பண்ணி சொல்லுங்கள். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ பாட்டு வந்துட்டே கேட்டு வந்துடுங்க.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்,
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்.
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை.
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663330.

என்னோட பேர் சாந்தி. நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.

0: யாரா?
1: கருப்பூர்ல ஜூன் 1ஆம் தேதியில இருந்து புதுசா பி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
2: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்டோரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
1: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் 1 முறை இலவச ஆலோசனை கூட இருக்காம். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
3: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளம் இடுவோம் பி பிளஸ் கிளினிக்.
4: அம்மா, நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
5: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
4: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
5: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
6: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
7: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
8: இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்குங்க. ஆரோக்கியமான நிறைய விஷயங்களை இந்த நேரத்தில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, குழந்தைகள் நல மருத்துவர் வைஷ்ணவி மேம் இணைஞ்சிருக்கிறாங்க. மேம் வணக்கம். மேம் மேம், குழந்தைங்களுக்கு மென்டல் ஹெல்த் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம், அதை பற்றி சில விஷயங்கள் பகிர்ந்துக்கோங்க.
9: ஃபிசிக்கல் ஹெல்த் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு மென்டல் ஹெல்த்தும் ரொம்பவே முக்கியம். அந்த மென்டல் ஹெல்த்துக்கான அவேர்னஸும் இப்போ வந்து பீப்புள் கிட்ட ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நமக்கு எவ்வளோ மென்டல் ஹெல்த் முக்கியமோ அதே மாதிரி குழந்தைகளையும் நம்ம மென்டல் ஹெல்த்தை ப்ரிசர்வ் பண்ண வேண்டியது, செக்யூர் பண்ணுறது ரொம்பவே அவசியம். ஏன்னா அவங்களோட மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது அதான் வந்து ஒரு ஃபவுண்டேஷன். ஸோ லைக் ஒரு குழந்தை வந்து அடல்ட் ஆகும்போது அவங்க வந்து லைக் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கிறதுக்கெல்லாம் அந்த சைல்ட்ஹுட்டில் அவங்க மென்டல் ஹெல்த் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஸோ அதுக்கு ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபியூ சிம்பிள் வேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபாரின் மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எமோஷனல் கனெக்ஷன். அதாவது உங்கள் குழந்தைங்களோட 10-15 மினிட்ஸ் அன்இன்ட்ரப்டட் அன்டிஸ்ட்ராக்டடாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ட் ஒரு 10 மினிட்ஸ் இந்த மார்னிங் அண்ட் 10 மினிட்ஸ் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பெட் டைம் அப்போ லைக் அவங்க டே பற்றி தெரிஞ்சுக்கிறது, நீங்கள் உங்கள் டே பற்றி சொல்கிறது, இந்த மாதிரி நடக்கும்போது குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஆன்சைட்டி இன்செக்யூரிட்டி இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கவே இருக்காது. அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்தோன்னா, ரொம்ப சின்ன குழந்தைங்களில் ப்ரெடிக்டபிளான ரொட்டீன்ஸ் நம்ம உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரெடிக்டபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே எதிர்பார்ப்பாங்க. ஸோ ரெகுலரான டைமில் தூக்கம், சாப்பாடு, விளையாட்டு இதெல்லாம் இருந்தால் தான் குழந்தைங்களால ப்ராப்பராக த்ரைவ் ஆக முடியும். அண்ட் தேர்ட் திங், முன்னாடியே சொன்ன மாதிரி ஹெல்த்தி கம்யூனிகேஷன். ஸோ ஒரு குழந்தை தப்பு செய்கிறாங்க அப்படின்னா கோவப்படாமல் லைக் நிதானமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட பேசணும். அவங்க என்ன தப்பு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லணும். இன்னும் சின்ன குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா லைக் அவங்களுக்கு என்ன எமோஷன் வருது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. அது கோவமா இல்லை சோகமா இல்லை பயமா இருக்கா அப்படிங்கிறது தெரியாது. இப்போலாம் வந்து பார்த்தோம்னா எமோஷன்ஸ்க்கான ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருக்குது, ஸ்மைலி போட்டு எமோஷன்ஸ்க்கான ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. ஸோ அவங்க கோவமாக இருக்கும்போதோ சேடாக இருக்கும்போதோ அந்த எமோஷன் ஸ்டிக்கர்ஸை காமிச்சு இதில் நீ எந்த மாதிரி ஃபீல் பண்ணுற அப்படின்னு நம்ம நேம் பண்ணுறதுக்கு லேபிள் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுத்தோன்னா அவங்களால மேற்கொண்டு அவங்க என்ன ஃபீலிங்கை இது ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
8: கண்டிப்பாக மேம், குழந்தைகள்னால மருத்துவர் வைஷ்ணவிமா நம்ம கூட நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது குழந்தைகளுக்கு மன நல ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத பகிர்ந்துக்கிட்டாங்க. நன்றிங்க மேம். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லாரும் பாடல்களை கேட்டு வந்துடுங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: அப்பா, ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியாரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: மண் வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்
3: வந்துட்டேங்க. நாகராஜ் திரும்பவும் கூட பேசுறதுக்கு பாடல்களை கேட்டோம். பாடல்களை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து பேச போகிறோம். இந்த நேரத்தில் நம்மளுடைய மன ஆரோக்கியம் சார்ந்து நிறைய விஷயங்களை நம்ம வந்து பேசுவோம் இல்லைங்களா. அப்படி இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு விஷயம்தான் நான் வந்து சொல்ல போகிறேன். அதாவது என்ன அப்படின்னா, இம்ப்ளசிவ் கண்ட்ரோல் டிசார்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இம்பல்சிவ் கண்ட்ரோல் டிசார்டர்ஸ், தமிழில் சுய கட்டுப்பாடு கோளாறுகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது என்ன இந்த சுய கட்டுப்பாடு கோளாறுகள் நாகராஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த கோபம் அப்படின்றது வரும். நிறைய பேர் கோபப்பட்டால் ரொம்ப சைலண்ட் ஆகிடுவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோபத்தில் ஏதாவது ஒரு சில பொருட்களை வந்து எடுத்து போட்டு உடைக்கிறத நம்ம வந்து பார்ப்போம். இதற்கு ஒரு பேர் தான் வந்து இம்பல்சிவ் டிசார்டர்ஸ், அதாவது சுய கட்டுப்பாடு கோளாறுகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது நிறைய ரீசன்னால் வருது. ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களை பகிர்ந்துக்கிறேன். இன்டர்மிட்டன்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிசார்டர் IED, சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப கோவப்படுவாங்க. கோவப்பட்டால் அந்த பொருட்கள் எல்லாம் வந்து உடைப்பாங்க. இந்த IED, அதாவது இந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு நம்ம எல்லாமே நம்ம வந்து நம்ம ஊரில் கூட பேச்சு வழக்கில் சொல்லுவோம், மூக்கு மேலே கோபம் வரும் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இது. திடீர்னு வந்து ஒரு கோபம், அவங்களுக்கு வந்து ஒரு காரணம் கூட சரியாக வந்து இருக்காது. ஒரு சாப்பாட்டில் வந்து இது ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட அந்த சாப்பாடை வந்து தூக்கி எரிஞ்சிருவாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவங்க ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு கோபத்தை அவங்களால ரொம்ப நேரம் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. கத்துவாங்க, இதை தூக்கி போடுவாங்க, உடைப்பாங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். இதுதான் வந்து IED அப்படின்னு வந்து நம்ம வந்து சொன்னோம். இது வந்து நிறைய ரீசன்னால் ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது நம்ம மூளையில் இருக்கக்கூடிய செரோட்டோனின் அப்படின்ற ஒரு ஹாப்பி ஹார்மோன் இருக்குது இல்லைங்களா, இதோட லெவல் வந்து குறையும் போது இந்த மாதிரி வந்து இம்பல்சிவ் கோபம் வந்து வருமா. அதே மாதிரி சின்ன வயசுலேருந்து அவங்க வந்து அந்த ஒரு விஷயங்களை பார்த்துட்ருக்காங்க. இன்னொருத்தங்க சண்டை போடுறது, கத்துறது, அந்த மாதிரி பொருட்களை உடைக்கிறது, அந்த மாதிரிலாம் விஷயங்களை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கும் போது அவங்களுடைய பிரெயினில் வந்து அது பதிஞ்சிரும், மூளையில் வந்து அது பதிஞ்சிரும். அப்போ ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்து இப்படி தான் நம்ம ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு வராங்க இல்லையா, அதனால் அப்படியே ரியாக்ட் பண்ணுவாங்க. கோபம் வந்தால் அந்த மாதிரி பொருட்களை வந்து உடைக்கிறது, ரொம்ப ஆக்ரோஷமாக கத்துறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து மருத்துவரை சந்தித்து அதற்கான ஆலோசனைகளை பெறுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. உங்கள் கூட ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம நிகழ்ச்சி பெற்றுனேன். ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இந்த நேரத்தில் நம்மளுடைய தாத்தா பாட்டி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த உணவு முறைகள், வீட்டு வைத்திய முறைகள், அப்பா அம்மா ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த உணவு முறைகள், வீட்டு வைத்திய முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசுவோம் இல்லையா. நம்ம கூட ஏற்காடு ஜெரினா காட்டில் இருந்து கிரேசா பாட்டி நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்ககிட்ட வந்து நம்ம பேசலாம். பாட்டி வணக்கம். பாட்டி பாட்டி, குழந்தைங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னா எந்த மாதிரியான வைத்திய முறைகளை ஃபாலோ பண்ணுவீங்க பாட்டி?
7: அவங்க எனக்கு குழந்தைங்கள்லாம் அப்போல்லாம் எனக்கு தெரியாது, சின்ன பிள்ளைங்களில் நல்லா இந்த மருந்து இதுதான் கூட்டிகிட்டு போவாங்க ஆஸ்பத்திரிக்கு, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு. அங்கே ஒரு ஊட்டிக்கு வச்சு போடுவாங்க, அப்புறம் மாத்திரை கொடுப்பாங்க, அதோட சரி அவ்வளோ தான் எனக்கு தெரியும்.
6: பாட்டி, நீங்கள் அந்த ஒரு டைமில் எந்த ஒரு பிரச்சனை, காய்ச்சல் சளி இருமல் அப்படின்னா, நீங்கள் என்ன ஒரு வைத்திய முறைகளை ஃபாலோ பண்ணுவீங்க பாட்டி?
7: இப்போ தான் அதாவது அதாவது என்னென்னமோன்னு அவங்கிறாங்களே, சக்கரைங்கிறாங்க, அப்புறம் பித்தம்னாக்க மஞ்சளாக வாந்தி வந்துச்சுன்னா இப்போ வந்து என்னமோ சொல்கிறாங்க அது வேறு நோவுன்னு. அப்போல்லாம் அப்படி இல்லை, அந்த சுக்கு காப்பி வச்சு கொடுத்தாங்கன்னா சரியாக போயிடும், தலைப்பித்து தலைவலி அதுக்கெல்லாம் அது தான்.
6: இப்போயும் சுக்கு காப்பிலாம் நீங்கள் வந்து செஞ்சு குடிக்கிறீங்களா?
7: ம், இஞ்சி இஞ்சியும் போடலாம், எல்லாமே இப்போ அதெல்லாம் இப்போ சேரத்தில் இருக்கணும். நாங்கள் இந்த காப்பி தூள் தான், வர காப்பி தான், பாலு கூட சரியாக குடிக்க மாட்டேன்.
6: ரொம்ப ரொம்ப நன்றிங்க பாட்டி, நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. பாட்டி வந்து சொன்னாங்க, தலைவலி காய்ச்சல் இருமல் எதாக இருந்தாலும் சுக்கு காஃபி ஒரு மெயினான ஒரு விஷயமா வச்சு குடிப்போம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சியும் வந்து பயன்படுத்துவோம், இஞ்சி டீ அந்த மாதிரி அப்படின்னு வந்து சொன்னாங்க. தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி டீ, இந்த இஞ்சி டீயில் எந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உங்கள் கூட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த இஞ்சி டீலேயும் சுக்கு காஃபிலையும் ஒரே மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை ரெண்டுமே சரி பண்ணுது, அதாவது சுக்கு காஃபியும் சரி பண்ணுது, இஞ்சி டீயும் வந்து சரி பண்ணுது. அதே மாதிரி சளி இருமல் தொண்டை வலி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ரெண்டு, அதாவது சுக்கு காஃபியும் சிறந்தது, இஞ்சி டீயும் சிறந்தது. அதுக்கப்புறம் உடல் வலி மூட்டு வலி அப்படின்னா இந்த இஞ்சி டீ வந்து உதவும். ஏன்னா இஞ்சியில் இருக்கிற அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மை வந்து வலியை வந்து குறைக்கும். அடுத்ததான் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை ரெண்டுமே, சுக்கு காஃபியும் இஞ்சி டீ ரெண்டுமே வந்து அதிகப்படுத்துது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி டீ, இந்த இஞ்சி டீ குடிக்கிறதுனால நம்மளுடைய ரத்த ஓட்டம் வந்து சீராகும். ஸோ கட்டாயமாக இஞ்சி டீ சுக்கு காஃபி ரெண்டுமே வந்து இந்த பனி காலத்தில் குளிர்காலத்தில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது. எல்லோரும் பாடல்களை கேட்டு வந்துடுங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பருவமழை காலம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல்ரெடி ஓரளவுக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓரளவுக்கு அந்த பருவமழை அப்படின்றது இருக்கும். இந்த டைமில் நிறைய பேருக்கு வந்து அந்த சளி அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்திருக்கும். இதற்கு வந்து வீட்டு முறை வைத்தியங்களாக நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்கள் பற்றி இன்றைக்கும் கூட வந்து பகிர்ந்துக்கிறேன். ஆவி பிடிக்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இன்றைக்கு வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஏற்காட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு விஷயம் சுடு தண்ணியில் நொச்சி இலை, வேப்ப இலை, அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா புதினா தைலம், இதெல்லாம் சேர்த்து ஒரு 2-3 முறையை வந்து அவங்க ஆவி பிடிப்பாங்க. அந்த ஒரு மூக்கடைப்புலாம் வந்து இருந்தது அப்படின்னா அது வந்து நீங்கிரும். அதே மாதிரி தொண்டைக்கு வந்து தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்து நீங்கிரும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து உப்பு தண்ணீர் வந்து பயன்படுத்துவாங்க. அதாவது சால்ட் வாட்டரில் வெதுவெதுப்பான தண்ணீரில் லைட்டாக வந்து கல்லுப்பு வந்து சேர்த்து தொண்டையில் படுற மாதிரி வந்து நல்லா வாய் கொப்பளிப்பாங்க. இதனாலையும் வந்து தொண்டை கரகரப்பு, இருமல்லாம் வந்து சரியாகிறத நம்ம வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி கஷாயம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒன்று. இந்த மாதிரி பருவமழை காலங்களில் அதிகமாக வீட்டில் அம்மா பாட்டி எல்லாம் வச்சு தருவாங்க. மிளகு, சீரகம் இதை ரெண்டையும் சேர்த்து ஒரு டம்ளரில் தட்டிய மிளகு, சீரகம், கொஞ்சமாக இஞ்சி, துளசி இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி பயன்படுத்துவாங்க. சளிக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ரெமிடி அப்படின்னே வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி மஞ்சள் பால், இந்த மஞ்சள் பாலை தினமுமே இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறாங்க. ஏன்னா இதில் வந்து ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குங்க. ஒரு ஆன்டி பாக்டீரியலாக வந்து இந்த மஞ்சள் வந்து இருக்கிறதுனால அந்த பாலோடு சேர்த்து வந்து குடிக்கிறது பல பிரச்சனைகளை, சளி, இருமல் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வராமல் நம்ம வந்து தடுக்கலாம். தினமும் குடிச்சிக்கிட்டே இருந்தால் இந்த ஒரு காலகட்டங்களில் நம்மளுடைய உணவு முறையை நம்ம மாற்றிக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம அதிகமாக ஹோட்டல்களில் சாப்பிடாமல் வீட்டிலேயே சாப்பிட்றதும் ரொம்ப முக்கியம். தொடர்ந்து இந்த பருவமழை காலத்தில் நம்ம ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். ஏன் சளி இருமல்லாம் இந்த ஒரு டைமில் வருது, வந்தால் என்ன பண்ணணும், எப்படி வீட்டிலேயே வந்து குணப்படுத்தலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது. இந்த பாடலை தொடர்ந்து நானும் கிளம்புறேன். மீண்டும் அடுத்த இன்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே, பாய் பாய் நேயர்களே. பாட்டை கேட்டுருங்க.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: உங்க மனசுல நிறைவேறாத ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது எந்த விஷயம்? அதை பத்தி கால் பண்ணி என் கிட்ட சொல்லுங்க. இதுதான் எனக்கு நிறைவேறாத ஆசையா இப்போ வரைக்கும் இருக்கு ராஜ்குமார் அப்படின்றத பத்தி. சோ தொடர்ந்து இன்னைக்கு நிகழ்ச்சி பேசலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் ராஜ்குமார் எப்பவும் போல 3 மணியானா வந்துட்டேன். கேட்டுட்டு இருக்கக்கூடிய நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிடலாம். சோ இன்னைக்கு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் ஒரு கேள்வியும் கொண்டு வந்திருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு சின்ன ஆசையோ நிறைவேறாத ஒரு ஏமாற்றமோ கண்டிப்பா அது வந்து ஒளிஞ்சிருக்கும். எனக்குமே நிறைய இருக்குது, உங்களுக்குமே இருந்திருக்கும். இந்த ஊருக்கு ஒரு டைம் ஆச்சு நமக்கு போகணும், பாதையில விட்ட படிப்பை தொடரணும், இல்ல இந்த பொருளை எப்படியாவது நம்ம வாங்கணும், நமக்காக வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆசைகள் இருக்கும். நான் வந்து எக்ஸாம்பிளா சின்ன சின்ன விஷயங்கள் தான் சொல்றேன். இது நிறைய விஷயங்கள் இருக்க ஆரம்பிக்கும். ஆனா சூழ்நிலை, பண கஷ்டம், நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி பல காரணங்களால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ஆசைகளை அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சு புதைச்சிடுவோம். இது நம்ம எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம் தான். ஆனா இது பெண்களுடைய வாழ்க்கையில அப்படியே திருப்பி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைவேறாத ஆசைகள் லிஸ்ட் ரொம்பவே பெருசா இருக்க ஆரம்பிக்கும், அதிகமாகவும் இருக்க ஆரம்பிக்கும். தங்களோட சின்ன சின்ன ஆசைகள் கூட குடும்பத்தோட தேவைக்காகவோ இல்ல குழந்தைகளோட சந்தோஷத்துக்காகவோ ரொம்ப சுலபமா விட்டு கொடுத்துருக்குவாங்க பெண்கள். எனக்கு இப்போ என்ன வயசாகுது, இனிமே போய் நான் என்னோட ஆசையெல்லாம் எப்படி நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆசைகளுக்கு அவங்களே வந்து ஒரு கற்பனை தடையை வந்து போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல தனக்குள்ள ஆசை அதிகமா இருந்தாலும் பல பெண்கள் மறந்து போயிடக்கூடிய நிலை அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. ஆனா அந்த நிறைவேறாத ஏக்கம் மட்டும் இல்லாம மனசுல ஒரு ஓரமா எப்பயும் வலிச்சுக்கிட்டே இருக்க ஆரம்பிக்கும். ஆனா அந்த நிறைவேறாத ஏக்கம் இருக்கு இல்லையா, அது என்னைக்குமே மறைஞ்சு போகாது. அவங்க மனசுல மாறிடும் இல்ல மறந்து போயிடுவாங்க, இப்படிதான் பெண்கள் இருக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா அந்த ஆசை அப்படின்றது வந்து என்னைக்குமே மறையவே மறையாது. சோ இந்த விஷயத்த கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள பெண்களுக்குள்ள எப்பயுமே இருக்க ஆரம்பிக்கும். அதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் கேள்வியாகவும் வச்சிருக்கேன். குடும்பத்துக்காகவும் சூழ்நிலைக்காகவும் நீங்க விட்டு கொடுத்த இன்னைக்கு வரைக்கும் உங்க மனசுல நிறைவேறாம ஒரு ஓரமா உறுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் என்ன? உங்களுக்கான ஆசை இப்போவாது நிறைவேற்றிக்க உங்களுக்கு தயக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்க ஆரம்பிக்குது, அது ஏன் இருக்கு அப்படின்றதுதான் இன்னைக்கான கேள்வி. அதாவது உங்க மனசுல நிறைவேறாத ஒரு விஷயம் இருக்கு, நிறைவேறாத ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா அது என்ன அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில எல்லா பெண்களுக்கிட்டையும் நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். அந்த கேள்விக்கு மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ராஜ்குமார் ஏன் கிட்ட, அதாவது உங்களுடைய ஆசைகளையும் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பண்ண முடியாம இருக்கு இப்போ வரைக்கும் எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்றத மறக்காம எனக்கு சொல்லுங்க. எந்த நம்பருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பர் இன்னொரு டைம் சொல்லிடுறேன், 9787707 என்ற நம்பருக்கு தான் கால் பண்ணி நீங்க சொல்லலாம். கால் பண்ண முடியல அப்படின்னா நார்மல் மெசேஜ் கூட நீங்க பண்ணுங்க, அப்படின்னா வாட்ஸ்அப்ல கூட மெசேஜ் தட்டி விட்டுட்டு இதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லி வாய்ஸ் நோட் கூட நீங்க அனுப்பலாம். அதையும் நான் கேட்டுட்டு நீங்க என்ன சொல்லிருக்கீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுப்பேன். சோ தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம்

ஜூனியர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகள்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு

0: புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதுனதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா. அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள் அழகம்மா, முருக்காயி, மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடித்த ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: சேலத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1 முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 முதல் 1 வரை, மாலை 5 முதல் 9 வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.
2: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
3: அது என் போனும் பத்தல டென்ஷன் ஆகுதா? அதான்.
2: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
3: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
2: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
3: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
2: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
4: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 முதல் 5 வரை டெக் குரு நிகழ்ச்சி.
5: டெக் குரு நிகழ்ச்சி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: லேசா லேசா
7: லேசா லேசா
6: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
8: ரீசன்ட் டைமில் ஏஆர் ரகுமான் அவருடைய கான்சர்ட் ஒன்று நடந்தது. அந்த கான்சர்ட்டில் வந்து ஒரு பொண்ணு வந்து இந்த தவில்னு ஒரு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தவில் வந்து வாசிச்சுட்டு இருந்தாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு ஷாக்காக இருந்தது. எப்படி ஒரு பொண்ணால் தவில் வாசிக்க முடியுது, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி ரிசர்ச் பண்ணும்போது, அப்படி ஒரு பெண் தவிலில் வந்து முத்திரையை பதிக்கும் தாரகையாக வந்து செயல்பட்டு இருக்காங்க, அதுவும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் அப்படின் போது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா. அவங்கள பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் தொடர்ந்து பேச போகிறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரிகளே. அவங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அமிர்தவர்ஷினி, உங்களுடைய அப்பா பேர் வந்து மணிசங்கர். இவங்க வந்து தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மன்னார்குடி பகுதியை சேர்ந்தவங்க தான். இவங்களுக்கு இப்போ 18 ஆகுது, ஆனா இந்த தவில் வாசிக்கிறத 8 கத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்பா வந்து 6வது தலைமுறையா ஒரு நாதஸ்வர கலைஞரா இருக்காரு.

இவங்களுடைய அம்மா வந்து வயலின் வாசிக்கக்கூடிய கலைஞராக இருக்காங்க. இவங்களுடைய குடும்பம் வந்து 6வது தலைமுறை இசை பாரம்பரியமா கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த தவில் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை பத்தி நம்ம பேச ஆரம்பிக்கலாம். கர்நாடக இசை மற்றும் அதுக்கப்புறம் தவில் வாசிக்கிறது இந்த துறையில வந்து அதிகமா பெண்கள் பங்களிப்பு அப்படின்றது ரொம்ப குறைவா இருக்க ஆரம்பிக்கும். பெண்கள் ஏன் தவில் வாசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு 8 வயசுல ஒரு கேள்வி வர ஆரம்பிக்குது. தன்னோட அப்பா கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு இவங்களுடைய அப்பா என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, தவில் கிட்டத்தட்ட 60 கிலோவுக்கு மேல எடை அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். அதை தூக்கி வச்சு வாசிக்கிறது அப்படின்றது உடல்ல வலிமை தேவைப்படுது, அதுவும் இல்லாம நம்ம உட்காறோம் அப்படின்போது இது பெண்களுக்கு ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அப்பா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த சவாலை தன்னோட லட்சியமா மாத்திக்கிட்டு 8 வயசுல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தவில் கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அமிர்தவர்ஷினி இந்த தவில் எல்லாம் வாசிக்கும் போது விரல்ல பாத்தீங்க அப்படின்னா ரத்தம் வர அளவுக்கு வந்து பாதிப்பு எல்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். இருந்தாலுமே விரல்கள் எல்லாம் டேப் போட்டுக்கிட்டு பச தடவிக்கிட்டு விரல்களை வந்து வலிகள் இருந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு தான் வந்து வாசிச்சிருக்காங்க அமிர்தவர்ஷினி. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களுடைய அசாத்தியமான திறமைய கண்ட இசை புயல் ஏஆர் ரகுமான் இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ரீசன்ட் டைம்ல சென்னையில வந்து ஒரு பிரம்மாண்ட வண்டர்மேன் டூர் அப்படின்னு சொல்லக்கூடிய கச்சேரியில வந்து தவில் வாசிக்க வந்து கூப்பிடுறாரு. அந்த மேடையில வந்து பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி ஏஆர் ரகுமான் மேடையில அமிர்தவர்ஷினி வந்து தனியா தவில் வாசிச்சு ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே அதிர வச்சிருக்காங்க. அதுதான் நானும் பார்த்து ஷாக்கான ஒரு விஷயமா மாறிடுச்சு. அதை தொடர்ந்து அமிர்தவர்ஷினி வந்து சோசியல் மீடியால ரொம்ப வைரலாக ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் தாண்டி இவங்களுக்கு அக்னி சிறகுகள் தங்கமக விருது 2026ஆம் ஆண்டிற்கான விருது வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பாரம்பரிய இசையில சிறந்து விளங்குவதற்காக புகழ்பெற்ற பாலகலா பாரதி மாதிரி இருக்கக்கூடிய தேசிய அளவிலான விருதுகளையும் வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து இவங்க தவில் கலைஞர் மட்டும் இல்லாம சட்டப்படிப்பை இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு லாயராகவும் வந்து இருக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இது வந்து மிகப்பெரிய விஷயம் இல்லையா. 60 கிலோ எடை தவில் வாசிக்கிறது அப்படின்றது வந்து பெண்களுக்கு கடினம் அப்படின்னு இந்த சமூகம் சொன்ன டைம்ல தன்னோட 8 வயசுல இருந்து அதை கையில் எடுத்து இன்னைக்கு 18 வயசுல இசை புயல் ஏஆர் ரகுமான் மேடையில வந்து இவங்க வாசிச்சிருக்காங்க அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. இது நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமை சேர்த்த ஒரு விஷயமா மாறி இருக்கு. பெண்களுடைய வாழ்க்கையில தடைகள் அப்படின்றது உடைத்தெறிவதற்கே தவிர அதை பார்த்து பயப்படக்கூடாது அப்படின்றத வந்து அமிர்தவர்ஷினி ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. இப்போ அடுத்தடுத்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு கேட்டு வாங்க நேரலி. தொடர்ந்து லிசலிச நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: அப்புறம் ரமேஷே, கல்யாணத்துக்கு கூப்பிடல, குழந்தை பிறந்ததுக்கும் கூப்பிடல, என்னடா?
4: யாருக்குடா கல்யாணம், யாருக்கு குழந்தை பிறந்துச்சு?
3: நடிக்காதடா, கையில கை குழந்தையோட நின்னுட்டு இருந்ததை நான் பார்த்தேன். கல்யாணத்துக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லல பாத்தியா?
4: டே டேய், அது பக்கத்து வீட்டு குழந்தைடா, இவங்க அம்மா கடைக்கு போயிருந்தாங்க, அதனால அந்த குழந்தைக்கு நான் சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தேன்.
3: டேய், அதுக்கு ஏன்டா சாப்பாட்டுல ஷாம்புவை போட்டு ஊட்டிட்டு இருக்க?
4: மச்சான், குழந்தைக்கு புரோட்டீன் சத்து கம்மியா இருக்குன்னு சொன்னாங்கடா, அதான் இந்த ஷாம்புல புரோட்டீன் அதிகமா இருக்கா, அதான் மச்சான் ஷாம்பு கலந்து ஊட்டிட்டு
5: இருக்கேன். உங்களுக்கு அறிவோ அறிவுனே.
6: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sonavalliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful ah design panna Sonavalliyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 94259-2160.
7: ஹாய், வணக்கம். என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்கெல்லாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி இருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா, இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: நான் வந்து கடந்த நிகழ்ச்சியில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய பழக்கம் அப்படின்றது பெண்கள்கிட்ட எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்றத பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய உணவுகளால் பெண்களுக்கு உடல் ரீதியாக என்னென்ன பாதிப்புகள் வருது அப்படின்றத ஆய்வு குறிப்புகளோடு நான் வந்து லிஸ்ட் எடுத்து வந்திருக்கேன். அதை பற்றி நம்ம நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கலாம். ஸோ கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரே. நம்ம இந்தியாவில் வந்து 60-65% பெண்கள் வந்து கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய பழக்கம் அப்படின்றது அதிகமாக இருக்க ஆரம்பிக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று நேரமின்மை, ஆன்லைனில் ஆர்டர் போட்டால் ஈஸியாக வர ஆரம்பிச்சிருது, எல்லாரும் இதை தானே ஃபாலோ பண்ணுறாங்க, நம்மளும் இதையும் ஃபாலோ பண்ணிப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம். இதனால உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வந்து பெண்களுக்கு பாதிப்புகள் அப்படின்னு ஏற்பட ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு 10-4 பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீர்க்கட்டி பிரச்சனை, அதாவது PCOD அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பிரச்சனை வந்து பல பேருக்கு இருக்க ஆரம்பிக்குது. கடையில வாங்கக்கூடிய, கடையில பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள்லாம் தரம் குறைஞ்சி ரீஹீட் பண்ணி நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஆயில் இருக்கு அப்படின்னா, அந்த ஆயில ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ஆயிலே வந்து பொறிச்சு கொடுக்கறது, ஏதாவது சமைக்கிறதுக்கு பயன்படுத்துறது, இது எல்லாமே இருக்க ஆரம்பிக்குது அப்படின்றது. அதுக்கப்புறம் மைதா தான் பெண்களோட ஹார்மோன்கள் சமநிலையா இருக்குது இல்லையா, அதை வந்து சமநிலை அற்றதா மாத்தி பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிக்குது. அது தெரிஞ்சுமே வந்து வாங்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து தைராய்டு பாதிப்புகள் அப்படின்னு இப்போ இருக்க காலகட்டத்தில் இருக்கு. ஜங்க் ஃபுட் மாதிரி இருக்கக்கூடிய உணவுகளை வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கிறது மூலமா பெண்களுக்கு வந்து தைராய்டு அப்படின்ற ஒரு பிரச்சனை வர ஆரம்பிக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய ரசாயனங்கள் இருக்கு இல்லையா, பெண்களுடைய தைராய்டு சுரப்பைகளை வந்து சரியாக வேலை செய்ய விடாமல் தடுத்து பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிக்குது, தைராய்டு உருவாக்க ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து ஆய்வு குறிப்புகளில் வந்து தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து ஒபிசிட்டி, அதாவது கடையில் சாப்பிடக்கூடிய நம்ம உணவுகள் இருக்கு இல்லையா, வாங்கக்கூடிய உணவுகள் இருக்கு இல்லையா, அந்த உணவுகள் ஹை கலோரி, கொழுப்புகள் ரொம்ப சீக்கிரமாக தொப்பையை வந்து அதிகப்படுத்த ஆரம்பிக்கும், உடல் எடையையும் வந்து அதிகமாக்கிருமா, ஆனால் உடம்புல தெம்பு இருக்காது, வெறும் சதை மட்டும்தான் அதிகமாக இருக்க ஆரம்பிக்குமா, இதுதான் வந்து ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இதுவுமே ஏற்பட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து ஹோட்டல் சாப்பாட்டில் இருக்கக்கூடிய மறைமுக சர்க்கரையும் மைதாவும் ரத்தத்தில் குளுக்கோஸோட அளவை வந்து டக்குன்னு ஏற்றிடும். இதனால 30 வயசை கடந்த பெண்களுக்கு Type 2 Diabetes அப்படின்னு வரதுக்கான காரணமாக அமைய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து கடையில் டேஸ்ட்டுக்காக சேர்க்கக்கூடிய டால்டா, அதுக்கப்புறமேட்டு வந்து சேச்சுரேட்டட் ஃபேட், இது எல்லாமே வந்து பெண்களோட ரத்த குழாய்களில் வந்து கொழுப்பு தேங்க வச்சு பிற்காலத்தில் இதய பிரச்சனைகள், ஹார்ட் அட்டாக் வரத்துக்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்குது அப்படின்றதையும் வந்து டாக்டர்கள் ஆய்வு குறிப்புகள் மூலயமா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நாம தற்காலிகமாக வந்து ஒரு சோம்பேறித்தனத்துக்காக என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, கடையில் போய் ஒரு சாப்பாடு வாங்கி அதை சாப்பிட ஆரம்பிச்சிடுறோம். அது நம்மளுடைய உடம்புக்கு ஒரு டைம் பாம் மாதிரி நமக்குள்ளே இருக்குது அப்படின்னும் போது, இதை நாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இல்லை, பெண்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஆய்வு குறிப்புகளோட உங்க எல்லாருக்கும் நான் பகிர்ந்துகிட்டு இருக்கேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க நேர்களே. இப்போ அடுத்தடுத்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க நேற்று இன்று நாளை. ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
5: கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் கண்ணம்மா பகுதியில் நம்ம கூட யார் பேச போகிறாங்க அடுத்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேவதி மேம் தான். ஸோ யோகா தெரபிஸ்டாக, நம்ம ஊரில் வந்து யோகா தெரபிஸ்டாக கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கிற ரேவதி மேம் கிட்ட தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேச போகிறோம். ரேவதி மேம், நீங்கள் சொல்லியிருந்தீங்க யோகா அப்படின்றது வந்து மனசையும் உடலையும் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நாம நார்மலா செய்யக்கூடிய எக்ஸசைஸ் இருக்கு, இந்த ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு போது, சோ யோகா ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்றது இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குமா மேம், இல்ல இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குமா, அதை பத்தி சொல்லுங்க மேம்.
6: ஜிம் ஒர்க் அவுட்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபிட்னஸ்க்காக யார் வேணா ஸ்டார்ட் பண்ணிடலாம், அதை எப்ப வேணா நிறுத்திடலாம். அதை நீங்க அப்படியே லைஃப் டைம் கொண்டு போறது ரொம்ப கம்மி. ஜிம்முக்கு நான் ரெகுலரா போறேன் அப்படின்னு சொல்றவங்க அதை

0: நிறுத்துறதுக்கே பயப்படுவாங்க. ஏன்னா நிறுத்திட்டா திரும்ப உடம்பு வெயிட் போட்டுருமோ அப்படிங்கிற பயம் இருக்கும். பட் யோகா உங்களுக்கு அப்படி கிடையாது. யோகா இன்டர்னலா உங்களோட ஆர்கன்ஸ்க்கு வேலை செய்யும், உங்க ஆர்கன்ஸை கரெக்ட் பண்ணும். அதனால யோகாவை நீங்க எப்ப வேணா ஸ்டார்ட் பண்ணலாம், எப்ப வேணா ஒரு பிரேக் விடலாம், எப்ப வேணா ரீஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அந்த பயம் இருக்காது.
1: இது நான் ரியலா ஃபீல் பண்ண ஒரு விஷயம் தான். நான் ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஒரு 3 மாசம் கேப் எடுத்துட்டு நான் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்றேன் அப்படின்னு போது மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். பெயின் அதிகமா இருக்க ஆரம்பிக்கும், அதெல்லாம் சமாளிச்சதா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா யோகா அப்படின்றது இப்படி கிடையாது. எந்த டைம்ல வேணாலும் நம்ம விட்டுறலாம், அதை மறுபடியும் கண்டினியூ பண்றோம் அப்படின்போது அந்த டைம்ல ப்ராப்ளம் அப்படின்னு வராது அப்படின்றத ரேவதி மேம் சொல்லியிருக்காங்க. சூப்பர் மேம், இப்போ மோஸ்ட்லி இந்த யோகா உங்ககிட்ட நீங்க தெரபிஸ்டா இருக்கீங்க அப்படின்னு உங்ககிட்ட வர பெண்கள்லாம் மோஸ்ட்லி என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க வராங்க?
0: என்கிட்ட 90% ஹெல்த் ப்ராப்ளம்ல தான் வருவாங்க. ஹெல்த் மேம் நான் எல்லாமே பண்ணிட்டேன், எல்லா ரிசல்ட்டுமே கையில இருக்கு, எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனாலும் என்ன அங்க வந்து ஹெல்த் ப்ராப்ளம் இல்ல, மைண்ட் ப்ராப்ளம். அவங்களோட மைண்டை முதல்ல அவங்களுக்கு எதுவுமே இல்லைங்கிறத நம்ப வைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் எனக்கிட வேண்டியிருக்கும். அந்த மாதிரி உமன்ஸ் தான் நான் நிறைய மீட் பண்றேன்.
1: என்கிட்ட அதிகமாக மனதளவில் வந்து பெண்கள் குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்க தான் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள சரி பண்ணி அனுப்புறது என்னோட முக்கியமான ஒர்க்காக இருக்குது அப்படின்றத இன்னைக்கு நம்ம கூட வந்து ரேவதி மேம் சூப்பராக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். மேம், இப்போ ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இது எல்லாமே வந்து பெண்களுக்கு இப்போ இருக்க காலகட்டத்தில் அதிகமாக இருக்க ஆரம்பிக்குது. ஸோ மனதளவில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய விஷயம் அதுதான் வந்து பெண்களுக்கு ரொம்ப மெயினான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ மனதளவில் பெண்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இந்த யோகா அப்படின்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேம்?
0: ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம். நம்ம அந்த ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான முயற்சியில் தான் யோகா மூலியமாக முயற்சி பண்ண போகிறோம். ஸோ அந்த முயற்சியை நம்ம சரியாக பண்ணினோம்னாவே கரெக்ட் அவங்களோட ஸ்ட்ரெஸ்லேருந்து அவங்கள ஈஸியாக வெளியில் கொண்டு வந்துடலாம்.
1: ஹார்மோன் இன்பேலன்ஸாக இருக்கிறதுனால தான் பெண்களுக்கு வந்து மனதளவில் ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய மனநிலை ஏற்படுறதா இருக்கட்டும், குழப்பங்கள், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இதெல்லாமே வந்து ஏற்பட ஆரம்பிக்குது அப்படின்றத வந்து ரேவதி மேம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள் அப்படியே திருப்பி பார்த்தோம் அப்படின்னா அவங்க மைண்டுக்குள்ள திங்கிங் அப்படின்றது அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும். நம்ம நார்மலாக ஒரு வார்த்தைக்கு சொல்லிப்போம், நான் வந்து ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணுற பையன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டாலும் பெண்களுடைய மனநிலையிலேருந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா திங்கிங் இருந்துகிட்டே இருக்க ஆரம்பிக்கும். நாளைக்கு என்ன சமைக்கலாம், காலையில் என்ன வேலை இருக்கு, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன வேலையை முடிச்சு வைக்கணும், ஈவினிங் குழந்தைங்க வந்துட்டாங்க அப்படின்னா எப்படி அவங்களை சமாளிக்கிறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான குழப்பங்கள் அப்படின்றதும் பெண்கள் மனதுக்குள்ள இருக்க ஆரம்பிக்கும். அது எல்லாத்துக்கும் யோகா அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்றத வந்து ரேவதி மேம் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இன்னும் இந்த விஷயங்கள் பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேர்களை கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில நம்ம கூட வந்து யோகா தெரபிஸ்டா, நம்ம ஊர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு மேல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரேவதி மேம் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சு பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். மேம், நீங்க வந்து ஸ்டார்டிங்ல யோகா, அதாவது வீட்டுல இருக்கோம் நம்ம வந்து மைண்டையும் உடலையும் ரிலாக்ஸா வச்சுக்கிறதுக்கு கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்காக நம்ம யோகா போலாம் அப்படின்னு சொல்லி நீங்க போக ஆரம்பிச்சீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல எந்த டைம்ல உங்களுக்கு வந்து யோகா ட்ரைனிங் எல்லாம் எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்போ வர ஆரம்பிச்சது மேம்?
3: நான் வந்து ஒரு 10 இயர்ஸ் பேக் என்னோட 30ஸ்ல ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ எனக்கு 40 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்னோட 30ஸ்ல நான் ஸ்டார்ட் பண்ணேன்.
2: சூப்பர் மேம். கிட்டத்தட்ட 10 வருஷமா நம்ம சேலம்ல வந்து யோகா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு மட்டும் இல்லாம மத்தவங்களுக்காக சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கீங்க. மேம், இப்போ எல்லாருக்குமே வந்து யோகா அப்படின்றது சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதே மாதிரி நம்ம சேலம்ல கிட்டத்தட்ட எத்தனை பேருக்கு நீங்க யோகா அப்படின்றது இது வந்து மனசையும் உடலையும் கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்ற பத்தி விழிப்புணர்வு எத்தனை பேருக்கு நீங்க கொடுத்துருப்பீங்க, எத்தனை பேருக்கு நீங்க ட்ரெயின் பண்ணிருக்கீங்க மேம்?
3: நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர்கிட்ட இதுவரையும் கிராஸ் பண்ணி வந்திருக்கேன். ஆனால் மனசில் நிற்கிற ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளை டோட்டலாக நம்ம அவங்கக்கிட்ட தெரிஞ்ச சேஞ்சஸ் என்னை விட அதிகமான சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு 5 இயர்ஸ் காட்டில் ரிசல்ட்டை அவங்க ஒரு 6 மந்த்ஸில் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு நான் கிடைச்ச மாதிரி எனக்கு யாரும் கிடைக்கலன்னு கூட சொல்லலாம். அதனால் எனக்கு அந்த ஒரு சேஞ்சஸை நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பார்த்துருக்கேன்.
2: நான் யோகா சொல்லிக் கொடுக்கறது முக்கியம் இல்லை, அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க இல்லையா, அதில் தான் இருக்க ஆரம்பிக்குது. அவங்க தான் வந்து இப்போ வரைக்கும் மைண்டில் நின்றுட்டே இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க அப்படின்றத வந்து மேம் சொல்லியிருக்காங்க. சூப்பர் மேம், நிறைய விஷயங்கள் எங்க கூட பகிர்ந்துருக்கீங்க, ரொம்பவே நன்றி மேம். நேர்களே, இன்னைக்கு நம்ம கூட வந்து யோகா தெரபிஸ்டா இருக்கக்கூடிய ரேவதி மேம் தான் பேசியிருந்தாங்க. ஸோ யோகாவை பத்தினா உங்களுக்கு டவுட் ஏதாவது இருக்கு, பெண்களுக்கு யோகா எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத பத்தி இல்லை பேசிக்கான விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம சோனா எஃப்எம் நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் என்கிட்ட நீங்க சொன்னீங்க அப்படின்னா நான் ரேவதி மேம் கிட்ட கேட்டுட்டு நிகழ்ச்சியில எல்லாருக்காகவும் நான் வந்து சொல்லுவேன். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இந்த நிகழ்ச்சி பத்தின கருத்துக்கள் இருந்தாலும் மறக்காம சொல்லுங்க. அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி

வச்சிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுடைய மனசுல நிறைவேறாத ஆசை, நிறைவேறாத விஷயம் அப்படின்றது ஏதாவது இருக்கா பெண்கள் உங்களுடைய மனசுக்குள்ள அப்படின்னு நான் கேள்வி கேட்டிருந்தேன். இது நிறைய பேருக்கு நிறைவேறாம இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. நான் வந்து ரீசெண்ட் டைம்ல ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அங்க வந்து ஒரு பாட்டு கிட்ட போயிட்டு இந்த வெள்ளரிக்காலாம் வித்துட்டு இருந்தாங்க. அந்த வெள்ளரி பிஞ்சை நான் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன், நீங்க என்ன ஒரு பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசும்போது, இந்த மாதிரி நான் வந்து இந்த ஊர்ல இருக்கேன்ப்பா, நான் ரொம்ப தூரம் வந்து டிராவல் பண்ணி தான் வந்து நான் வந்து இந்த வியாபாரத்தை பண்ணிட்டு போற மாதிரி சூழ்நிலை அப்படின்னு எனக்கு வந்துருச்சு, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நானும் இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு ஆசை தான் எனக்கு இருக்கு, ஆனா என்னால பண்ண முடியலையே, பெரிய கடை வைக்கணும்னு ஆசை, ஆனா என்னோட சூழ்நிலை காரணமா வந்து என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்றதையும் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை காரணங்களால வந்து எத்தனை பெண்கள் அவங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைவேறாத ஆசைகளை சுமந்துட்டு இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் வந்து ஒரு கேள்வியா வச்சிருந்தேன். ஸோ இந்த கேள்விக்கு இன்னொரு டைம் நீங்களும் உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைவேறாத ஆசையை பத்தி சொல்லணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம சொல்லுங்க. ஸோ இப்போ நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கறத ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இதுவாக்கறையன் கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன இதுவாக்கர், இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நான் முன்னாடி கிளியர் பண்ணிட்டேனா, அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியிலன்னு இல்லை, எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் போன்ல இந்த விஷயம் எல்லாம் இருக்கான்னு

வாக்கரனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் ஒன்று வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: சாரா, கருப்பூர்ல ஜூன் 1ஆம் தேதியில இருந்து புதுசா வி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
1: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்ரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
0: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனை கூட இருக்காம். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளமிடுவோம் வி பிளஸ் கிளினிக்.

0: மச்சான் மச்சான்
1: என்ன மச்சான் என்னாச்சு ஏன் இவ்வளவு பரபரப்பா ஓடி வர?
0: அது ஒண்ணும் இல்லடா, அந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு தெரியுமா?
1: என்ன ஊர்ல என்ன ட்ரெண்டிங்?
0: அது கூட பரவாயில்லாம், இந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு அது தெரியுமா?
1: டேய் என்னடா அந்த ஊர்ல இந்த ஊர்ல ட்ரெண்டிங்கான விஷயம்னு குழப்பிட்டு இருக்க, என்னதான் சொல்ல வர?
0: அதான் நம்ம சோனா எஃப்எம்ல எல்லாம் ட்ரெண்டிங்கான அப்படினு சொல்றாங்களே.
1: டேய் ஏன்டா இப்படி படுத்துற? எந்த சோனடா சொல்றாங்க?
2: அந்த ஊரு இந்த ஊரு எந்த ஊரா இருந்தாலும் என்ன ட்ரெண்டிங்கான அப்டேட்டா இருந்தாலும் அத சொல்றதுக்கு தான் இது வாலிப வயசு நிகழ்ச்சி இருக்கே. திங்கள் முதல் சனி வரை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்களை அனுப்பணும். நீங்க கருத்துக்கள் அனுப்புறப்ப பேரு ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவா அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்ப நீங்க சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க அனுப்பலாம். அனுப்புறப்ப இன்கேஸ் நீங்க மெசேஜா அனுப்புறீங்க இல்ல வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்க அப்படின்னா பேரு ஊர் பேரு பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்ல எனக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சதான் வார இறுதியில வர டாப் 10 மியூசிக்ல எந்த பாட்டு எங்க இடம்பெறும் அப்படிங்கறத தெளிவா சொல்ல முடியும். இதனை தொடர்ந்து சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சூப்பரான சமையான ஸ்மார்ட் கேஜெட் தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த ஸ்மார்ட் கேஜெட் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க போன் பேசுறதுக்கு யூஸ் ஆகும். இப்பயே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ நான் சொல்ல போகிறது வந்து மோட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான மொபைல், பவர்ஃபுல்லான மொபைல். இந்த மொபைலோட பெயர் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா மோட்டோ G37 பவர் அப்படிங்கிறது அதோட பேர். நிறையா சூப்பரான விஷயங்கள்லாம் இருக்குது இந்த ஃபோனில். என்னென்ன சிறப்பு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது கேட்டலாமா? ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே தாறுமாறாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டிசைன்லாம் அருமையாக கொடுத்துருக்காங்க. பின்னாடி உங்களுக்கு வந்து 2 கேமரா அது கூடிய ஒரு ஃப்ளாஷ் லைட் வருது. முன்னாடி உங்களுக்கு பெரிய ஹெச்டி டிஸ்பிளேவோட சூப்பரான செல்ஃபி கேமரா வருது. மொபைல் பார்க்கறதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் லுக் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா செக்மெண்ட்லேயே பெஸ்ட்டு பேட்டரின்னு சொல்கிறாங்க. 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது கூடிய ப்ராசஸர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மீடியாடெக் டைமண்ட் சிட்டி 6400 சிப்செட் கொடுத்துருக்காங்க.

இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னா, நீங்க கேம்லாம் விளையாடுறீங்க இல்ல வேற ஏதாவது வீடியோ எடிட் பண்றீங்க அப்படிங்கிறப்ப இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை தாண்டி இந்த மொபைல்ல நான் சொன்ன பேட்டரி அப்படிங்கறத தாண்டி பின்னாடி உங்களுக்கு கேமரா கொடுத்துருக்காங்களா, அதுவுமே வந்து வேற லெவல்ல கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சலுக்கு குவாட் பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. போட்டோட கிளாரிட்டிலாம் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி கொடுத்துருக்க டிஸ்பிளேவோட சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 6.7 இன்ச்சுக்கு ஒரு பெரிய டிஸ்பிளே, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வர மாதிரியான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த மொபைலுக்கு ஒரு டைம் ஃபுல்லா சார்ஜ் போட்டீங்கன்னா 3-4 வரைக்கும் சாலிடா தாங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுல 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. இந்த மொபைல்ல உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ் ஹை ரெசல்யூஷன் ஆடியோலாம் உங்களால ஃபீல் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மொபைல் உங்களுக்கு நிறைய கலர் வேரியண்ட்ல வருது. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க யாராவது ஒரு நல்ல மொபைல் பார்த்துட்டு இருக்கீங்க, அதுவும் ஒரு 16,000 ஒரு டீசென்டான ஸ்பெக்ஸோட நல்ல மொபைல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மொபைலை ட்ரை பண்ணலாம். இந்த மொபைலோட பெயர் மோட்ரோலா G37 Power அப்படிங்கிறது தான் அதோட பேர். 15,999 ரூபாயா இருக்கு இப்போ தற்போதைய விலையா. இப்போ நான் சொல்றது 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 4GB ரேம்ல இருக்கக்கூடிய வேரியண்ட் தான் அது. இப்போ நான் சொன்ன ஸ்பெக்ஸை வச்சு உங்களுக்கு இந்த மொபைல் பிடிச்சிருந்தா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. திவாகரனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: सुन मिट्टा सो के पे
1: रुकिवासी
0: मामे नरे रे रे बोरा

0: பக்கத்துமே தக்கச்சுங்க.
1: நன்றி, நமஸ்காரம், நமஸ்தே.
2: அப்பா, ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
3: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியாரு, நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
2: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
3: என்னது, கேன்சரா?
4: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
2: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
5: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சொன்ன FM 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: மக்காத நெகிழி மண் வளத்தை அளிக்கும், மக்கும் துணிப்பை மண் வளத்தை காக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.
2: சமுதாய வானொலி
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மக்களே, திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே நிறைய சுவாரஸ்யமான டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ தான் ஒரு செமையான விஷயம் கேட்டீங்க. இதே தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயம்லாம், டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு இந்த நிகழ்ச்சி ஃபுல்லாகவே. தொடர்ந்து இணைந்திருங்க சோனா எஃப்எம் 107.8 டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகர் என் கூட. இப்போ கேட்ட விஷயங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி பார்க்குறீங்க, இல்லை நான் மார்க்கெட்டில் புதுசில் சொல்கிறதை நீங்கள் ஒரு ஸ்மார்ட் டிவைஸோ கேஜெட்டோ வாங்கி பார்க்குறீங்க அப்படிங்கிறப்ப அது எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிற கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். இப்போ நான் ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா அந்த விஷயத்தோட கருத்துக்களும் நீங்கள் சொல்லலாம். நீங்கள் சொன்னதை ட்ரை பண்ணி பார்த்தது வாக்கர் ஒர்க் அவுட் ஆகுது, நீங்கள் பண்ண ட்ரை பண்ணது வாக்கர் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி இதாக இருந்தால் நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள். இதனை தொடர்ந்து இப்போ ஒரு சமையான பாட்டு ஒன்று கேட்டிருப்பீங்க, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டோட பாட்டு. அந்த பாட்டுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அந்த பாடல் பிடிச்சிருந்தாலும் அந்த பாடலோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர், ஊர் பேர், பாடல் பேர் இது மூணும் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. இதனை தொடர்ந்து இப்போ ஒரு சூப்பரான விஷயம் உங்களுக்காக வச்சுருக்கேன்னு சொன்னல, அது என்ன அப்படிங்கிறத சொல்லிடவா. நாம் ஒரு மொபைல் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ செக் பண்ணுவோம், அதோட பேட்டரி கெப்பாசிட்டி என்ன, அதோட கேமரா கிளாரிட்டி என்ன, அதுக்கப்புறம் அந்த டிஸ்பிளே சைஸ் எப்படி இருக்குது, உள்ள இன்டர்னல் ஸ்டோரேஜ் எப்படி இருக்குது, எத்தனை நாள் பேட்டரி தாங்கும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் நாம் வந்து ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி தேடுவோம், சர்ச் பண்ணுவோம். நமக்கு ஒரு ஒரு சில ஃபோன் மாடல்ஸ்லாம் பிடிச்சிருக்கும், நான் வாங்கின இந்த ஃபோன் தான்ப்பா வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்காக வெயிட் பண்ணி அந்த ஃபோனை வாங்குவீங்க. ஒரு சில பேரால் அந்த ஃபோனை வாங்க முடியாது, ஏன்னா அதுக்கான பட்ஜெட் இருக்காது. அப்படி பட்ஜெட் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் சேர்த்து வச்சு கண்டிப்பாக அந்த ஃபோன் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் குறிக்கோளோடு இருப்பீங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மொபைல் ஆசைப்பட்ட மொபைல் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக செகண்ட் ஹேண்டாக ஒரு மொபைல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. அந்த செகண்ட் ஹேண்டாக நம்ம ஒரு மொபைல் வாங்குறோம்ல, அந்த மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயம் அந்த மொபைலில் நிறையவே இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஒரு செகண்ட் ஹேண்ட் மொபைல் நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப அதில் நம்ம என்னென்ன பார்ப்போம், டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம், கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் உள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம்ல. அதெல்லாம் வந்து பார்த்தா எனக்கு தெரிய மாட்டேங்குது இது பார்க்க, இதெல்லாம் கடையில் கொடுத்து தான் செக் பண்ணணுமா, அதை நம்மளாலேயே செக் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும். அந்த செக் பண்ணுறது எப்படி ப்ராப்பராக செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேளுங்க. உங்களுக்கு நான் ஒரு சீக்ரெட் கோடு சொல்லுவேன். நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா இந்த சீக்ரெட் கோடை போட்டிங்க அப்படின்னா உங்களால் உங்கள் ஃபோனோட டிஸ்பிளே, கேமரா, இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களால் ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். அந்த செகண்ட் ஹேண்ட் வாங்குறீங்களா அந்த ஃபோனோடது, நீங்கள் இந்த நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க. *#0*#, இன்னொரு டைம் சொல்கிறேன், *#0*#. இந்த நம்பர் மட்டும் நீங்கள் போட்டு அந்த டயல் பேடில் போட்டு கால் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆண்ட்ராய்ட்லேருந்து ஒரு புதிய டிஸ்பிளே ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா ரெட்டு, க்ரீனு, ப்ளூ, ரிசீவர், வைப்ரேஷன், மெகா கேம், சென்சார், டச்சு, ஸ்பீக்கருன்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இதை நீங்கள் ஒவ்வொன்றா டச் பண்ணி எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாகவே செக் பண்ணிக்கலாம் மக்களே. உதாரணத்துக்கு நான் இதில் ஃப்ரண்ட் கேம்னு கொடுத்தனா அதில் ஃப்ரண்ட் கேம் ஓப்பன் ஆகும், அதுக்கப்புறம் டச்சுன்னு கொடுத்தனா அதில் பெருசாக ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸை நீங்கள் எல்லாத்தையுமே அப்படியே கோடு போட்டு ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டச் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். இந்த மாதிரி நீங்களே செக் பண்ணி உங்களால் வாங்கிக்க முடியும். கண்டிப்பாக இது செகண்ட் ஹேண்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாங்குறாங்க அப்படின்னா கூட இந்த ட்ரிக் அப்படியே சொல்லிக் கொடுங்க, அவங்களும் ஜாக்கிரதையாக செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குவாங்க. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் திவாகரையன் கூட. உங்களுக்காக சூப்பரான பாட்டு ஒன்று வந்துட்டே இருக்குது, பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்கலாம் டெக்குரு நிகழ்ச்சியில்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

அப்படிங்கிற நம்பர் இருக்கு. இதனை தொடர்ந்து இப்ப நீங்க டெக் குரு நிகழ்ச்சியில சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க. கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. கருத்துக்கள் நீங்க அனுப்புறப்ப மறக்காம பேரு, ஊர் பேரு, பாடல் பேரு, இது மூணு போட்டு அனுப்புங்க மக்களே. இதனை தொடர்ந்து இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்தது வாக்கர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பர் சமையான ஒரு மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் சொல்ல போறேன். நம்மள நிறைய பேர் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றப்ப நம்ம வந்து ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா இந்த 64 GB 128 GB அப்படிங்கிற இன்டர்னல் ஸ்டோரேஜ் எல்லாம் வாங்கிடுவோம். அப்படி வாங்குறப்ப என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட மொபைல்ல இருக்க அந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அதை அடிக்கடிக்கு நம்ம டெலீட் பண்ற மாதிரி இருக்கும். டெலீட் பண்ணி ரீயூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி உங்க மொபைல்ல இருக்கிற ஃபைல்ஸை நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ற ஒரு சூப்பரான ஒரு ஆப் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஆப்போட பெயர் தான் ஃபைல்ஸ் பை கூகுள். கூகுள் நிறுவனத்திட்டிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஃபைல் மேனேஜர் பற்றி தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு டிஃபால்ட்டாக அந்த மொபைலில் இந்த ஆப் தான் வந்திருக்கும். ஒரு சில மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மொபைலோட டிஃபால்ட்டான ஃபைல் மேனேஜர் தான் இருக்கும். ஆனால் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன யூஸ் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவே வந்து உங்களுக்கு கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துரும். என்னென்னலாம் வந்து இமேஜஸாக இருக்குது, எவ்வளோ இமேஜஸ் எவ்வளோ ஜிபிக்கு இமேஜஸ் இருக்குது, எவ்வளோ சைஸ்க்கு இருக்குது அப்படிங்கிறதையும், எவ்வளோ சைஸ்க்கு வீடியோஸ் இருக்குது, ஆடியோஸ் இருக்குது, டாக்குமெண்ட்டு, நீங்கள் டவுன்லோட் பண்ணது எவ்வளோ இருக்குது, ஆப்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இதுவே வந்து உங்களுக்கு தனித்தனியாக கேட்டகரைஸ் பண்ணி காட்டிடும். அதனால் என்னப்பா யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பொருளாக நீங்கள் போய் தேடிட்டு இருக்காமல் டக்குன்னு போய் உங்களால் பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ப்ரௌஸ் பண்ணுற அந்த ஃபைல்ஸும் ப்ரௌஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே கொடுத்துருப்பாங்க. இதிலேயே கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறதுனால டக்குன்னு நம்மளால் பார்த்துக்க முடியும். அப்படி வந்து நம்மளால் செக் பண்ணி பார்க்க முடியல அப்படின்னா கூட நீங்கள் வந்து இதை சர்ச் பண்ணியே ஃபைலை செக் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை இந்த ஃபைல்ஸோட ஆப்லேருந்தே ஸ்கேன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காக நீங்கள் வந்து தனியாக இந்த ஸ்கேனர் அந்த ஸ்கேனர்னு டவுன்லோட் பண்ணாமல் இந்த இதுலேயே ஃபைல்ஸ்லேயே உள்ள ஒரு டாக்குமெண்ட் ஸ்கேனர்னு இருக்குது, அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கூகுள் ட்ரைவ் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதில் உங்களால் ஃபைல்ஸை பேக்கப் எடுத்து வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸியாக கூகுள் ட்ரைவில் நம்மளால் பேக்கப் எடுத்து வச்சுக்க முடியும். இதிலேயே பேக்கப் டு கூகுள் ட்ரைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதையெல்லாம் தாண்டி இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய இன்னொரு டாப் நாச் சூப்பரான விஷயம் என்னென்னா, ஜங்க் ஃபைல்ஸை க்ளீன் பண்ணுறது. இப்போ இங்கே மொபைலில் நிறையா ஃபைல்ஸ் வந்து ஜங்க் ஃபைல்ஸ் இருக்கும், டூப்ளிகேட் ஃபைல்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஆப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்போட பெயர் ஃபைல்ஸ் பை கூகுள் அப்படிங்கிறது அதோட பேர். ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. மொத்தமாகவே 9 MB தான். நீங்கள் வேணால் ஒரு டைம் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நானும் கிளம்பிட்டே நேரம் வந்தாச்சு. டெக் குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இப்போ ஒரு சிலரோட வாழ்க்கையில காமெடி நடக்கும், ஆனா இன்னும் ஒரு சிலரோட வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா காமெடியில தான் வாழ்க்கையே போயிட்டு இருக்கும். இந்த மாதிரிதான் ஒரு சிலரோட அந்த லைஃப் ரொட்டீன் அப்படின்றது இருக்கும். ஸோ இன்னைக்கு எதுக்கு நான் இதை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா கெஸ் பண்ணிருப்பீங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட இதை வச்சுதான் கேள்வி கேட்க போறேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்க வாழ்க்கையில நடந்த மறக்க முடியாத ஒரு காமெடியான சம்பவம்னா எதை சொல்வீங்க அப்படின்றது இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியா இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க, டக்குன்னு போன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 9787701078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்க வாழ்க்கையில் நடந்த அந்த மறக்க முடியாம இருக்கிற அந்த காமெடியான சம்பவங்களை என்கிட்ட சொல்லுங்க. நானுமே கேட்டு பயங்கரமா சிரிச்சுக்கிறேன். ஸோ நீங்க மறக்காம கால் பண்ணுங்க, ஜாலியா பேசலாம். சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்க நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்க சூப்பரா இருக்கேன். ஸோ வழக்கம் போல இன்னைக்கும் சமூக வலைதளங்கள்ல ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் செம்ம பேசு பொருளாகவும் செம்ம ட்ரெண்டிங்காகவும் இருக்குங்க. ஸோ இன்னைக்கு அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் செம்ம பேசு பொருளா இருக்கு அப்படின்னு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இருந்து உங்களோட குரு நான் வந்து பேசிட்டு இருக்கேன். எப்படியோ போ, நேற்று நான் சொன்ன விஷயம் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. என்னென்னு தானே யோசிக்கிறீங்க? நேற்று நான் ஷோவோட ஸ்டார்டிங்கில் உங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, இப்போது தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சேலத்துலேயுமே ஒரு சில இடங்களில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேலமில் அந்த மேட்டூர் சைடில் இல்லைன்னா அந்த நங்கவெளி சைட்லாம் வந்துட்டு ஒரு சில இடங்களில் மழையெல்லாம் வந்து பெஞ்சிருக்கான். ஸோ இந்த ஒரு விஷயம் நம்மளால் வந்து கேள்விப்பட முடியுது. ஸோ உங்கள் ஏரியாவில் கிளைமேட் எப்படி இருக்குது, மழைலாம் வந்துதா அப்படின்றத என்கிட்டயே வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறமா நமக்கே வந்து தெரியும் இப்போ அந்த சிலிண்டரோட ரேட்லாம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு, அதோட தட்டுப்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும். இந்த நிலையில சேலம்ல இருக்கிற நிறைய ஹோட்டலுக்கு அந்த சிலிண்டரோட அந்த கவுண்ட் பத்தாம அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹோட்டலை மூடுற நிலமையில் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய ஹோட்டல்ஸ்லாம் என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா, அந்த விறகடுப்பு கலாச்சாரத்துக்கு அவங்க மாறிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்ன ஏது அப்படின்னு நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாம ஒரு காமெடியான சம்பவம் ஏதாவது நடந்திருந்தது அப்படின்னா அது என்ன அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்க, நம்ம அப்படியே வந்து பேசலாம். இப்போ அடுத்தடுத்து ரெண்டு சூப்பரான பாட்டு வந்துருச்சு, கேட்டு வந்துருங்க.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர ஹர சூரிய ஹர.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதினதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரியதேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி.

0: அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க. இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, முக்கராசு, மின்னலு, இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடித்த ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: சோனா எஃப்எம் 107.8.
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
0: ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க.
5: என் வாழ்க்கையில நான் நினைச்சது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதாரா?
0: நீ ஒன்னு ஒண்ணு ஒண்ணும் கவலைப்படாத, நமக்கானது நம்மள தேடி வரும் ஜெசி.
5: என்னத்தை வருது, டெய்லியும் ஒரு ப்ராப்ளம் தான் வருது.
0: சரி விடு, எல்லாம் போக போக சரியாயிடும்.
5: நானும் போயிட்டே தான் இருக்கேன், இன்னும் சரியான பாடம் காணோம்.
0: சரி, லிட்ரலி லைஃப் எப்படிதான் போகுது?
5: நான் நினைச்ச மாதிரி மட்டும் இல்லவே இல்ல தாரா. மார்னிங் ஒரு மாதிரி மோட்டிவேஷனா ஆரம்பிச்சு, மதியானம் லைட்டா கன்ஃபியூஸ் ஸ்டேஜுக்கு போய் எண்ட் ஆஃப் த டே மொரட்டு டிப்ரெஷன்ல முடிஞ்சிருது. ஆக மொத்தம் டெத் பெட்ல இருக்கண்டி.
0: எது சேட் பெட்ல இருக்கியா?
6: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்க வாழ்க்கையில நடந்த மறக்கவே முடியாம இருக்கிற காமெடியான சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட தாதகா பாட்டியிலேருந்து ருக்மணி பாட்டி கால் பண்ணி அவங்க லைஃப்ல நடந்த ரொம்ப ரொம்ப காமெடியான இன்சிடென்ட்டை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. பாட்டி சொல்லும் போதே வந்து சொல்லிட்டாங்க, இந்த ஒரு சம்பவம் எனக்கு இப்போ நினைச்சாலும் உங்க குபீர்னு சிரிப்புலாம் வருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி. ஸோ நடந்தது என்ன அப்படின்றது நம்ம அப்படியே வந்து கேட்கலாம். என்ன அப்படின்னா, ருக்மணி பாட்டி அவங்க வேலைக்கு போயிட்டு இருந்த அந்த டைமில் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து இருந்திருக்காங்க. அவங்களும் ருக்மணி பாட்டியும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஹாயாக பேசிட்டு ரோட்டில் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு தான் பஸ்லாம் வந்து ஏறணும் போல. ஸோ ஒரு நாள் அந்த மாதிரி தான் நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஒரு மாதிரி கூட்டம் அதிகமாக இருந்த ஒரு நாள் போல. ருக்மணி பாட்டி அவங்க பாட்டுக்கு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட நடந்துக்கிட்டு பேசிக்கிட்டே நடந்துட்டு வந்துட்டுருக்காங்க. பேசிட்டுனா ஏதாவது ரியாக்ஷன் வரும்ல, ஏதாவது நம்ம கூட திரும்ப திரும்ப பேசுவாங்கல்ல, ஆனால் அப்படி வந்து பேசவே இல்லையா. பாட்டி வந்து யோசிக்கிறாங்க, என்ன நாம மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கோம், அவங்க எதுவுமே பேசாமல் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா தான் தெரியுது அவங்க கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே வேறு யார்கிட்டயும் வந்து பேசிகிட்டு இருந்துருக்கிறாங்க. பாட்டி பாட்டுக்கு தனியாக பேசிட்டு ரோட்டில் நடந்துட்டு வந்துட்டு இருந்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா பாட்டி வந்துட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆகி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு, என்னம்மா நீ சொல்லாமல் கொள்ளாமல் அங்கே நின்றுட்டேன், நான் பாட்டுக்கு தனியாக ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கேன், யாராவது பார்த்துருந்தாங்க அப்படின்னா என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க போல். ஸோ இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணால் அவங்களோட ஃப்ரெண்டு ஹோட்டலுக்கெல்லாம் கூப்பிட்டு போய் சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க.

ஸோ இந்த ஒரு சம்பவம் தான் என் வாழ்க்கையில் நடந்த காமெடியான சம்பவம். இது இப்போ நினச்சா கூட எனக்கு பயங்கரமாக சிரிப்புலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ருக்மணி பாட்டி சொன்ன மாதிரியே நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது இப்போது எல்லாரோட வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்காதுங்க. ஒரு சிலரோட வாழ்க்கையில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம். ஸோ சோஷியல் மீடியாவில் இந்த ஒரு விஷயம் செம்ம பேசு பொருளாக செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன், அதை கேட்டுட்டு உங்களுக்கான கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, நேபாளில் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு மாணவி, அந்த மாணவியோட அம்மா வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இறந்துருக்காங்க. ஸோ ஒரு அம்மாவோட இறப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு சோகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். இந்த நிலையில் அவங்களுக்கு எக்ஸாம் வந்து கொஞ்ச நாளில் வந்து வந்திருக்கு. அவங்க அந்த அம்மா இறந்த சோகத்துலேயும் எக்ஸாமுக்கு வந்து வந்திருக்காங்க. எப்படி தெரியுமா வந்திருக்காங்க, அந்த மாணவியோட ஒரு கை, அதாவது அந்த மாணவிக்கு ஒரு கை குழந்தை ரேஞ்சில் ஒரு தம்பி வந்து இருந்திருக்காங்க. அதாவது பயங்கரமாக கேர் பண்ணி பார்த்துக்கணும்ல, அந்த ரேஞ்சில் ஒரு தம்பி வந்து இருந்திருக்காங்க. அந்த தம்பியை அப்படியே வந்து தூக்கிட்டு வந்து தான் எக்ஸாமே வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இவங்களோட அந்த செயல் அப்படின்றது எல்லாத்தையுமே கண் கலங்க வச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்களில் இப்போது செம்ம பேசு பொருளாக போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயத்தை எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: ஆரோக்கியத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1 முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 முதல் 1 வரை, மாலை 5 முதல் 9 வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
4: அப்புறம் ரமேஷ், கல்யாணத்துக்கு கூப்பிடல, குழந்தை பிறந்ததுக்கும் கூப்பிடல, என்னடா?
5: யாருக்குடா கல்யாணம், யாருக்கு குழந்தை பிறந்துச்சு?
4: நடிக்காதடா, கையில கை குழந்தையோட நின்றுட்டு இருந்ததை நான் பார்த்தேன். கல்யாணத்துக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லலை பாத்தியா?
5: டே டே, அது பக்கத்து வீட்டு குழந்தைடா, இவங்க அம்மா கடைக்கு போயிருந்தாங்க, அதனால அந்த குழந்தைக்கு நான் சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தேன்.
4: டேய், அதுக்கு ஏன்டா சாப்பாட்டுல ஷாம்புவை போட்டு ஊட்டிட்டு இருக்க?
5: மச்சான், குழந்தைக்கு புரோட்டீன் சத்து கம்மியா இருக்குன்னு சொன்னாங்கடா, அதான் இந்த ஷாம்புல புரோட்டீன் அதிகமா இருக்கா, அதான் மச்சான் ஷாம்பு கலந்து ஊட்டிட்டு இருக்கேன்.
6: உங்களுக்கு அறிவோ அறிவுன்னு
7: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sona Valiyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautifully design panna Sona Valiyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 94425 92160.

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா, இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சொன்ன FM 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: நீர்வளம் நிலவளம் காக்க நெகிழியை தவிர்ப்போம். மகிழ்வாய் வாழ இயற்கையாலான பொருட்களையே பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாமல் நடந்த ஒரு காமெடியான சம்பவம்னா எது அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாக இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த மிக மிக காமெடியான சம்பவம் என்ன அப்படின்றத. அதெல்லாம் கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு சம்பவம் வந்து செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கீங்க, அதெல்லாம் கேள்விப்படும் போது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆனாலும் இப்போது இந்த எல்பிஜி சிலிண்டரோட ரேட்டும் வந்து பயங்கரமாக ஏறி இருக்கு. ஆனால் நீங்கள் அந்த சாப்பாடோட ரேட்டை மட்டும் ஏற்றாமல் வச்சுருக்கீங்கள, அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ என்ன ஏது அப்படின்றத நம்ம ஃபுல்லாக கேட்டுடலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது கர்நாடகாவில் ஒரு ஃபேமிலிங்க, அவங்க தொடர்ந்து 25 வருஷமாக ஒரு சூப்பரான செயலை பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்க கடையில் அந்த பிரேக்ஃபாஸ்ட் இருக்குள்ள இட்லி தோசை அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ்லாம் 25 வருஷமாக வெறும் 10 ரூபாய்க்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்கள பார்த்து கேட்டுருக்காங்க, நீங்கள் ஏங்க இப்போ ரேட்லாம் பயங்கரமாக ஏறுதில்ல, நீங்களும் உங்களோட சாப்பாடோட விலையை வந்து ஏற்றலாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க அவங்கள பார்த்து. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ படிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்லா சாப்பிட்டு போய் நல்லா படிக்கட்டுமே, ஏதோ எங்களால் ஆன உதவியை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி 25 வருஷமாக இந்த ஒரு சேவையை ரொம்பவே சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க கர்நாடகாவில் சேர்ந்த ஒரு குடும்பம். ஸோ இதெல்லாம் கேள்விப்படும் போது அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்ததுங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறைக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். நம்ம கூட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டர்லாம் இருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் அவரோட ஜேர்னிலேருந்து ஷேர் பண்ணிக்க போகிறாரு அப்படின்றதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டுங்க, அதாவது ஜாரு முரளியோட எம்மா எம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாட்டு, அதுக்கப்புறமா அச்சு அஃபீஷியலோட தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பாட்டு பேக் டு பேக்கில் வந்துட்டு இருக்கு. கேட்டு வந்துடுங்க.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030366333300.

0: உங்க பையன் வீட்ல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்ட்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயகா மிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங்கும் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயகா மிஷன்ஸ் லா ஸ்கூல், OMR ரோட், சென்னை. கால் 7358201234.
3: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன், ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
4: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
5: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும், எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
4: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
5: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
4: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
3: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
4: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
6: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
7: சோனா எஃப்எம் 107.8
8: இது வாலிப வயசு.
9: என்ன இது வாலிப வயசு?
10: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். நாம இவ்வளோ நேரம் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல என்னென்ன விஷயங்கள்லாம் செம பேசுபொருளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டோம். ஸோ இதை தாண்டி இப்போ நம்ம கூட சோசியல் மீடியா கிரியேட்டர் வந்து இருக்கிறாரு. யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, துறையூர் பசங்க இந்த பேஜ்க்கான கிரியேட்டர் நம்ம கோகுல் பிரதர் தான் வந்து இணைஞ்சிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? கோகுல் ப்ரோ, இப்போ நிறைய சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் உள்ள இந்த பிளாட்ஃபார்ம் இருக்காங்க. முன்னாடிலாம் இந்த ஒரு விஷயம்லாம் நடக்கிறது இல்லை, ஆனால் இப்போது மேக்ஸிமம் இந்த விஷயம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சில பெரிய பெரிய சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க பேஜை அவங்க ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. அதாவது அவங்க வந்துட்டு இன்னொரு பிராண்டுக்கிட்ட கொடுத்து அந்த பிராண்ட் வந்துட்டு இந்த பேஜில் என்ன மாதிரியான கண்டென்ட் வந்து போடணும், எஸ்ஐயோ அப்படிலாம் வந்து பார்த்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது எஸ்ஐயோ அதெல்லாம் பார்த்து பண்ணுறதுக்கு இன்னொரு பிராண்ட்லாம் வந்துருக்காங்களா? ஸோ இப்போது அந்த விஷயம் போயிட்டுருக்கு. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள்
11: அக்கார்டிங் டு த ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் வச்சு தான் பிரதர் ரெண்டையுமே நம்ம டிசைட் பண்ண முடியும். ஒரு சிலர் வந்து ஸ்டில் நவ் ஒரு பெரிய கிரியேட்டர் ஆகியுமே இந்த பேஜில் இந்த வீடியோ தான் வரணும், இதுதான் வரணும், இந்தந்த ஷார்ட்ஸ் தான் வரணும், இந்தந்த கிளிப்பிங் ஆட் பண்ணணும், இந்த சாங் வைங்க பேக்ரவுண்டில் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிற பெரிய பெரிய இன்ஸ்டாகிராமர்ஸும் இருக்காங்க. ஒரு மைக்ரோ இன்ஃப்ளூயன்சராக இருந்துட்டு எடுத்த உடனே ஒரு பிராண்டுக்கிட்ட போயிட்டு நம்ம பேஜை கொடுத்துட்டு நம்ம பண்ணுறது அப்படின்றது, அதுக்கப்புறம் அவங்க தான் டெவலப் ஆகும் தவிர நமக்கு பெருசா இந்த ஃபீல்டில் வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண முடியாது. ஸோ என்னைக்குமே நம்ம பீப்புளோட கனெக்ட் ஆகி நம்ம பேஜில் போடுறதுக்கான கண்டென்ட்டை சூஸ் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட் வரைக்கும் பேஜ் வந்து நம்ம கையில் இருந்தால் மட்டுமே ஒரு கம்ஃபர்ட் இருக்கும் நமக்கு. ஓகே, எண்ட் ஆஃப் த டிசிஷன் என்னோடது தான் அப்படின்ற அந்த ஒரு இது நம்ம கையில் இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து அது ஒரு வேற ஒருத்தவங்க கைக்கு போயிடுச்சு அப்படின்னா, இப்போ இன்னைக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா டெக் பாஸில் ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு, இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க மீனாட்சி நாக்ஷியர் போட்டுட்டு இருக்காங்க.
10: நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஒரு லாஸ்ட் எண்டில் நம்ம சதீசன்னா கால் பண்ணி என் வாழ்க்கையே காமெடியாக தாங்க போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து செம்ம ஃபன்னாக வந்து சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் மலையில் நினைஞ்சிக்கிட்டே வந்து பேசினாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்னா நீங்கள் வந்துட்டு லாஸ்ட்டு நேராக வந்து கால் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ நம்ம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம கோகுல் பிரதர் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்காரு. என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? இன்னும் நீங்கள் லாஸ்ட்டாக அந்த பேஜ் வந்துட்டு ஒருத்தருக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோடு வந்து சொன்னீங்க. ஸோ இந்த மாதிரி பேஜ் வந்துட்டு கை மாறிட்டு இருந்தா அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஏற்படலாம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொன்னிருந்தீங்க, அதனால் வந்து கேட்குறேன்.
1: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு டெக் பாஸுக்கு இருந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இவங்களுக்கு இருக்கான்றது எனக்கு தெரியலை. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கண்டென்ட் டோட்டலி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எப்படின்னா ஒரு ஆப்பிள் ஈவெண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே போய் கெட் ரெடி வித் மீ விளாக் போடுறாங்க, அதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட்டை கவர் பண்ணி போடுறாங்க. ஸோ இந்த சைட்லேருந்து போகும்போது நீங்கள் சொல்கிற மாதிரியா அந்த ஒரு பிராண்டுகிட்ட கொடுத்தாலுமே அவங்க வந்து ஒரு டீமாக இருந்து இவங்களை இயக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அது வந்து ஒரு லாபகர நோக்கத்துக்கு போகுமே தவிர நாளைக்கு வந்து நம்மளுக்கு நாளைக்கு பீப்புளோட கனெக்ட் ஆகி அந்த மாதிரி கண்டென்ட் போடுற ஒரு இது வந்து குறைஞ்சிரும் தான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு வேலை இருக்காதுல்ல அதில். ஏன்னா அந்த டீம் மெம்பர்ஸ் தான் நாளைக்கு டிசைட் பண்ணுவாங்க இப்படி போடு அப்படி பண்ணு. ஏன்னா யாராக இருந்தாலுமே அந்த ஒரு டீம் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அவங்களா தான் செல்ஃபாக தான் அந்த பேஜ் ஆரம்பிச்சிருப்பாங்க. நாளைக்கு அவங்களோட ஒரு பரிணாம வளர்ச்சியின் காரணமாக அவங்க பேஜ் வந்து நாளைக்கு ஒரு பெரிய

இருக்காது. இப்போ அவங்களோட தாட்ஸ் தான் வந்து உங்கள் பேஜில் வந்து இருக்கும். மக்களோட ஒரு இன்ட்ராக்ஷன், மக்களோட ஒரு கனெக்டிவிட்டி இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். கண்டிப்பாக அதையுமே நம்ம அக்செப்ட் பண்ணி தாங்க ஆகணும். இப்போ நீங்கள் ஒரு பேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பேஜ் எந்த நோக்கத்தினால உருவாக்கப்பட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த பேஜில் என்ன மாதிரியான கண்டென்ட்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை டிசைட் பண்ணுறதே வந்து நீங்கள் தான். ஸோ இண்ட் ஆஃப் தி டே டிசிஷன் மேக்கிங் அப்படின்றதுல நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக வந்துடுங்க. உங்கள் பேஜில் என்னென்ன வீடியோஸ்லாம் போகணும் அப்படின்ற ஒரு டிசிஷனை நீங்கள் மேக் பண்ணுங்கள், அதுதான் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நாம் நிறைய ட்ரெண்டுக்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும். அதை தாண்டி சோஷியல் மீடியா கிரியேட்டரான நம்ம கோகுல் பிரதர் இருக்கிறார்ல, அவருமே அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாரு. இவர் துறையூர் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்க்ராச்சிலேருந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இவரோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் நம்ம அடுத்தடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் நடந்த மிக மிக காமெடியான சம்பவம் இது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன்ல. ஸோ இதை கேட்டுட்டு ரெண்டு பேர் வந்து கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி பாட்டியும் அதுக்கப்புறமா மாசிநாயக்கம்பட்டியிலேருந்து சதீசன்னாவும் கால் பண்ணி அவங்க லைஃப்பில் நடந்த காமெடியான சம்பவங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதுவுமே கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இங்கேருந்து இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறையா ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களையும் வந்து மீட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் சேலத்தில் இப்போது ஒரு சில இடங்களில் மழை வந்துட்டு இருக்கு, மழை வர மாதிரி இருக்கு. ஸோ நீங்கள் வெளியெல்லாம் போறீங்க அப்படின்னா பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம மீட் பண்ணலாமா? பாய் பாய்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம் இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
1: சோனா எஃப்எம் வானொலியின் கதை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்காக கி வா ஜெகநாதனின் யமன் வாயில் மண் என்ற சிறுகதையோடு நான் வந்திருக்கிறேன். புறப்படு என்ற வீரனின் கட்டளையை காதில் கேட்டதும் கைவிலங்கு ஊட்டப்பட்டிருந்த அந்த இளங்கவிஞன் எங்கே என கேட்டான். கொலைக்களத்திற்கு என்று வீரன் பதிலளிக்க, அதை கேட்ட மாத்திரத்திலேயே அந்த இளங்கவிஞன் மயக்கமடைந்து கீழே விழுந்து விட்டான். அந்த வீரனும் சுற்றி இருந்தவர்களும் அவன் முகத்திலே தண்ணீரை தெளித்து இளம் புலவனின் உயிர் இருக்கிறதா என்று பரிசோதித்தார்கள். ஆம், உயிர் இருக்கிறது. எல்லோரும் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். எதற்காக? அவனை கொலைக்களத்தில் பலியிடுவதற்காக. கைவிலங்கு ஊட்டப்பட்ட இளங்கவிஞன் கண் விழித்து பார்த்தபோது சற்று தொலைவில் பெருங்கூட்டம் ஒன்று ஆரவாரத்துடன் வந்து கொண்டிருப்பதை பார்த்தான். அவன் பார்த்த திசையிலேயே வீரர்களும் திரும்பி பார்த்தார்கள். ஏதோ ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டத்துடன் யாரோ ஒருவரை பின்தொடர்ந்து வருகிற காட்சியை இவர்கள் எல்லோரும் பார்த்தார்கள். கூட்டத்தினுடைய கோஷம், கோவூர் கிழார், கோவூர் கிழார் என்று அவர் பெயர் சொல்லி ஏதோ வாழ்க என்று கோஷமிடுவதை இவர்கள் கேட்க முடிந்தது. கோவூர் கிழார் வருகிறாரா? கோவூர் கிழார் பெரும் புலவர் என்றோ? மன்னனை காண வருகிறார் போலும் என்று வீரர்கள் நினைத்து கொண்டார்கள். மக்கள் கோவூர் கிழார் என்றவுடன் சூழ்ந்து கொண்டு அவரை வாழ்த்துகிறார்கள். அவரை பின்தொடர்ந்து வருகின்றார்கள். ஏனென்றால் மன்னருக்கு மிகவும் பரிச்சயமானவரும் பிடித்தமானவரும் தான் அந்த கோவூர் கிழார் என்ற பெருங்கவிஞர். கைவிலங்கு பூட்டப்பட்டு கொலைக்களத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த இளங்கவிஞன் கோவூர் கிழார் என்ற சொல்லை கேட்டவுடன் கொஞ்சம் மனதிலே தெம்பு வந்தவனாக அவனும் உரக்க கத்தினான், கோவூர் கிழாரே, என்னை காப்பாற்றுங்கள். கோவூர் கிழாரே, என்னை காப்பாற்றுங்கள் என்று கத்த ஆரம்பித்தான். அந்த கதறல் கோவூர் கிழாருடைய காதுகளிலே அவ்வளவு சத்தத்துக்கு மத்தியிலும் கேட்கத்தான் செய்தது. குரல் வந்த திசையை திரும்பி பார்த்தார். கைவிலங்கு பூட்டப்பட்ட நிலையிலே ஒரு இளைஞன் கத்தி கொண்டிருப்பதை கண்ணாலும் பார்த்து விட்டார். அவன் அருகே வந்து சுற்றி இருந்த வீரர்களை கேட்டார், யார் இவன், எதற்காக கைவிலங்கு போட்டிருக்கிறீர்கள் என்று. அவர்கள் சொன்னார்கள், இவன் அயல்நாட்டு ஒற்றன், இவனை தீர விசாரித்தாயிற்று, இனி மரண தண்டனை வழங்க வேண்டியதுதான் பாக்கி. அவனை கொலைக்களத்திற்கு அழைத்து செல்ல தயாராகும் போதுதான் நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள் என்று வீரர்கள் சொன்னார்கள்.

0: கேட்டியா? கருப்பூர்ல June 1st இருந்து புதுசா வி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
1: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்ரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
0: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் 1 முறை இலவச ஆலோசனை கூட இருக்காம். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளமிடுவோம் வி பிளஸ் கிளினிக்.

என் பேர் ராஜமாணிக்கம், ஊர் வல்லூர் சுரமங்கலம், சேலம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன்.

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சோய் கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம் செய்யும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த்த பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
2: சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: சரி, எனக்கு ஒரு நிமிடம் அவகாசம் கொடுங்கள், அவனிடம் நான் பேசி பார்க்கிறேன், யார் என்ற உண்மையை அறிந்து கொள்ளுகிறேன் என்று சொன்னார். கோவூர் கிழார் அவன் அருகிலே போய் யாரப்பாணி என்று கேட்டார். எனது பெயர் இளந்தத்தன், நான் ஒரு கவிஞன், பல மன்னர்களிடத்திலே பாடி பரிசு பெற்று இருக்கிறேன். இந்த நாட்டிலும் மன்னனை கண்டு பாடி பரிசு பெறலாம் என்று வந்த என்னை கைதியாக்கி என்னை கொலைக்களத்துக்கு அனுப்ப தயாராகிவிட்டார்கள். நான் எந்த பாவமும் அறியாதவன், பாடல் பாடுவதற்காக மட்டும்தான் உள்ளே வந்தேன். நான் அயல் நாட்டுக்காரன் என்பதால் நான் ஏதோ தேச துரோகி என்பதைப் போல என்னை இங்கே அழைத்து வந்து விட்டார்கள் என்று அவன் மரண பயத்துடன் பேசிக் கொண்டிருந்தான். அது கேட்ட புலவர் கோவூர் கிழார் வீரர்களிடம் சொன்னார், இவனுடைய தண்டனையை சிறிது நேரம் நிறுத்தி வையுங்கள், நான் மன்னனிடத்திலே இது பற்றி பேசுகிறேன், ஒருவேளை அவர் மனமிறங்கி இவனை விடுதலை செய்யக்கூடும், அவசரப்படாதீர்கள், ஏனென்றால் நான் அவரிடத்திலே பேசி முடிப்பதற்குள் நீங்கள் இவன் மரணத்தை நிறைவேற்றி விட்டீர்கள் என்று சொன்னார். அவர் மனமிறங்கி இவனை விடுதலை செய்யும் நோக்கம் வீணாக போய்விடும் அல்லவா என்று விளக்க, வீரர்களும் சரி சரி, நீங்கள் மன்னருக்கு நெருக்கமானவர் சொல்லுகிறீர்கள், சற்று நேரம்தானே, அதனால் ஒன்றும் ஆகிவிடப் போவதில்லை, நாங்கள் காத்திருக்கிறோம், நீங்கள் மன்னரிடம் பேசிவிட்டு எங்களிடம் சொல்லுங்கள், ஆனால் தாமதம் செய்யாதீர்கள், ஏனென்றால் எங்களுக்கு ஏற்கனவே கட்டளையிடப்பட்டு விட்டது இவனுடைய மரணத்தை நிறைவேற்ற, நாங்கள் மிக அதிக நேரத்தை தாமதிக்க முடியாது என்பதை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கூறினார்கள். சரியப்பா, நான் விரைந்து இதற்கான நடவடிக்கைகளை எடுக்கிறேன் என்று அங்கிருந்து அந்த இளங்கவிஞன் இளந்தத்தனிடம் கவலைப்படாதே, நீ காப்பாற்றப்படுவாய் என்ற ஒற்றை உறுதிமொழியை கொடுத்துவிட்டு வேகமாக அரண்மனையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். மக்களும் அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள். தான் வந்திருப்பதை வாயிற்காவலனிடம் சொன்ன கோவூர் கிழார் சற்று நேரத்திலேயே உள்ளே வரவழைக்கப்பட்டார். புலவர்கள் என்றால் அவ்வளவு மரியாதை வரவேற்பு மன்னரிடத்திலே எப்பொழுதும் உண்டு. மன்னன் நெடுங்கிள்ளி, கிள்ளி என்றாலே சோழ மன்னர்களுடைய அடைமொழிதானே, அவன் ஒரு சோழ மன்னன். வாரும் வாரும் என்று புலவரை வரவேற்று ஒரு நல்ல ஆசனத்தை கொடுத்து அமரச் செய்து, சொல்லுங்கள், வந்த செய்தி நல்ல செய்திதானே என்று கேட்டான். ஆமாம் ஆமாம், அதற்கென்ன, உங்களை காணும் பொருட்டு தான் நான் வந்தேன், செய்தி ஒன்றும் பெரிதாக இல்லை என்று சொல்லிவிட்டு, புலவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார் கோவூர் கிழார்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதிமயேந்திரன் அவர்கள் பாடியது. கேட்போமா அந்த இனிய பாடலை?

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி இருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பிளாஸ்டிக்கை தவிர்த்து துணிப்பையை கைகளில் ஏந்துவோம். எதிர்காலத்தை வளமானதாய் மாற்றுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: புலவர்களை பற்றி நான் பெருமையாகத்தான் நினைக்கிறேன். அவர்களால் எதுவும் முடியும். ஒரு மன்னனை வழிநடத்துவது புலவர்கள் தானே. ஒரு நாட்டினுடைய வளங்களையும் வறட்சியையும் தன் பாடலிலே வைத்து மன்னனுக்கு சூசகமாக தெரிவித்து அவனை நல்வழிப்படுத்துபவர்கள் புலவர்கள் தானே. புலவர்களை நாம் குறைத்து மதிப்பிட முடியுமா? அவர்கள் இல்லை என்றால் இலக்கியங்கள் செத்து போகாதா? புலவர்களை பொறுத்தவரை நான் ஒரு உயர்ந்த இடத்திலே வைத்திருக்கிறேன் என்று மன்னன் பதிலளித்தான். புலவர்கள் தவறு செய்வார்களா? உங்கள் அபிப்பிராயம் என்ன என்று கோவூர்கிழார் கேட்கிறார். புலவர்கள் தவறு செய்வது என்பது வரலாற்றிலே

இல்லையே. ஒரே ஒரு முறை மோசிகரனார் என்ற புலவர் முரசு கட்டிலின் மீது படுத்து ஒரு சிறிய தவறை செய்ததாக கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அது கூட மன்னனால் மன்னிக்கப்பட்டு அவருக்கு மரியாதை தானே செய்தார்கள், தண்டிக்கப்படவில்லையே. புலவர்கள் பெரும்பாலும் தவறு செய்யும் மனநிலையிலிருந்து அவர்கள் தள்ளி நிற்பவர்கள் தானே. அவர்களுக்கு யாரையும் துன்பப்படுத்தும் எண்ணம் எப்பொழுதும் தோன்றுவதில்லை தானே என்று மன்னர் கூறினார். புலவர்கள் உளவு பார்த்ததாக எப்போதாவது நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா என்று கேட்கிறார். ஐயையோ, உளவு பார்த்ததாக நான் எப்பொழுதும் கேள்விப்பட்டது கிடையாது. ஆனால் அவர்கள் இரு மன்னர்களிடையே நடக்கவிருந்த போரை நிறுத்தியதையெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இரு மன்னர்களுக்கிடையே இருந்த பகைமை உணர்ச்சியை மாற்றி நண்பர்களாக மாற்றியதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அண்ணனும் தம்பியும் பதவிக்கு சண்டை போடும் போது நீ அண்ணன் நீ தம்பி என்பதை உணர்த்தி அவர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மீண்டும் அண்ணன் தம்பிகளாக இணைந்து அந்த ஆட்சி பொறுப்பை ஏற்றதை, அதற்கு காரணமாக புலவர்கள் இருந்ததை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று புலவருக்கு பதில் சொன்னார். ஏன் என்னிடம் இவ்வளவு கேட்கிறீர்கள்? புலவர்களை பற்றி உங்களுக்கு தெரியாதா? புலவர்களை பற்றி நீங்கள் தானே நிறைய சொல்ல வேண்டும் எனக்கு என்று கேட்க, ஆமாம் ஆமாம், சொல்ல நிறைய இருக்கிறது. இருந்தாலும் உங்களுக்கு புலவர்களை பற்றிய அபிப்பிராயம் என்ன என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் அவ்வாறு கேட்டேன். புலவர்களை பற்றி நிறைய சொல்லுகிறேன், கேளுங்கள். புலவர்கள் பெரும்பாலும் பொருளுக்கு ஆசைப்படாதவர்கள். பிறகு ஏன் மன்னனிடம் பாடி பரிசு பெறுகிறார்கள் என்று கூட நீங்கள் கேட்பீர்கள். பரிசு பெறுவது அவர்களுடைய வறுமையை போக்கிக் கொள்ள. ஆனால் கிடைத்த பரிசை எல்லாம் தாங்களே வைத்துக் கொள்ளுகிறார்களா? கிடையாது கிடையாது. அவர்கள் சுற்றத்தாருக்கு கொடுப்பார்கள், வாய்ப்பின்றி கிடக்கின்ற புலவர்களுக்கு கொடுப்பார்கள், மேலும் புலவர்களுக்கு வழிகாட்டுவார்கள். இந்த மன்னனிடம் சென்று இவ்வாறு பாடு, உனக்கு பரிசு கிடைக்கும் என்று. யாரோடும் போட்டி போட மாட்டார்கள் புலவர்கள். தாங்கள் சம்பாதித்த பொருளை தானே வைத்துக் கொள்வதும் கிடையாது. வறுமை வந்த காலத்தை யாரும் மன்னர்கள் ஆதரிக்காமல் போனால் வறுமையை தழுவுவார்களே ஒழிய ஒருபோதும் தவறு செய்து பணம் ஈட்ட மாட்டார்கள். அதுதான் புலவர்களுடைய ஒரு குணம், ஒரு பண்பாடு என்று மேலும் புலவர்களை பற்றி அவர்களுடைய தகுதிகளை பற்றி எல்லாம் கோவூர் கிழார் வரிசையாக அடுக்கிக் கொண்டே போனார்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க நேற்று இன்று நாளை. ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
4: கதை நேரம்.
5: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
6: மன்னனுக்கு சற்றே பொறி தட்டியது. கோவூர் கிழார் பலமுறை அரண்மனைக்கு வந்திருக்கிறார். இது போன்ற வினா கேட்டல், விடை தருதல் போன்ற விவாதங்களிலே அவர் ஈடுபட்டு பார்த்ததில்லை. அதனால் சிறிய சந்தேகத்துடன், என்ன எதற்காக வந்திருக்கிறார், என்ன நோக்கமாக இருக்கும், எப்படி அவரிடம் கேட்பது, எதற்கு வந்தீர்கள் அப்படி கேட்டால் நல்லா இருக்காது, நீங்கள் வந்த நோக்கம் என்ன அப்படின்னு கேட்க முடியாது. இல்லை நிறைய பேசுறீங்க, ஏதோ உள்ளர்த்தம் இருக்கு, எனக்கு புரியல, தெளிவாக வெளிப்படையாக சொல்லிருங்களேன் அப்படின்னும் கேட்க முடியாது. ஏன்னா அவர் புலவர், அவருடைய கோபத்துக்கு ஆளாக கூடாதுங்கிறது ஒன்று இருக்கு. புலவர்கள் கோபிச்சுக்கிட்டா எதுவும் சொல்லாமல் எழுந்து சென்று விடுவார்கள். அதனால பக்குவமாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் அவனுக்குரிய பதிலை தருகிறார். நீங்கள் ஒருவனை மரண தண்டனை கொடுத்து அதை நிறைவேற்றச் சொல்லி கட்டளையிட்டு அமர்ந்திருக்கிறீர்களே, அவன் ஒற்றன் அல்ல, உளவாளி அல்ல, ஒரு புலவன், இளம் புலவன், அவன் எனக்கு தெரிந்தவனும் கூட என்று கூறினார். எனக்கு தெரிந்தவன் என்று அவர் சொன்னது பொய்தான், ஆனால் அவனை பார்த்த மாத்திரத்தில் அவர் தெரிந்து கொண்டார் என்பது உண்மைதான். இவ்வாறு சொல்ல கேட்டதும் மன்னனுக்கு ஏதோ பொறி தட்டி விட்டது. தவறு செய்து விட்டோம், தீர விசாரிக்காமல் விட்டு விட்டோம் என்று அவர் கொஞ்சம் மனப்பதட்டம் அடைந்தார். உடனே வீரர்களை அழைத்து, ஓடிப்போய் அந்த தண்டனையை நிறுத்துங்கள், அந்த புலவனை இங்கே அழைத்து வாருங்கள், அவன் அமர்வதற்கு உரிய ஆசனங்களை தயார் செய்யுங்கள் என்று தொடர் கட்டளைகளை சொல்லி கொண்டிருந்தார். கோவூர் கிழாருக்கு மகிழ்ச்சி, எப்படியோ ஒரு புலவனின் உயிர் காப்பாற்றப்பட்டு விட்டது. காப்பாற்றப்பட்டு விட்டதில் புலவனுடைய உயிர் மட்டுமல்ல, நீதியும் தான் காப்பாற்றப்பட்டு விட்டது. ஒருவேளை மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருந்தால் பிறகு அவன் ஒரு புலவன், அவன் தவறு செய்யாதவன் என்று மன்னனுக்கு தெரிய வந்திருந்தால் நீதி தவறிவிட்டோம் என்ற ஒரு மன நெருடல், ஒரு குற்றச்சாட்டு, ஒரு பழி என்பது மன்னனுக்கு நேர்ந்திருக்கும். அதை எப்பொழுதுமே துடைக்க முடியாது, அது வரலாற்றில் இடம்பெற்றுவிடும். ஒரு அப்பாவி புலவனை குற்றவாளி என தண்டித்தான் என்ற அவப்பெயர் எப்பொழுதும் நீங்காது. அதிலிருந்தும் தான் அவர் காப்பாற்றினார்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ் ஷக்கலக்க குட்டீஸ்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: மன்னன் சொன்னான், என்னை நீங்கள் பெரும் பழியிலிருந்து காப்பாற்றி விட்டீர்கள் புலவரே, உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன் என்று அவரிடம் ஒரு நன்றி உணர்வோடு பேசி கொண்டிருந்தான் மன்னன். இல்லை மன்னா, புலவர்களின் வேலை பாடுவதும் பரிசுகளை பெறுவதுமாகவே இருந்துவிட்டால் எப்படி அந்த புலவர்களுக்கான மாண்பு அதுதானா? இல்லை இல்லை, எப்பொழுதெல்லாம் நீதி வளைகிறதோ அப்பொழுதெல்லாம் அதை நிமிர்த்தி கொடுக்க வேண்டிய வேலையும் புலவர்களுடையதுதானே, அதைத்தான் நான் செய்தேன். அதை கூட உங்களுக்கு செய்யவில்லை என்றால் நீங்கள் எங்களை வாழ வைப்பதற்கான அர்த்தம்தான் என்ன என்று, தன்னுடைய பணி ஒன்றும் பெரிதல்ல, இயல்பானதுதான் என்பது போல அவர் பேசினார். இளங்கவிஞன் இளந்தத்தன் அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டான். அங்கே நல்ல ஆசனத்திலே அமர வைக்கப்பட்டான். நலங்கிள்ளி அவரிடத்திலே மன்னிப்பு கோரினார். புலவர் தக்க சமயத்திலே வந்து உன்னை காப்பாற்றினார் அப்பா, உன்னை மட்டுமல்ல என்னையும் காப்பாற்றினார். பெரும்பலிக்கு ஆளாகி இருப்பேன், தவறாக எடுத்துக்கொள்ளாதே, உன்னை நான் விடுதலை செய்கிறேன் என்று கூற, கோவூர் கிழாருக்கு இளந்தத்தன் மிகுந்த நன்றியோடு தன்னுடைய வார்த்தைகளால் கூறினான். கோவூர் கிழார் அதை ஒரு பெருசாக எடுத்துக்கல, தன்னுடைய கடமை சிறப்பாக நிறைவேறியதாக அவர் வருகிறேன் என்று புறப்பட்டார். வந்த புலவர் எந்த நோக்கத்தோடு வந்தாரோ, வந்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று ஆகிவிட்டது. வெறுங்கையோடு அனுப்புவது என்று பெரும் பரிசினை கொடுத்து புலவரை வழி அனுப்பினான். எனக்கு எதற்கு மன்னா பரிசு, நான் என்ன பாடலா பாடினேன் என்று கோவூர் கிழார் கேட்கிறார். இல்லை இல்லை, பெரும் வழியிலிருந்து என்னை காப்பாற்றினீர், அதற்காக இந்த பரிசு என்று அவரிடம் கொடுத்து அனுப்பி இளந்தத்தனுக்கும் நல்ல ஒரு பரிசை கொடுத்து இருவரையும் வழி அனுப்பி வைத்தான் சோழ மன்னன். சிறுகதை நிறைவு பெறுகிறது. யமன் வாயில் மண் என்ற இந்த சிறுகதையின் மூலம் கி வா ஜெகநாதன் அவர்கள் நமக்கு சொல்ல வரும் செய்தி என்னவென்றால், கற்றோரை எப்படியெல்லாம் மதித்திருக்கிறார்கள் மன்னர்கள், கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதை இந்த கதையின் மூலம் நமக்கு தெரிய வைக்கிறார் என்றே நான் கருதுகிறேன். உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

107.8 ஷக்கலக்க குட்டி.

0: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்க போறீங்க. ஸ்ரீயரணி என் கூட இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு. அவரு கூட தான் இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லா நம்ம பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு குட்டி கதையோட நம்ம நிகழ்ச்சியை தொடங்குவோம் இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு ஒரு குட்டி கதை தான் சொல்ல போறேன். இந்த கதையோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, யானையும் நண்பன் குரங்கு குட்டியும். இதுதான் இந்த கதையோட பேரு. ஒரு பெரிய காட்டுல யானை குட்டி ஒன்னு இருந்துச்சு. அப்புறமேட்டு அதோட ஃப்ரெண்டு சுறுசுறுப்பான ஒரு குரங்கு குட்டியும் இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா அந்த காட்டுல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஆத்தங்கரைக்கு குரங்கு குட்டி வந்து விளையாடுறதுக்காக போச்சு. அப்போ விளையாடிட்டு இருக்கும் போது தவறுதலா அந்த ஆத்துல விழுந்துருச்சு. அப்போ ரொம்ப ரொம்ப பயந்து யானைய காப்பாத்துறதுக்கு கூப்பிட்டுச்சு. ஆனா யானைக்கோ தண்ணியை பார்த்தா பயங்கர பயம். தண்ணின்றது யானைக்கு சுத்தமா ஆகாது. இருந்தாலும் நண்பன் வந்து தண்ணியில விழுந்துட்டானே என்ன பண்றது அப்படின்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருந்த யானை என்ன பண்ணுச்சுன்னா, உடனே அங்கிருந்து ஓடி வந்து தன்னோட பெரிய தும்பிக்கை இருக்கு இல்லையா, அதை வச்சு குரங்கு குட்டிய காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணுச்சு. ஆனா யானைக்கு பயம்தான். எப்படி நம்மளும் தண்ணியில விழுந்துட்டோம்னா என்ன பண்றது, நம்ம குரங்கு குட்டிய காப்பாத்திடுவோம், ஆனா நம்மளை காப்பாத்துறதுக்கு ரொம்ப பெரிய ஆள் வேணுமே அப்படின்னு சொல்லி பயந்துட்டே எப்படியாச்சும் காப்பாத்திடணும் அப்படின்ற ஒரு நினைப்புல கொஞ்சம் கொஞ்சமா ஆத்துல இறங்கி தும்பிக்கையை வச்சு குரங்கு குட்டிய காப்பாத்திருச்சு. உடனே குரங்கு குட்டி வெளியில வந்ததும் யானைக்கு ரொம்ப நன்றி சொன்னுச்சு. ஏன்னா யானைக்கோ தண்ணினா பயம், அதை வந்து பொருட்படுத்தாம தன்னை வந்து காப்பாற்ற வந்துச்சு இல்லையா, அதனால குரங்கு குட்டி வந்து யானைக்கு ரொம்ப நன்றி சொன்னுச்சு. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, உண்மையான நண்பர்கள் எப்பயுமே உதவுறதுக்கு தயங்க மாட்டாங்க. இப்போ யானை குட்டிக்கு என்னதான் தண்ணி பிடிக்காது, தண்ணி பயம் அப்படின்னாலும் உதவுறதுக்கு தயங்காம குரங்கு குட்டியை வந்து காப்பாத்தனுச்சு இல்லையா, அந்த மாதிரி தான். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு இல்லையா, அவரு கூட பேசலாம். ஹலோ வணக்கம், உங்க நேம்?
1: என்பி ஜெய்வின்.
0: ஜெய்வின், என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 6th ஸ்டாண்டர்ட்.
0: ஓகே, சரி ஜெய்வின், சூப்பரா படிப்பீங்களா?
1: சூப்பரா படிவேன்.
0: சூப்பரா படிப்பீங்களா? ஓகே, அப்ப உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன?
1: தமிழ்.
0: தமிழ், சரி ஓகே. தமிழ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ நீங்க தமிழ்ல என்ன சொல்ல போறீங்க? தமிழ்ல தான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிடாதீங்க, ஸ்டடீஸ் ரிலேட்டடா என்ன சொல்ல போறீங்க?
1: திருக்குறள்.
0: திருக்குறள், ஓகே சூப்பர், சொல்லுங்க.
1: கற்ற கசடரை கற்பவை கற்றபின் நிற்கதற்கு தக.
0: ரொம்ப சூப்பரா சொன்னீங்க ஜெய்வின். சரி ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஜெய்வின் கூட பேசலாம். இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. பாடலை தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் நிகழ்ச்சியில பேசலாம். பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7036663333.

0: சேலத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1 முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 முதல் 1 வரை, மாலை 5 முதல் 9 வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.
2: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டும் அல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள் கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட ஜெய்வின் தான் ரொம்ப சூப்பராக பேசிட்டு இருந்தாரு. ஸோ அடுத்ததான் நம்ம ஜெய்வின் கூட பேசிடலாம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஜவஹர் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட குழந்தைகளோட நலன் பற்றியும் அதை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், பொதுவாகவே இந்த தண்ணி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் யாருமே வந்து தேவையான அளவு தண்ணி வந்து எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ தேவையான அளவு தண்ணி அப்படிங்கிறத நம்ம ஒர்க்கை பொறுத்து எடுத்துக்க முடியுமா சார்?
5: ஸோ ரொம்ப ஒரு ஹெவியாக ஒர்க் பண்ணுறாங்க, இல்லைன்னா சன்னோட எக்ஸ்போஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதே மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர்ஸ், ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து வாட்டர் லாஸ்ன்றது அதிகமாகும். ஸோ அவங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட்ன்றது இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஸோ கம்மியாக எடுத்துக்கணுன்றது இல்லை, ஸோ மினிமமாக இது பண்ணணும். ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி, அந்த சுவிட்ச் என்வரன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீடும் வந்து கொஞ்சம் அதிகமாகும்.
4: கண்டிப்பாக கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஹெவியான ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்குலாம் வந்து வாட்டர் லாஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ குழந்தைங்க விஷயத்துக்கு நம்ம வருவோம். இப்போ குழந்தைங்க வந்து உடல் உழைப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது வேலையெல்லாம் அவங்க செய்வாங்களா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ விளையாடுறாங்க இல்லையா, ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துலேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் குழந்தைங்க விளையாடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி விளையாடும் போது அவங்க உடம்புல வாட்டர் லாஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏற்படும். ஸோ அப்போ வந்து அவங்க தேவையான அளவு தண்ணியை எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த விஷயத்தை தான் நான் இன்னைக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதே மாதிரி நான் சொல்லிட்டேன். ஸோ தேவையான அளவு தண்ணியை அவங்க வந்து எடுத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவங்கள சாப்பிட வைக்கிறதே நமக்கு பெரிய பாடாக இருக்கும். இதில் எங்கத்த போய் தண்ணியெல்லாம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதே தான் கண்டிப்பாக நம்ம வந்து இதை எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டெக்னிக் இருக்குது. இப்போ வந்து ஒரு 1.5 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் தண்ணியை ஃபில் பண்ணி வச்சுருங்க. காலையில் அவங்கக்கிட்ட காலையிலே சொல்லிடுங்க, இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங் ஒரு சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். ஸோ சர்ப்ரைஸாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டார்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸ்டிக்கர் ஸ்டார்ஸ், அந்த மாதிரி அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரி அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு வாட்டர் லாஸ் உடம்புல ஏற்படக்கூடிய இந்த ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். அடுத்ததான் நம்ம ஜெய்வின் கூட பேசிடலாம். ஸோ ஜெய்வின் மாதிரியே உங்கள் குழந்தைங்களும் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில் பேசணுமா? கண்டிப்பாக பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787707 இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில், அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். இப்போ பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்?

0: அப்புறம் ரமேஷ் கல்யாணத்துக்கு கூப்பிடல, குழந்தை பிறந்ததுக்கும் கூப்பிடல, என்னடா?
1: யாருக்குடா கல்யாணம், யாருக்கு குழந்தை பிறந்துச்சு?
0: நடிக்காதடா, கையில கை குழந்தையோட நின்றுட்டு இருந்ததை நான் பார்த்தேன். கல்யாணத்துக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லலை பாத்தியா?
1: டே டே, அது பக்கத்து வீட்டு குழந்தைடா, இவங்க அம்மா கடைக்கு போயிருந்தாங்க, அதனால அந்த குழந்தைக்கு நான் சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தேன்.
0: டேய், அதுக்கு ஏன்டா சாப்பாட்டுல ஷாம்புவை போட்டு ஊட்டிட்டு இருக்க?
1: மச்சான், குழந்தைக்கு புரோட்டீன் சத்து கம்மியா இருக்குன்னு சொன்னாங்கடா, அதான் இந்த ஷாம்புல புரோட்டீன் அதிகமா இருக்கா, அதான் மச்சான் ஷாம்பு கலந்து ஊட்டிட்டு இருக்கேன்.
2: உங்களுக்கு அறிவோ அறிவு.

0: அப்பா, ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியாரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து

0: இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
1: இப்பயாவது புரியுதாப்பா, இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
2: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நாமக்கலின் குரல் சமுதாய வானொலி.

0: பலமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணிப்பையை வரவேற்போம்.
1: பொது நலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம ஜெய்வின் கூட தான் பேச போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ். நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரிணி கூட. ஓகே ஜெய்வின், உங்களுக்கு ஸ்கூல்ல எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்லாம் சொன்னீங்க, இப்போ உங்களுக்கு எந்த ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும் அம்மா சமைக்கிறதுல?
4: தோசை.
3: தோசை? ஏன் தோசை ரொம்ப பிடிக்கும்?
4: எண்ணெய்லாம் போட்டு நல்லா இருக்கும்,
3: நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். எனக்குமே தோசை தான் ஜெய்வின் ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே, மம்மி சமைக்கிறதுல என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க, இப்போ உங்க வீட்டுல உங்களுக்கு யாரு ரொம்ப பிடிக்கும்?
4: டாடி.
3: டாடி? ஏன் டாடி ரொம்ப பிடிக்கும்?
4: அவங்க தான் வெளியே கூட்டிட்டு போவாங்க.
3: ஓ, டாடி கடைக்கு அப்புறம் வெளியில எல்லாம் கூட்டு போவாரு, அதனால உங்களுக்கு டாடி ரொம்ப பிடிக்கும். ஓகே ஜெய்வின். சரி ஓகே, இப்போ உங்களுக்கு ஸ்கூல்ல எந்த ஸ்டாஃப் ரொம்ப பிடிக்கும்?
4: மேரி மிஸ்.
3: மேரி மிஸ்? சரி ஓகே, மேரி மிஸ் என்ன சப்ஜெக்ட் எடுக்கறாங்க உங்களுக்கு?
4: தமிழ்.
3: தமிழா? அப்ப முன்ன தமிழ் சப்ஜெக்ட் பிடிக்கும்னு சொன்னது காரணமும் இதானா? சரி, எனக்கு ஒரு டவுட், உங்களுக்கு உண்மையிலேயே தமிழ் சப்ஜெக்ட் பிடிக்குமா இல்ல மேரி மிஸ் எடுக்கிறதுனால தமிழ் சப்ஜெக்ட் பிடிக்குமா?
4: ரெண்டுமே பிடிக்கும்.
3: ரெண்டுமே பிடிக்கும், மேரி மிஸ்ஸும் பிடிக்கும் தமிழ் சப்ஜெக்ட்டும் பிடிக்கும். ஆமா தானே?
4: ஆமா.
3: சரி ஓகே, உங்களுக்கு பெட் எல்லாம் பிடிக்குமா?
4: பிடிக்கும்.
3: என்ன பெட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
4: டாக்.
3: டாக்? ஓகே, அப்போ உங்க வீட்ல பெட் வளர்த்துறீங்களா?
4: முன்ன பூனை வளர்த்துட்டே இருந்தேன்.
3: ஓ, முன்ன வளர்த்திட்டு இருந்தீங்களா? ஓகே ஓகே. ஆனா டாக் பிடிக்கும்னு சொன்னீங்க, கேட் வளர்த்தணும்னு சொல்றீங்க.
4: ஆமா, இருந்தாலும் எங்க அம்மா வாங்கி தரல.
3: ஓ, அம்மா வேணாம்னு சொல்லிட்டாங்களா?
4: ஆமா.
3: சரி ஓகே, சரி ஓகே. நீங்க வேற இப்ப சூப்பரா பேசிட்டு இருக்கீங்களா, சோ அதனால இப்ப உங்க கூட ஒரு கேம் ஒண்ணு விளையாட போறேன். ஓகேவா? விளையாடலாமா? ஓகே, ஈஸியான கேம் தான். என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் மூணு கலர் சொல்லுவேன், அதுக்கப்புறமா ரெண்டு கலர் சொல்லுவேன். நான் எந்த கலரை விட்டுட்டனோ அந்த கலரை நீங்க கரெக்டா சொல்லணும். ஓகேவா? ரெட், எல்லோ, கிரீன். ரெட், எல்லோ,
4: கிரீன்.
3: வாவ், ஃபர்ஸ்டே சூப்பரா விளையாண்டிங்களே. சரி, உங்களுக்காக அடுத்த கலர்ஸ். எல்லோ, ஆரஞ்சு, பர்பிள். எல்லோ, ஆரஞ்சு,
4: பர்பிள்.
3: இதுவுமே ரொம்ப சூப்பரா விளையாண்டிங்க. இப்போ லாஸ்டா ஒண்ணு. ஓகேவா?
5: ரெட், கிரீன், பிளாக். கிரீன், பிளாக.
4: பிளாக்.
3: ஓ, அவுட் ஆயிட்டீங்களே ஜெய்வின், நான் ரெட் கலர் தான் விட்டுட்டேன். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் ரெண்டும் சூப்பரா விளையாண்டிங்க. ஓகே, இப்போ ஜெய்வின், நீங்க ட்ரிப் எல்லாம் போயிருக்கீங்களா?
4: போயிருக்கேன்.
3: எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க?
4: பரவசுலகம், திருச்சி மட்டும்தான் போயிருக்கேன்.
3: பரவச உலகம், அப்புறம் திருச்சி. ஓகே, வேற எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க?
4: அது ரெண்டு மட்டும்தான் போயிருக்கேன்.
3: இது ரெண்டு மட்டும்தானா? சரி ஓகே. சரி, இது ரெண்டு இதுல எந்த பிளேஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு?
4: திருச்சி.
3: திருச்சி? நான் கூட பரவச உலகம் சொல்லுவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சரி ஓகே, ஏன் திருச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு?
4: அங்க சயின்ஸ் பார்க் எல்லாம் இருந்துச்சு, அதுல எல்லாம் எல்லாமே போய் பார்த்தேன்.
3: ஓ, சயின்ஸ் பார்க் எல்லாம் போனீங்களா? ஓகே ஓகே, சூப்பர் ஜெய்வின். அதனாலதான் உங்களுக்கு திருச்சி ரொம்ப பிடிச்சிருந்துச்சா?
4: ஆமா.
3: சரி ஓகே, உங்களுக்கு பெரிய பையனானா என்ன ஆகணும்னு ஆசை? உங்க ட்ரீம் என்ன?
4: ஐடி கம்பெனில வேலை செய்யணும்.
3: வாவ், உங்க ட்ரீம்லாம் ரொம்ப பெருசா இருக்கே. சரி ஓகே, நீங்க பெரிய பையனானதும் கண்டிப்பா ஐடி கம்பெனில வேலைக்கு ஜாயின் பண்ணிரணும். ஓகே
4: ஓகே.
3: ஓகே, சூப்பரா பேசுனீங்க. தேங்க் யூ ஜெய்வின்.
4: தேங்க் யூ.
3: ஓகே ஜெய்வின், இன்னைக்கு ரொம்ப சூப்பரா நம்ம கூட பேசினாரு. சோ தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க ரெடியா இருக்கேன். அடுத்து குழந்தைங்களுக்கு என்னென்ன மாதிரியான உணவுகள் வந்து ஆரோக்கியம் தரும் அப்படிங்கறத நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டுட்டு வந்துருங்க. நிறைய விஷயங்கள் நிகழ்ச்சியில பேசலாம்.

0: ஏ கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: அந்த வகையில இன்னைக்கு நான் என்ன ரெசிபி சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ பொதுவாகவே ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து லீவ் டைம்ல குழந்தைங்களுக்கு லீவு அப்படின்னு ஒரு 1.5 மணி நேரம் சேர்த்து தூங்கிடுவோம். இல்லை நம்ம பாட்டுக்கு ஒரு 8 மணிக்கு எழுந்திரிச்சு நம்மளோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணி அப்புறமேட்டு சமைச்சு அப்புறமேட்டு சாப்பிடுவோம். ஆனால் இனிமே ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து டைம் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா இத்தனை நாளாக இப்படி பழகிட்டு ஒரு ஜூன் மாதத்துலேருந்து இந்த மாதிரி அப்படின்னா கொஞ்சம் வந்து சிரமமாக தான் இருக்கும். அப்படி ஒரு அர்ஜென்ட்டுக்கு ரெடி பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ என்னைக்காச்சும் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு 1/2 hour மம்மிஸ் வந்து சேர்த்து தூங்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு டிஷ்ஷை பட்டு பட்டுன்னு செஞ்சு லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துர்லாம். அப்படி என்ன டிஷ்ஷு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெஜிடபிள் உப்புமா தான் கேள்விப்பட்டிருப்போம். இது வெஜிடபிள் சேமியா. ஸோ சேமியா பேக்கெட் ஒன்று இருந்துச்சுனாலே போதும். சேமியா பேக்கெட் ஒன்று அண்டு பீன்ஸ் 5 நல்லா நறுக்கி எடுத்துக்கணும். பட்டாணி 2 டேபிள்ஸ்பூன், கேரட் 1, அதையுமே நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும். அது கூடவே தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு கடுகு, எண்ணெய், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, அப்புறமேட்டு வெங்காயம் 1, அதையும் நறுக்கி எடுத்துக்கணும். தக்காளி தேவைன்னா சேர்த்துக்கலாம். அதாவது தக்காளியோட டேஸ்ட் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இதில் நறுக்கி சேர்த்துக்கலாம். அண்ட் உப்பு தேவையான அளவு, தண்ணி தேவையான அளவு, லைட்டாக கொத்தமல்லி இலை, இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் லைட்டாக எண்ணெய் விட்டு சேமியாவை வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து தாளித்ததுக்கப்புறமா வெங்காயம், அதுக்கப்புறமா காய்கறிகள் இது எல்லாத்தையுமே கழுவிட்டு அது கூட சேர்த்து நல்லா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்க விட்டுருணும். அது வதங்கினதுக்கப்புறமா

தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து இன்னும் கொதிக்க விட்டுறணும். ஃபஸ்ட்டு வதங்கி வந்து வெந்துருச்சா, அடுத்து கொதிச்சு வந்து வேகணும். இப்போ காய்கறிகள்லாம் வெந்த வாட்டி நம்ம சேமியா வறுத்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதையுமே இது கூட சேர்த்து 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக விட்டுறணும். அது வந்து மூடி வச்சு வேக விடும் போதே ஓரளவுக்கு நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா எடுத்து ஒரு 2 திருப்பி லைட்டாக கொத்தமல்லி இலையை மேலே தூவி இறக்கணும்னா சூப்பரான இந்த வெஜிடபிள் சேமியா ரெடி ஆகிடும். ஸோ இதில் என்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட வேண்டிய காய்கறிகள் இதுலேயே இருக்குது. பீன்ஸு, கேரட், பட்டாணி இது மூணுமே சொல்லவே வேணாம், ஃபைபர் ரிச்சான காய்கறிகள். ஃபைபர், விட்டமின்ஸ்னு எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட் இதில் இருக்குது. ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு இந்த சேமியா மூலியமாக வயிற்றுக்குள்ளே போகிறதுனால அந்த ஹெல்த் பெனிஃபிட் எல்லாமே அவங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஸோ இந்த ஒரு டிஷ்ஷை மார்னிங் எனக்காச்சும் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நிகழ்ச்சியில் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி கூட பாட்டு கேட்டு வந்துருங்க.

0: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சோனா FM 107.8 அடுத்து வருவது
2: மலையோரம் வீசும் காற்று.

0: சோனா எஃப்எம் 101.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட ஜெய்வின் தான் ரொம்ப சூப்பரா நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாரு. ஸோ ஜெய்வினோட ஆம்பிஷன்லாம் கேட்டதும் எனக்கு வந்து அப்படியே ஆச்சரியமாயிடுச்சு. இந்த சின்ன வயசுல இவ்வளோ பெரிய ஆம்பிஷன் வந்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்கலாம் பயங்கரமான ஆம்பிஷன்ஸும் ட்ரீமும் வச்சிருக்காங்க. அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா அப்படின்னா தான் ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளோட ட்ரீம்ஸ் எல்லாம் நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம குழந்தைங்களுக்கு சைமன்டேனியஸாக ரெண்டையுமே ஒட்டுக்காக சொல்லி கொடுக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கூட தனலட்சுமி மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட பேசிடலாம். மேம், இப்போது குழந்தைங்க எக்ஸாமில் சில கொஷின்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க. எல்லா குழந்தைங்களும் எல்லா கொஷின்ஸும் அட்டன் பண்ணுவாங்களா மேம்? சில பேர் வந்து எனக்கு இந்த கொஷினுக்கு ஆன்சர் தெரியாது அப்படின்னு விட்டுருவாங்க. சில பேர் வந்து தெரியல அப்படின்னாலும் ஓனாக ஏதாச்சும் ஆன்சர் எழுதுவாங்க. ஸோ இதுக்கு என்ன மேம் பண்ணலாம்?
1: எல்லா மாணவர்களும் எல்லாமுமே எழுத முடியாது. மீத்திறன் மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரியாகவும், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு இதே மாதிரியும், பின்தங்கிய மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரியாகவும் தேர்வுக்கு வழிகாட்ட வேண்டியது ஒவ்வொரு ஆசிரியருடைய கடமை. அந்தந்த மாணவர்களுக்கு ஏற்றவாறு, மதிப்பெண்களுக்கு ஏற்றவாறு, அவன் கட்டாயம் அந்த பையன் நம்மக்கிட்ட ஒரு வருஷம் இருந்திருக்கான் அப்படிங்கக்குள்ளார அவன் எந்த மாதிரியான மதிப்பெண் அவனுக்கு வழங்கணும், அந்த மாதிரியான எளிய நடைமுறையில் அவனுக்கு சொல்லிக் கொடுத்து தேர்வுக்கு வழிகாட்ட வேண்டும்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நம்ம தான் இந்த மாதிரியான க்வெஷ்சன்ஸ்க்கு இப்படி ஆன்சர் எழுதணும். ஸோ வேற மாதிரி சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற குழந்தைங்களுக்கு அவங்களோட போக்குலேயே போய் நம்ம ஒரு விஷயத்த புரிய வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக மறக்க மாட்டாங்க. இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே குழந்தைங்க சேஃப்டியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி ஆரோக்கியமான உணவுகளை அவங்க எடுத்துக்கிறாங்களோ அதே அளவுக்கு சேஃப்டி அப்படிங்கிறதும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ஃபஸ்ட்டு நம்ம என்ஷோர் பண்ணிக்கணும், குழந்தைங்க சேஃப்டியாக இருக்காங்களா அப்படின்றத. அதுக்கு சில டிப்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதை வச்சு நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸோட ஃபோன் நம்பர் தெரிஞ்சிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். தெரியல அப்படின்னா அவங்களோட டைரியிலையோ இல்லை ஐடி கார்ட்லேயோ இல்லை அவங்க டெய்லி எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த ஸ்கூல் பேக்கில் குழந்தைங்களோட டீட்டெயில்ஸ் அண்டு பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி ஒரு சின்ன பேப்பரில் வச்சுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா குழந்தைங்களுக்கு வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ தெரியாமல் எங்கேயாச்சும் வெளியில் தவறுதலாக போயிட்டாங்க அப்படின்னா கரெக்டாக வீட்டுக்கு வரத்துக்கு அட்ரஸ் தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு விஷயங்களும் முக்கியமாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. பாடலை தொடர்ந்து நானுமே நிகழ்ச்சியில் டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் தருண் வந்து மலைவாழ் மக்களோட வாழ்க்கை வரலாறு மற்றும் அவங்களோட நடைமுறை எப்படி இருக்கு அப்படிங்கிறத உங்க கூட பகிர்ந்துக்க ரெடியா இருக்காரு. நிகழ்ச்சியை கேட்டுருங்க, நான் நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். பாய் பாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, மணியோ எட்டாச்சு, உங்க தருணும் வந்தாச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சி தாங்க. ஏன்னா நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செமையா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே எப்பவும் போல சூப்பரா இருக்குங்க. இந்தியாவோட பல மலைகள் வெறும் இயற்கை அமைப்புகள் மட்டும் இல்ல, அது வரலாறு, புராணம், ஆன்மீகம் மற்றும் நம்பிக்கைகளோட அடையாளங்களா இருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு புனித மலை பத்தி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கலாம். அது என்ன மலை அப்படின்னா தண்டர் மலை தாங்க. இந்த மலைய மந்தர் மலை அப்படின்னுமே சொல்லுவாங்க.

இந்த மலை இந்தியாவோட பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாங்கா மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க. சுமாரா 700 அடி உயரம் இருக்கக்கூடிய இந்த மலை பாகல்பூர் நகரத்திலிருந்து தெற்கில் அமைஞ்சிருக்கு. நேர்களே, இந்த மலை இந்து மற்றும் ஜைன மதங்களுக்கு ரொம்பவுமே புனிதமான இடமா கருதப்படுது. அதோட உச்சியில 2 முக்கிய கோயில்கள் இருக்கு. ஒன்னு இந்து கோயில், இன்னொன்னு ஜைன கோயில். இதனால பல மதங்களை சேர்ந்த பக்தர்கள் இந்த மலைய தரிசிச்சுட்டு வராங்க. தண்டர் மலையோட மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? இது இந்து புராணங்களோட தொடர்புடையது. புராண கதைகள் படி தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைஞ்சப்போ பயன்படுத்தப்பட்ட மத்துக்கோள் இதுதான் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இந்த நிகழ்வு பார்க்கடல் கடைதல், அப்படி இல்லைன்னா சமுத்திர மந்தனம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. அமிர்தத்தை கொண்டு வரதுக்காக தேவர்களும் அசுரர்களும் கடலை கடைஞ்சாங்களாம். அப்போ மந்தர்மலை மத்துக்கோளாகவும் வாசுகி பாம்பு கயிறாவும் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி புராணங்கள் சொல்லுது. இதனால இந்த மலை மந்தராச்சல் அப்படின்ற பேராலுமே அழைக்கப்படுதுங்க. நேர்களே, இந்த மலைக்கு பக்கத்துல பாப்கர்ணி அப்படின்ற புனித ஏரியும் இருக்குங்க. இந்த ஏரிக்கு நடுவுல விஷ்ணு பகவானுக்கும் லட்சுமி தேவிக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த ஏரியில நீராடினால் பாவங்கள் நீங்கும் அப்படின்னு பக்தர்கள் நம்புறாங்க. ஒவ்வொரு வருஷமும் மகர சங்கராந்தி திருவிழா இந்த இடத்துல மிகுந்த பக்தி உணர்வோட கொண்டாடப்படுது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த மலையை தரிசிச்சுட்டு வராங்க. மலை முழுசுமே பக்தி பாடல்கள், வழிபாடுகள் மற்றும் திருவிழா கொண்டாட்டங்களால உயிர்ப்போட இருக்குங்க. ஜைன மதத்திலையும் இந்த மலைக்கு தனி முக்கியத்துவம் இருக்கு. பல ஜைன தீர்த்தக்காரர்களோட தொடர்புடைய புனித இடமா இது நம்பப்படுது. நேர்களே, இயற்கையும் ஆன்மீகமும் இணையக்கூடிய இந்த இடங்கள் மனித மனசுக்கு அமைதியை கொடுக்குதுங்க. தண்டர் மலை அப்படிப்பட்ட ஒரு இடம்தான். அது ஒரு மலை மட்டும் இல்ல, புராணங்கள் உயிரோடு வாழக்கூடிய ஒரு நினைவு சின்னம். வரலாற்றையும் நம்பிக்கையையும் தெரிஞ்சுக்கலாம், பாரம்பரிய புனித இடங்களை பாதுகாக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
1: உள்ளத்தில் நெருப்பை ஊது, பயம் என்பதை தீயில் சுடு, வாழ்வே இது போராட்டம்.

0: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்நாக்கி மட்டிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.
1: ஏ சாரா, கருப்பூர்ல ஜூன் 1 தேதியிலிருந்து புதுசா பி பிளஸ்

0: வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதுனதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க. இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
0: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவுல உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்துல இருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். நம்ம எப்பயுமே வழக்கமா வந்துட்டு ஏற்காடுக்கு போனோம் அப்படின்னாலே ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போவோம். அந்த வகையில் வந்துட்டு கொலகூர் கிராமத்துக்கு போயிருந்தோங்க. அந்த கொலகூர் கிராமத்துக்கு போகிறதுக்குள்ள என் வண்டி பஞ்சர் ஆகிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயே தான் போனேன். ஏன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சாலைகள் எல்லாமே ரொம்ப ஆபத்தாக இருக்குங்க. கீழே அந்த சாலையெல்லாம் பேந்து ஜல்லியெல்லாம் வெளியே வந்து ஸோ இறக்கமாக இருக்குது. அந்த இடத்துல நம்ம பிரேக் பிடிச்சாலுமே வண்டி நிற்காத மாதிரி சர்ருன்னு இழுத்துக்கிட்டே போகுதுங்க. எனக்கே கொஞ்சம் பயம் வந்துருச்சு அந்த சைடு போகிறதுக்கு. அப்படி இருக்கிற இடத்துல மக்கள் எப்படி வந்துட்டு ட்ராவல் பண்ணி போயிட்டு வராங்க அப்படின்றது தெரியலைங்க. ஸோ கடைசியாக நான் குலகுரு கிராமத்துக்குமே அன்றைக்கி போனேன். அங்கே வந்துட்டு அண்ணாமலை அப்படின்ற ஒரு அண்ணாவை சந்தித்தேன். அவர்கிட்ட வந்துட்டு இங்கே மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய வசதிகள், அதாவது பள்ளிக்கூட வசதி, மருத்துவமனை வசதி, இந்த ஃபோன் டவரெல்லாம் கிடைக்குதா அப்படின்னு கேட்டப்போ அவர் நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு. வாங்க, அவர் என்ன சொன்னார் அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: பேர் என்ன? என் பேர் அண்ணாமலை. மின்சார வசதி இருக்குது, ஆனால் நைட்டு போட்டால் கரண்ட்டு போயிடும். நைட்டு ஒரு 8 மணி கரண்ட்டு போயிடும், காலையில் ஒரு 5 மணி தான் கரண்ட்டு வரும். அதுக்கு மேலே வராது. மருத்துவமனை நம்ம இங்கே இதுக்கு வந்தாலும் நாகலூர் வந்தாலும் அங்கெல்லாம் எதுவுமே
5: இல்லை.
4: 7-8 கிலோமீட்டர் எல்லாமே இங்கே தான். ஆம்புலன்ஸு எமர்ஜென்சி தான், அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது. டவர் கிடைக்குது. டவர் கிடைக்குதுன்னா காற்றடிச்சா போயிடும், மழை பெஞ்சா போயிடும், விட்டு விட்டு வரும்.
5: இங்கே வனவிலங்கு பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது?
4: காட்டு எறும்பு தான் அதிகமாக இருக்குது.
5: அதனால் ஏதாவது பாதிப்பு?
4: ஆமாம், நிறைய பாதிப்பு.
6: நிறைய இறந்து
4: போயிட்டாங்க. காட்டு எறும்புனால நிறைய இறந்து போயிட்டாங்க.
3: ரொம்ப அருமையா, தெளிவா, பொறுமையா நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துகிட்டாரு அண்ணாமலை அண்ணா. இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியில கேட்கலாம் நேயர்களே. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக அண்ணாமலை அண்ணாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நேர்களே, நான் சொன்னேன் இல்லையா அந்த சாலை கொஞ்சம் ஆபத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல எப்போனாலும் என்னனாலும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குங்க. எனக்குமே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ரிட்டன் வர வரைக்குமே. கடைசியில் நான் ரிட்டனுமே வந்துட்டேன். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி தினமும் பயணித்து வராங்க, பயணித்து போகிறாங்க அப்படின்றது அங்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அங்கே பஸ்ஸு போகிறதுக்குமே கொஞ்சம் பயமாக தாங்க இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த சைடு போகிறீங்க அப்படின்னா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஆல்ரெடி அங்கே இருக்கீங்க அப்படின்னா தினமும் ட்ராவல் பண்ணும்போது பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. தொடர்ந்து ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியில் கேட்கலாம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலேருந்து பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களே. அதுக்கு முன்னாடி பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: உங்க பையன் வீட்டுல எல்லாருக்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயக மிஷன்ஸ் லா ஸ்கூல், OMR ரோட், சென்னை. கால் 7358201234.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனாஎஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
4: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautifully design panna Sonavaliyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 9442592160.

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியாரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: மண் வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். நேர்களே, நம்ம ஏற்காட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்துலேயுமே அருமையான குட்டி குட்டி பாடல்களை, நிறைய பாடல்களை கேட்டிருப்போம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம மஞ்சக்குட்டை கிராமத்தை சேர்ந்த சங்கீதா அக்கா பாடக்கூடிய அந்த பாடலை கேட்கலாமா? வாங்க.

வரங்கூடைக்கே வந்துருவா, வரங்கூடைக்கே வந்தாளனா, வரங்கூடைக்கே வந்தாளனா, தண்ணி குடம் நாங்கள் எடுப்போம், வரங்கூடைக்கே வந்தாளம்மா, தண்ணி குடம் நாங்கள் எடுத்தோம், தண்ணி குடம் எடுத்தாளம்மா, தாராளமாக ஊற்றிடலாம், தண்ணி குடம் எடுத்தாளம்மா, தாராளமாக ஊற்றிடலாம். நாங்கள் பொண்ணு நல்ல பூ பூரிசிய, பொண்ணு நல்ல பூ பூரிசிய, பொறி பொறியா மழை கட்டிய, பொண்ணு நல்ல பொறி பூரிசிய, பொறி பொறியா மழை கட்டி, நாங்கள் மாறியாயி வருவா இன்னியா பொறுமையாக.

0: ஊத்திரலாம். நாங்கள் பொண்ணு நல்ல புபூரிசி, பொண்ணு நல்ல புபூரிசி, பொறி பொறியா மாலை கட்டி, பொண்ணு நல்ல பொறி பொறிச்சி, பொறி பொறியா மாலை கட்டி, நாங்கள் மாரியாயி வருவா இன்னியா பொறுமையாக கூப்பிடலாம், மாரியாயி வருவா இன்னியா புண்ணியான கூப்பிடலாம்.
1: எப்படிங்க இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம். நேர்களே, ரொம்ப அருமையா பாடினாங்க. இந்த பாடல பாடின சங்கீதாக்காவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தரவு உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்களை தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் தருண் தாங்க. நேர்களே, கருப்பு கழுத்து மன்னர் அப்படின்ற பறவையை பற்றி நம்ம ஏற்கனவே நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம். நம்ம ஏற்காட்டிலையுமே இந்த பறவை பதிவு செய்யப்பட்டிருக்குங்க. இப்போ கருப்பு கழுத்து மன்னர் பறவையோட வாழ்க்கை முறை மற்றும் அதோட சுவாரஸ்யமான இயற்கை நடத்தையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பறவை பொதுவாகவே கோடை காலத்தில் இனப்பெருக்கம் செய்யுது. இந்தியாவில் மார்ச்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் இதோட முக்கிய இனப்பெருக்க காலமாக இருக்குது. பெண் பறவை மரக்கிளைகளோட பிரிவில் மிகவும் நேர்த்தியாக கோப்பை வடிவ கூட்டை அமைக்குது. அந்த கூடு சிலந்தி வலைகள் மற்றும் மென்மையான தாவர நார்களால் கட்டப்படுது. அதுலேயுமே ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு நேர்களே. இந்த பறவை சில வகை பூஞ்சைகளையும் கூட்டில் பயன்படுத்துது. அந்த பூஞ்சைகள் நுண்ணுயிர் எதிர்ப்பு தன்மை கொண்டது அப்படின்னு ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால குஞ்சுகளை நோய்கள்லேருந்து பாதுகாக்க உதவுமாங்க. சில முறையில் 2-3 முட்டைகள் வரைக்கும் இடப்படுது. அதை ஆண் மற்றும் பெண் பறவைகள் ரெண்டும் சேர்ந்து பாதுகாத்து அடைக்காக்குது. இந்த பறவை குஞ்சுகள் சுமார் 12 நாட்களில் வெளிவருது. அதுக்கப்புறமா பெற்றோர் ரெண்டு பேரும் சேர்ந்து அதுக்கு உணவளிக்கிறாங்க. நேர்களே, கருப்பு கழுத்து மன்னரோட இன்னொரு தனித்துவமான நடத்தை என்ன அப்படின்னா, ஆபத்து ஏற்பட்டா அதோட கழுத்து இறகுகள் கூர்மையா உயர்ந்து நிற்குமா. அது ரொம்பவுமே விழிப்புடன் இருக்கிறதுக்கான அடையாளமா இது இருக்குன்னு சொல்லப்படுதுங்க. இந்த பறவை பொதுவாக ஒரே இடத்துல வாழ்ந்தாலும் சில பகுதிகளில் பருவகால இடமாற்றங்கள்லையும் இது பங்கு பெறுதுன்னு சொல்லலாம். இயற்கையில் இது சந்திக்கக்கூடிய ஆபத்துகளும் இருக்குங்க. சில நேரங்களில் பெரிய சிலந்தி வலைகளில் சிக்கிக்கொள்ளும் சம்பவங்களும் பதிவாகி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மனிதர்களோட காடு அழிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளாலேயும் இதோட வாழ்விடம் குறைஞ்சிட்டு வருது. ஆனால் நல்ல செய்தி என்ன அப்படின்னா, இப்போ இந்த பறவை குறைந்த அக்கறை பாதுகாப்பு நிலையில இருக்குங்க. அதாவது உலக அளவுல இதோட எண்ணிக்கை இன்னும் பாதுகாப்பான நிலையில இருக்கிறதா கருதப்படுது. நேர்களே, ஒரு சின்ன நீல பறவை தான், ஆனா அதோட வாழ்க்கையில எவ்வளவு அறிவியல் அழகு மற்றும் இயற்கை சமநிலை மறைஞ்சிருக்கு பாருங்களேன். கருப்பு கழுத்து மன்னர் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லுது. இயற்கையோட ஒவ்வொரு உயிரினமுமே இந்த உலகத்தோட சமநிலைக்கு அவசியமா இருக்குங்க. பறவைகளை பாதுகாக்கலாம், பறவைகளை பாதுகாக்கணும்னா காடுகளை பாதுகாக்கணும், காடுகளை பாதுகாக்கணும்னா நம்ம இயற்கையை நேசிக்கணும். நேர்களை, இன்னொரு முக்கியமான விஷயம், சில பறவைகள் நாடு விட்டு நாடு வந்து வலசை வருங்க. இனப்பெருக்க காலங்களில் வரும் சில சமயம், சில சமயம் அதுக்கான இனப்பெருக்க காலம் முடிச்சுட்டு இங்கே வரும். ஸோ அந்த மாதிரியான பறவைகளெல்லாம் நீங்கள் நேரில் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த

பறவைகளுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் தூரமாக இருந்து ரசிச்சுட்டு அதோட தாட்டா சொல்லிட்டு வந்துடுங்க அந்த பறவைக்கு. ஏன் அப்படின்னா, அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா அடுத்த முறை அந்த இடத்துக்கு வந்து உட்காராதாங்க அந்த பறவை. அதுக்கப்புறம் அது புதுசாக ஒரு இடத்துக்கு தான் போகுமா. அது எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம வீட்டை விட்டுட்டு இன்னொரு வீட்டில் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால் நம்ம வந்துட்டு தூரமாக இருந்து ரசிச்சுட்டு அந்த பறவைக்கு டாட்டா சொல்லிட்டு தாராளமாக வந்துடலாம் இல்லையா? நீங்கள் இதை கடைபிடிப்பீங்கன்னு நம்புகிறேன். நேர்களை தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: 107.8 அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: ஒரு மொழி அப்படின்றது வெறும் சொற்களோட தொகுப்பு மட்டும் இல்லைங்க, அது ஒரு மக்களோட நினைவுகள், பாடல்கள், கதைகள், மரபுகள் மற்றும் உலக பார்க்கக்கூடிய பார்வை. ஒரு மொழி மறைஞ்சு போகிறது மனித வரலாற்றில் ஒரு பகுதி மங்கி போகிறதுக்கு சமமானது. தினமுமே பழங்குடியின மக்கள் மற்றும் மலைவாழ் மக்களை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு முக்கியமான பழங்குடி மொழி பையாளி மொழி, இந்த மொழியை பற்றி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான், உங்கள் தருண் தாங்க. பையாளி அப்படிலேன்னா பியாளி, பைடி அப்படின்னுமே அழைக்கப்படக்கூடிய இந்த மொழி ஆஸ்திரேலியாவோட குயின்ஸ்லாந்து மாநிலத்தை சேர்ந்த ஒரு பழங்குடி மொழி தாங்க. இது ராகாம்டன் மற்றும் கிளாட்ஸ்டோன் பகுதிகளில் பேசப்பட்டிருக்கு. நேர்களே, பயாளி மொழி பாமானியோங்கன் மொழி குடும்பத்தை சேர்ந்ததா கருதப்படுது. ஆஸ்திரேலியாவோட பல பழங்குடி மொழிகளுக்கு இடையில இருக்கக்கூடிய தொடர்புகளை ஆய்வு செய்யும் மொழியியலாளர்களுக்கு இது ரொம்பவுமே முக்கியமான மொழிகள்ல ஒன்றா இருக்குங்க. இந்த மொழி ஒரு காலத்துல அந்த பகுதி பழங்குடி மக்களோட அன்றாட வாழ்க்கையோட முக்கிய அங்கமா இருந்தது. கதைகள் சொல்றதுக்கும் பாடல்கள் பாடவும் குழந்தைகளுக்கு அறிவு கற்பிக்கவும் இந்த மொழி பயன்படுத்தப்பட்டது. ஆனா காலப்போக்கில் காலனித்துவ மாற்றங்கள் மற்றும் சமூக மாற்றங்களால இந்த மொழி பயன்பாடு குறைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா அது அழிந்த மொழி அப்படின்னு சொல்லி கருதப்பட்டது. ஆனா நேர்களே, ஒரு மொழி மறைஞ்சாலும் அதை மறுபடியும் உயிர்ப்பிக்க முடியாது அப்படின்னு அர்த்தம் இல்ல. 2017 வருஷத்திலிருந்து மத்திய குயின்ஸ்லாந்து மொழி மையம் பயாளி மொழியை மறுபடியும் உயிர்ப்பிக்கும் பணியில் ஈடுபட்டு இருக்கு. ஈமன், தாரிபெளாங் மாதிரியான மற்ற பழங்குடி மொழிகளோட சேர்த்து பயாளி மொழியையும் மீட்டெடுக்கும் முயற்சிகள் நடைபெற்றுட்டு வருதுங்க. 2020 வருஷத்துல முன்னுரிமை மொழிகள் ஆதரவு திட்டம் அப்படின்ற திட்டத்துக்கு கீழே பாதுகாக்க வேண்டிய முக்கிய மொழிகளில் ஒன்றா பயாளி மொழி தேர்வு செய்யப்பட்டது. இந்த திட்டத்தோட நோக்கமே மிக குறைவான ஆவணப்படுத்தப்பட்ட பழங்குடி மொழிகளை பதிவு செஞ்சு பாதுகாக்கிறது தான். நேர்களே, பயாளி மொழியில சில சுவாரஸ்யமான சொற்களுமே பதிவு செய்யப்பட்டிருக்கு. கிரா அப்படின்னா நெருப்பு, குலா அப்படின்னா கோலா, குருமான் அப்படின்னா கங்காரு, கொப்பேரா அப்படின்னா தலை. இந்த சொற்கள் வெறும் மொழி சொற்கள் மட்டும் இல்லைங்க, அது ஒரு சமூகத்தோட வாழ்க்கை முறையையும் இயற்கையோட இருந்த உறவையும் காட்டுது. இன்னைக்கு உலகம் முழுசுமே ஆயிரக்கணக்கான மொழிகள் அழிவோட விளிம்பில் இருக்கு. அதை பாதுகாக்கிறது அப்படின்றது வெறும் மொழியை பாதுகாக்கிறது இல்லைங்க, மனித குலத்தோட கலாச்சார பல்வகைமையையும் பாதுகாக்கிறது தாங்க. நேர்களே, பயாளி மொழியோட மறுமலர்ச்சி ஒரு முக்கியமான நம்பிக்கையை நமக்கு தருது. மொழிகள் மங்களாம், ஆனால் மக்களோட நினைவில் இருக்கிற வரைக்கும் அது மறுபடியும் உயிர் பெற முடியும். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குல்ல. இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம சோனா FM 107.8 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடாவ வேணேர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சரவணா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. நாகராஜ் பேச வந்துட்டேங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த இரவு நேரத்தில் உங்க கூட பேசுறதுல எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், பேரானந்தம் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருக்கு. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை நினைவுகளை, வாழ்க்கை கதையை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நினைவு ஒரு பறவை. இன்னைக்கு நான் யாரை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னா, அவங்களோட பேரு பார்கவி. அவங்களுடைய சொந்த ஊர் பார்த்தீங்க அப்படின்னா சேலம். இன்னைக்கு சென்னையில் ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியராக வந்திருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை கதையை தான் நான் வந்து சொல்ல போகிறேன். இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு 32 வயசு ஆகுது. திருமணமாகி அவங்களுக்கு வந்து குழந்தைகள்லாம் வந்திருக்காங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சின்ன வயசில் ஒரு ஆசிரியர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையெல்லாம் வந்து இல்லை. அந்த ஒரு ஆசை எப்போ வந்துச்சு அப்படின்னா, அவங்க ஒரு பெஸ்ட் டீச்சரை வந்து பார்க்கும்போது நாமளும் இதே மாதிரி வந்து ஒரு டீச்சர் ஆகணும், எல்லாருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் பிடிச்ச மாதிரி ஒரு டீச்சராக இருக்கணும் அப்படின்னு அப்பா வந்து அவங்க வந்து நினச்சாங்க. எப்போ அப்படின்னா அவங்க வந்து 12th படிக்கும்போது தான் அவங்க வந்து ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த படிப்பு எல்லாமே வந்து அதுக்கேற்ற மாதிரி படிக்கிறாங்க. பார்கவி அவங்களுடைய சொந்த ஊர் சேலம் இல்லையா? சேலமில் ஒரு சின்ன கிராமம், அதுதான் அவங்களுடைய ஊர் பார்கவி. அவங்க வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு வந்து சொந்தமாக வந்து நிறைய லேண்டெல்லாம் இருந்துச்சு. அதில் அவங்க அப்பா வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்போ அப்படின்னா அவங்க வந்து சேலத்தில் வந்து இருந்தப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து படிக்கிறாங்க. அவங்களுடைய அந்த பள்ளி வாழ்க்கை அப்படின்றது அந்த ஒரு சேலத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் அமையுது. அங்கே இருக்கிற ஒரு ஸ்கூலில் தான் வந்து போகிறாங்க. ரொம்ப ஒரு இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு 30 வயசு ஆகுது. அந்த ஒரு சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா பழைய ஓட்டு கட்டிடங்கள், அதுதான் வந்து ஒரு பள்ளிக்கூடமாக இருந்துச்சு. அந்த ஒரு நினைவுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வரைக்குமே அவங்களுக்கு இருக்குது. அந்த ஸ்கூல் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா அதிகமான ஒரு மரம், அந்த ஓட்டு கட்டிடங்கள், பிடித்த ஆசிரியர்கள், அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கு வரைக்குமே அவங்களுக்கு நினைவில் இருக்குது. அதே மாதிரி அவங்க அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஆசிரியர்கள்லாம் வந்திருக்காங்களே, அதாவது அவங்க 1வது 2வது படித்தப்போ ஆசிரியர்கள்லாம் இவங்க வந்து சேலத்துக்கு வந்து வரும்போது எப்பயாச்சும் அவங்கள பார்க்கறது உண்டு, பார்த்தா போயிட்டு பேசுறதும் உண்டு. இந்த மாதிரி நான் அவங்கக்கிட்ட தான் வந்து 2வதுல வந்து படித்தேன் அப்படின்லாம். ஆனால் அவங்களுக்கெல்லாம் அடையாளம் தெரியாது. ஏன் அப்படின்னா ஒரு 12வது படித்தேன் அப்படின்னா கூட கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க டீச்சர்ஸ்லாம். ஆனால் ஒரு 2வது உங்ககிட்ட படித்தேன் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியாது. அந்த மாதிரி இவங்களே போய் பேசுவாங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் போவாங்க. அவங்க பள்ளி வாழ்க்கையில் அந்த மறக்க முடியாத நினைவுகளாக இருக்கிறது என்ன அப்படின்னா, அப்படியே அந்த ஸ்கூலுக்கு வந்து பேக் மாட்டிகிட்டு போனது. அந்த ஸ்கூல்னால் அவங்களுக்கு வந்து அந்த சமயத்தில் வந்து ஒரு பயமாகவும் இருந்திருக்கு. அதே சமயத்தில் நிறைய மரங்கள், அதெல்லாம் வந்து ஒரு நினைவுகளாக வந்து இருக்குது. அதே மாதிரி அந்த ஆசிரியர்கள் ஒரு நினைவுகளாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த 1வது 2வது படித்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இப்போ எங்கே இருப்பாங்கன்னே தெரியாது இல்லையா? அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி அவங்ககிட்ட காண்டாக்ட்லாம் இல்லை. ஏன்னா சின்ன வயசில் அந்த 1வது 2வது படித்தவங்களாம் யாரும் காண்டாக்டில் இருக்க மாட்டாங்க இல்லையா? தொடர்ந்து இவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்களை உங்க கூட நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: கட்டளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1 முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 முதல் 1 வரை, மாலை 5 முதல் 9 வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லிட்டே இருக்கேன். இன்னைக்கு பார்கவி அவங்களுடைய ஒரு கதை தான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க வந்து ஒரு ஆசிரியரா

சென்னையில் பணி செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய சொந்த ஊர் சேலம் தான். சேலத்தில் இருந்து சென்னைக்கு அவங்க எப்படி போனாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். அவங்க வந்து அவங்களுடைய அந்த இளமை கால கல்வியெல்லாம் முடிக்கிறாங்க. ஒரு 9th 10th அந்த மாதிரி படிச்சுட்டு இருந்த சமயத்தில் அவங்களுக்கு வந்து ஆசிரியராகணும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் வந்து இல்லை. நார்மலாக வந்து ஸ்கூல் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க. கிளாஸ்லேயே வந்து ஃபஸ்ட் ரேங்க் அந்த மாதிரியே வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்லாம் வச்சா இவங்க அப்பா அம்மா வந்து வருவாங்க இல்லையா, அப்போ டீச்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா பாப்பா அப்படின்லாம் வந்து பெருமையாக வந்து சொல்லுவாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்கும், சே அப்பா அம்மா சந்தோஷப்படுறாங்களே. ஏன்னா அவங்க அப்பா அம்மா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. 10th வந்து முடிக்கிறாங்க. 10th தான் அந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்லாம் வந்து நடக்குது. அவர் 10th வந்து 400 மேலெல்லாம் வந்து மார்க் எடுக்கிறாங்க பார்கவி. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து 10th லீவ்லாம் வந்து இருக்குது. அது ஒரு நாள் இவங்களும் இவங்க அப்பாவும் வந்து சேலம் வந்து போகிறாங்க. சேலமில் எதுக்கு போகிறாங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் அந்த போகும்போது புது பேக்கு நோட்டு அதுக்கப்புறம் யூனிஃபார்மு அதெல்லாம் எடுத்து தைக்க கொடுக்கணும். ஒரு 10 தான் இருக்குது 11th ஸ்டார்டிங்க்கு. அப்போ வந்து சேலம் போகிறாங்க. ஒரு பேக் கடை பேக்கு புது பேக் வந்து வாங்கிறதுக்கு வந்து போகிறாங்க. யார் யார் போகிறாங்க அப்படின்னா பார்கவி தம்பி, அதுக்கப்புறம் தம்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சின்ன பையன், அப்போ வந்து 7th அந்த மாதிரி வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க அப்பா, 3 வந்து போகிறாங்க. அந்த பேக் கடையில் பார்த்திங்க அப்படின்னா பேக் வந்து ரொம்ப வந்து ரேட்டு சொல்கிறாங்க. இவங்களுக்கு அந்த பேக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, இல்லை அந்த விலையெல்லாம் வந்து இவங்க பார்க்கல. அப்போ இந்த பேக் அப்படின்ட்டு அந்த பார்கவி 11th படிக்கிற அந்த வயசில் 11th படிக்கிற அந்த டைமில் போயிட்டு அந்த பேக்கு செம்மையாக இருக்குது, இது எடுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. அப்புறம் ரேட்லாம் பார்க்கும்போது அது ரொம்ப அதிகமான ஒரு ரேட்டாக இருக்குது. அந்த ரேட்டை பார்த்ததும் இவங்களே வேணாம் இது வேணாம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட்டில் தான் வந்து எடுக்க போனாங்க. அவங்ககிட்ட அவ்வளோ பணமும் இல்லை அந்த சமயத்தில். அப்போ பொண்ணுக்கு பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து நம்ம பொண்ணு நல்லா படிக்குது வாங்கித்தரத்தில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இவங்க வாங்கணும்னு நினச்ச பேக்கோட ஒரு 3 அதிகம் அந்த ரேட்டு. அந்த பேக்கை வந்து இவங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு வரைக்குமே மறக்காத ஒரு நினைவுகளாக அவங்களுக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஒரு விஷயம் தான். பார்கவியுமே அந்த பேக்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அப்பா வந்து அதை வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு மனசில் ஒரு சந்தோஷம். நம்ம வந்து அப்பா அம்மாவுக்கும் வந்து ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்து தோணி. அப்பா அம்மாவுக்கு வந்து நம்ம பெருமை சேர்க்கணும், அவங்க வந்து கஷ்டப்படுற மாதிரி நம்ம வந்து இருக்கக்கூடாது, நல்லா படிக்கணும், இப்போ நமக்கு இவ்வளோ காசு போட்டு பேக் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் அவங்க வந்து அந்த சின்ன வயசில் அந்த பஸ்ஸில் வரும்போது மனசில் நினச்சிட்டே வராங்க. இன்றைக்கி வரைக்குமே அது மறக்காத ஒரு நினைவுகளாக, அவங்க அப்பாவோட நடந்த ஒரு நினைவுகளாக அவங்க மனசில் ஞாபகத்தில் இருக்க ஒரு விஷயம். அதாவது அவங்க அப்பா அந்த பொண்ணு மேலே அவர் மேலே வச்சுருக்க ஒரு பாசத்தோட ஒரு நினைவாக இன்றைக்கி வரைக்கும் அந்த மனசில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து நிறைய விஷயங்களை அவங்க கூட நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துருங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: அப்புறம் ரமேஷ் கல்யாணத்துக்கு கூப்பிடல, குழந்தை பிறந்ததுக்கும் கூப்பிடல, என்னடா?
3: யாருக்குடா கல்யாணம், யாருக்கு குழந்தை பிறந்துச்சு?
2: நடிக்காதடா, கையில கை குழந்தையோட நின்றுட்டு இருந்ததை நான் பார்த்தேன். கல்யாணத்துக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லலை பாத்தியா?
3: டே டே, அது பக்கத்து வீட்டு குழந்தைடா, இவங்க அம்மா கடைக்கு போயிருந்தாங்க, அதனால அந்த குழந்தைக்கு நான் சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தேன்.
2: டேய், அதுக்கு ஏன்டா சாப்பாட்டுல ஷாம்புவை போட்டு ஊட்டிட்டு இருக்க?
3: மச்சான், குழந்தைக்கு புரோட்டீன் சத்து கம்மியா இருக்குன்னு சொன்னாங்கடா, அதான் இந்த ஷாம்புல புரோட்டீன் அதிகமா இருக்கான், அதான் மச்சான் ஷாம்பு கலந்து ஊட்டிட்டு இருக்கேன்.
4: உங்களுக்கு அறிவோ அறிவுன்னு

0: அப்பா, ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியாரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனாயப்பம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம நிலை எண்ணுக்கு நீங்க வந்து மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலை எண் 9787770108. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை வாழ்க்கை நினைவுகளை சொல்லிகிட்டே இருக்கேன். இன்னைக்கு பார்கவி அவங்களுடைய ஒரு கதையை தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அவங்களுடைய கதையில வந்த ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது அந்த ஒரு பேக் பொதுவாக அப்பா அம்மா அவங்க ஒரு தேவைக்கு எதுவும் வாங்கலை அப்படின்னாலும் நம்ம கேட்டோம் அப்படின்னு வந்து எவ்வளோ ஒரு அமௌண்ட்டாக இருந்தாலும் வந்து வாங்கி தருவாங்க. அதுதான் வந்து அவங்க ஒரு விருப்பப்பட்ட ஒரு பொருளை வாங்கினா கூட அவங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்காது. ஆனால் நமக்கு ஒரு அதிகமான ஒரு விலையில் ஒரு பொருள் வாங்கி கொடுக்கும்போது அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதை நம்ம வந்து பயன்படுத்தும் போது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அப்படி வந்து ஒரு டைம் வந்து ஒரு பேக் கடைக்கு பேக் எடுக்க போகும்போது ஒரு அதிக விலையில் இருக்கிற ஒரு பேக்கை வந்து இவங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது விலையெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. பார்கவி வேணாம் இது வேற எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட, இல்லை உனக்கு பிடிச்சிருக்கு இதே எடுத்துக்கோ அப்படின்னு அவங்க அப்பா வாங்கி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் அவங்க தம்பி எது கேட்டாலும் வாங்கி தருவாங்க. இப்படி அவங்க அப்பா இவங்க மேலே ரொம்ப பாசமாக வந்து இருந்திருக்காங்க. அதே மாதிரி அப்பா அம்மாவுக்கும் ஒரு சந்தோஷத்தை தான் நம்ம கொடுக்கணும், கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாது அப்படின்னு அந்த சின்ன வயசில் அவங்க நினச்சிருக்காங்க. அப்புறம் 11th 12th அதுலேயும் வந்து ரொம்ப நல்லா வந்து படிக்கிறாங்க. ஸ்கூல் லீடராக வந்து அவங்க தான் வந்து இருந்தாங்க. அந்த நினைவுகள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது. ஒரு லீடராக அந்த ஒரு சமயத்தில் ரொம்ப நல்லா படித்தா டாப்பராக இருந்தால் லீடராக போடுவாங்க. அப்படி அவங்க வந்து லீடராக வந்து இருக்காங்க 11th 12th அந்த சமயத்தில். 12th பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணுறாங்க. அந்த 12th பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு டீச்சர் வராங்க. அந்த டீச்சர் மூலிமா தான் இவங்களுக்கு ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துருக்கு. பொதுவாக ஒரு 5 சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு டீச்சர் வராங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும் ரொம்ப பிடிக்கும். யாரோ ஒரு டீச்சர் மட்டும் தான் நமக்கு பிடிக்கும், 5 பேரையும் பிடிக்காது. அது ஸ்கூல் டைம்லாம் கேட்போம், உனக்கு பிடிச்ச டீச்சர் யார், உனக்கு பிடிச்ச டீச்சர் யார் அப்படின்னு பசங்களுக்குள்ளே கேட்டுப்போம். எப்போ அப்படின்னா அந்த ஒரு 7th 8th படிக்கிற சமயத்தில். அப்படி அவங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச டீச்சராக வந்து சாந்தி அப்படின்னா ஒரு டீச்சர் வந்து இருந்திருக்காங்க. அவங்க மூலிமா தான் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டீச்சராக வந்து ஆகணும். அதே மாதிரி அவங்க சொல்கிற விஷயங்கள், ஒரு பாடம் நடத்துறது இல்லாமல் ஒரு அக்கறையோட ஒரு எல்லாருக்கும் வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்கறது, அதெல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி நாம் இருக்கணும் அப்படின்னு அந்த வயசில் தான் அவங்களுக்கு வந்து அந்த 12th படிக்கிறப்ப ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்னு வந்து தோணியிருக்கு. வீட்டிலலாம் போயிட்டு அதுக்கப்புறம் அப்பா நான் டீச்சர் ஆகட்டா அப்படின்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அவங்க அப்பா உனக்கு என்ன தோணுதோ அது ஆகு அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அது பொண்ணுக்கு எது பிடிக்கிறதோ அதை பண்ணட்டும் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன வேணால் நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. தொடர்ந்து இவங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன, எப்படி இவங்க வந்து டீச்சர் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உங்கள் கூட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனாயப்பம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை வாழ்க்கை நினைவுகளை சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க நேற்று இன்று நாளை. ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லிட்டே இருக்கேன். இன்னைக்கு பார்கவி அவங்களுடைய ஒரு கதை தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். 12th வந்து அவங்க ரொம்ப நல்லா படிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு ஆசிரியரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மூலியமா பாத்தீங்க அப்படின்னா இவங்களுமே வந்து ஒரு ஆசிரியர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு அப்பதான் வருது. அதுக்கப்புறம் காலேஜ் வந்து போகிறாங்க. 12th முடிச்சுட்டு 12th ரொம்ப நல்ல மார்க்கு எல்லா சப்ஜெக்ட்லேயும். அதுக்கப்புறம் அந்த அவங்களுடைய அந்த ஸ்கூலில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த 12th முடித்த உடனே ஒரு குறிப்பிட்ட ஒரு மாதங்களுக்கு அப்புறமா, காலேஜ்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஸ்கூலில் வந்து ஒரு விழா வைப்பாங்க. ஒரு சின்ன விழா வச்சு 1000 மார்க்குக்கு மேலே எடுத்தவங்களுக்கெல்லாம் ஒரு கிஃப்ட் வந்து கொடுப்பாங்க, ஒரு ப்ரைஸ் வந்து ப்ரைஸ் மணி வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க ஒரு ப்ரைஸ் மணி. அது வந்து இவங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்திருக்கு. அதே மாதிரி அவங்க அப்பா அம்மா அவங்க கூட தான் ஸ்டேஜில் போயிட்டு அந்த ஒரு ப்ரைஸ் மணியை வந்து வாங்குறாங்க. அது ஒரு பெரிய சந்தோஷமாக இன்னைக்கு வரைக்குமே அவங்களுடைய மனசில் வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு அது அவ்வளோ பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் காலேஜ் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒன்றாக இருந்திருக்கு. ஏன்னா ஸ்கூலில் வந்து அவங்க அவ்வளோவா ரொம்ப வந்து படிப்பு அப்படின்னு இருந்தப்போ காலேஜில் கொஞ்சம் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஃப்ரெண்டுங்க கூடலாம் வந்து ஜாலியாக வந்து பேசிக்கிட்டு அந்த மாதிரி நிறைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கு வரைக்குமே சென்னைக்கு வந்து அவங்க போனாலும் சென்னையிலையும் வந்து இவங்களுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து இன்றைக்கு வரைக்குமே அந்த காலேஜில் படித்த நிறைய பேர் வந்து க்ளோஸாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்க வந்து ஒரு காதல் திருமணம் தான் பண்ணிக்கிறாங்க. அவங்க காலேஜ் படிக்கும்போது அவங்க கல்லூரியில் அவங்க கிளாஸில் இருந்த ஒருத்தரை தான் வந்து காதலிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய காதல் வந்து திருமணத்துக்கு வந்து போகுது. அதுக்கப்புறமா அவங்க கணவர் வந்து சென்னைக்கு வேலைக்கு போகும்போது இவங்களுமே சென்னைக்கு வந்து போகிறாங்க. சென்னைக்கு போனதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஆசிரியர் பணி வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய காலேஜ் லைஃப் அப்படின்றதும் ரொம்ப ஒரு பிடிச்ச ஒன்றா, அதே மாதிரி அவங்களுடைய காதலும் வந்து அந்த காலேஜ் லைஃப்போட கலந்து இருந்ததுனால இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்றா இருந்துச்சு. இவங்க காலேஜ் முடித்ததும் பார்த்திங்க அப்படின்னா திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஆரம்பத்தில் வீட்டில் வந்து ஒத்துக்கல. திருமணம் ஆனதுக்கு அப்புறமா, அதாவது வீட்டுக்கு தெரியாமல் திருமணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட வந்து இது மாதிரி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பேசியிருக்காரு. ஆனால் பார்கவி வந்து ரொம்ப வந்து நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. இது அப்படின்னா சின்ன வயசுலேருந்து நம்ம அப்பா அம்மா சொல்கிற ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு இருந்தோம். அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம். இப்படி நம்ம வந்து ஒரு சூழ்நிலை நம்ம வந்து காதலிச்சிட்டோம், காதலிச்ச ஒருத்தரை திருமணம் பண்ணி ஆகணும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்க அப்பா கிட்ட அந்த ஒரு அழுதுகிட்டே வந்து ஃபோனில் வந்து சொல்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து உடனே வந்து நேரில் வந்து எதுவுமே வந்து சொல்லலை. அவருமே வந்து ஒத்துக்கிட்டாரு, அதுக்கப்புறம் ஏற்றுக்கிட்டாரு. சொல்லியிருக்க வேண்டியதானே, நாங்களே பண்ணி வச்சுருப்போம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அவங்களுடைய திருமணமும் நல்லபடியாக நடந்து அதுக்கப்புறம் கணவரோட பணி காரணமாக சென்னைக்கு வந்து பயணிக்கிறாங்க பார்கவி. அங்கே போயிட்டு தான் அவங்க வந்து டீச்சர் வேலை ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஸ்கூலில், ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒரு டீச்சராக வந்து ஜாயின் பண்ணுறாங்க. தொடர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க உங்க கூட. நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதைய வாழ்க்கை நினைவுகளை சொல்லிட்டே இருக்கேன். நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம நிலைய எண்ணுக்கு நீங்க வந்து மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலைய எண் 9787707.8. நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலும் பல நிகழ்வுகள் நடக்கும். அதில் சில நிகழ்வுகள் மட்டும் நமக்கு வந்து ஞாபகத்தில் வந்து இருக்கும். அதை நம்ம நினைவுகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட நினைவுகளை கதையாக வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு பார்கவி அவங்களுடைய ஒரு கதையை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அவங்களோட வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவுகளாக இருக்கிற நிறைய விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். கல்யாணம்

தான் வந்து இருந்தாங்க. அதனால் அடிக்கடி அவங்க அப்பா பார்க்க வந்துக்கிட்டே இருப்பாங்க பைக்கில். அதனால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு அந்த சேலம். சென்னை போனதும் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட், அப்பார்ட்மெண்ட்டில் தனியாக இவங்க மட்டும்தான் நாள் முழுக்க இருக்கணும், பக்கத்தில் இருக்கிற யாரையுமே வந்து தெரியாது அவங்களுக்கு. இப்போ கணவர் வந்து வேலைக்கு போயிட்டு திரும்ப வர வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க தனியாக தான் வந்து இருக்கணும், வெளியில் கடைக்கும் வந்து தனியாக போக முடியல. இந்த மாதிரி பல கஷ்டங்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் கேட்குறாங்க, நானும் வந்து வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒரு 6வது 7வது அந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஆசிரியராக வந்து போகிறாங்க. அதுக்கு வந்து அவங்களும் வந்து ஒரு ஆசிரியர் ஆகணும் அப்படின்றத அவங்களுடைய ஒரு ஆசையாக வந்து இருந்துச்சு. அவங்க அதனால் அவங்களுமே வந்து அந்த ஆசிரியர் பணிக்கு போகிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி அவங்க கணவரும் வந்து போக சொல்கிறாரு, போகிறாங்க. போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஆசிரியராக வந்து இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரு மெயினான ஒரு விஷயமா இருக்குது. அதாவது ரொம்ப மாணவர்கள் அடித்து திட்டி அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது, நம்ம வந்து ஒரு அன்பாக பாடம் எடுத்து எல்லார்கிட்டையும் ஒரு அன்பாக இருக்கணும், அவங்களுக்கு வந்து அதை தாண்டி ஒரு பாடத்தை தாண்டி நம்ம வந்து ஒரு மென்டாராக வந்து இருக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு வந்து ஒரு எய்மாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி தான் அவங்களுடைய இந்த 6வது 7வது பசங்களுக்கு வந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஆசிரியராக அவங்களுடைய பணியை வந்து செஞ்சிட்ருக்காங்க. இவங்களோட கதை நிறைய பெண்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். இப்போ சூப்பரான ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, இந்த பாடலை தொடர்ந்து நானும் வந்து கிளம்புறேன். மீண்டும் அடுத்த நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். பபேனர்களே.

நீங்கள் இதுவரை கேட்டது சோனோ எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.